திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மாதர் மடப்பிடியும் என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறையே எனத் தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை திருச்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு தலைச்சங்காடு. பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய். திருப்பாசுரம் பண் கௌசிகம். திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோளிலி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பட எழுச்சி. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருப்பட எழுச்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வெண்பா. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு வெண்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: www.shayam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிராணாயாமம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் பிராண

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பேயார் என்கிற காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த 11 திருமுறை திரு இரட்டை மணிமாலை

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க

இசனையே துபாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் இசனையே துபாடல் இசனையே துபாடல் இசனையே துபாடல்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் பழந்தக்கராகம் நான்காம் கட்டளை நாலாய போகாமே எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। शैवम डॉट ऑर्ग ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆமா, அதத்தான் சொன்னார் சுவாமி, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் புரிந்தார் அப்படின்னு திருஞான சம்பந்தர். அவனை எரித்ததும் அப்படித்தான், அருள் செய்ததும் அப்படித்தான் என்பதை நினைவூட்டத்தான் சுவாமி அப்படி பாடி வைத்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன்.

0: பாடி விடு. கோயிலுக்கு போனா நாம எல்லாம் பாடுறோமே, நான் பாடுறேன்,
1: நீ கேட்கலாம்.
0: உனக்கு பாட்டு தொழில் உனக்கு பாட தெரியுது, எங்களுக்கு தெரியலையே, நாங்க எப்படி பாடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. எப்போதுமே இந்த சால்ஜாப் சொல்றதுல சைவர்கள் கட்டிக்காரு, பாக்கி பேர் எல்லாரும் பாடுறான் இல்லையா. நான் போய் பாக்குறேன், சில இடங்கள்ல பாக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை போனா பாடுறான், மட்டும் பாடுறது பாட்டு தெரியாவிட்டாலும் திருநகர் பூசும் போது சிவாய நம நமசிவாய அப்படின்னு பூசிவிடு இல்லையா. இல்ல முடிஞ்சதுன்னா மந்திரமாதனு சொல்லு.

தெரியாதுமா, பாடிட்டு அமைச்சு என்னாவது விபூதி பூஜை அப்படியாவது சாய்ஸ் கொடுத்து வைக்கிறாங்க நமக்கு. இந்த சாய்ஸே சட்டமாக்கி போடுறாங்க கட்டிக்காரங்கள். ஏன் கோயில் போனியா பாட முடியலையா? சரி, ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படியாவது சொல்லிவிடு இல்லையா. எடுத்த நேற்று சொன்னா இசை வருகிறது அதுதான் இல்லையா. ஆமா, அதையாவது சொல்லிவிடு. அவன் சொல்லினா அவன் சந்தோஷப்படுவான். ராவணன் பாடினா சந்தோஷப்பட்டான். ராவணனுக்கு தசக்கிரீவன் பேரு, ராவணன் பேர் சிவன் கொடுத்தது. பெரிய வாழ் ஒண்ணு கொடுத்தான், 3 கோடி வருஷமா என்னமோ வாழக்கூடிய நாள் கொடுத்தான் அவனுக்கு. அவனே வல்லவன், அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தான் இல்லையா. அவன் அந்த மாதிரி பாடிவிடு, கோயிலுக்கு போனா பாடிவிடு. பாட்டு பாடினா நிச்சயம் ஆடவும் தோணும் இல்லையா. நிச்சயமா, ஆமா, பாட்டு பாடினா ஆட தோணும், கைய தூக்குவான் அப்படி ஆன்னு ஆடுவான். பாட்டு பாட ஆரம்பிச்சுன்னா அப்படி வந்துடும். அப்படி செய்து விட்டா அவனுக்கு சிவன் அருள் கிடைத்து விடும். பாட்டு அப்படித்தான் சொல்லுது. எளிய வழிபாடு ஈசனை அடைவதற்கு நீ அபிஷேக ஆராதனை, அது அப்புறமா. நீ எளிய வழிபாடு, உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், நாக்கு கொடுத்திருக்கிறான், சொல்லிவிடு இல்லவா. ஆமா என்பது இந்த பாட்டினுடைய கருத்து. இப்போ நாம 4 பதியும் அண்ணாமலையார சொன்னோம். அண்ணாமலை அம்மா ஏதாவது நினைக்க மாட்டாளோ, எனக்கு ஒரு பாட்டு சொல்லப்படாதாடா நீ உன்னை கேப்பா இல்லையா, அவளுக்கு ஒன்னு சொல்லலாம். தரப்புராணத்துல வருகிறது அந்த பாட்டு.

நாட்டுக்கோட்டை நகரத்தார் வீட்டுல உண்ணாமலை ஆட்சின்னு பேர் இருக்கும். வேற யாருக்கும் இருந்து நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களே சைடு பண்ற நீங்க நினைச்சு விடாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய என்னுடைய பொறுப்பு. வேற ஒரு இனத்துல உண்ணாமலையாள்னு பேர் இருக்கிறத நான் பார்த்தது இல்லை. என்ன எல்கே முத்து சரினால் சொல்லுங்களேன். உண்ணாமலை ஆட்சின்னு நான் பல பேரை பாக்குறேன். இந்த உண்ணாமலை ஆட்சின்னு பெரு பேருக்கு இருக்கு நான் பாக்குறேன். அருணை உண்ணாமுலையாளை சிந்தை அடுத்து திருஞான சம்பந்த தேவாரம் தோன்றிய இடம் திருத்தோணிபுரம். அப்பர் சுவாமியுடைய தேவாரம் தோன்றிய இடம் திருவதிகிவிரட்டம். சுந்தரருடைய தேவாரம் தொடங்கிய இடம் திருவெண்ணெய். மாணிக்க மாதவ சுவாமியுடைய திருவாசகம் தொடங்கிய இடம் ஆவுடையார் கோயில். திருவண்ணாமலை தலப்புராணத்திலிருந்து ஒரு திருப்பாடு, அற்புதமான பாடல் அது. ஆதி நடமாடும் மலை ஆதி சிவன், அவன் நடமாடுகிற மலை அது. அன்று இருவர் தேடும் மலை அது தெரியும். சோதி மதி ஆடரவம் சூடும் மலை, மலையை சிவனாக பாவித்து எழுதப்பட்டது. சிவன் தான் எப்படி சிவலிங்கம் எப்படி இருக்கும் அப்படித்தானே இருக்கிறது. மலையை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கிறது. சோதி மதி ஆடரவம் சூடும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை.

திருவண்ணாமலையை நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் மறை என்று நம்ம நாட்டில் வழக்கு உண்டு. திருவாரூரில் பிறக்க முத்தி, நம்ம திருவாரூர்ல பிறக்க முடியாது, பிறந்துட்டோம். காசியில் இறக்க முத்தி, சில பேர் காசியில் சாகணும்னு போவான், இங்க இந்த அரிசி சோற தின்னுட்டு இருந்தான். அங்க போனா எல்லாம் கோதுமை, பாலை வந்து இருப்பு சட்டியில் விட்டு காய்ச்சுவான். இங்க கங்கை தண்ணியை கலக்க மாட்டான். இங்க இருக்கவன் எல்லாம் தண்ணீரை பழகிறவன், கட்டிக்காரங்க. ஏன் தண்ணி அந்த பாலை காய்ச்சுவான், அதை குடிச்சோன்னா அங்க இருக்கிறவன் புஷ்ஷும் ஒப்பிடுவான். ஒரு ரெண்டு வருஷம் அங்க இருந்து பார்த்தான், சரி ட்ரக் போயிட்டு வரலான்னு வர்ற வழியிலே போயிடுவான். அப்படி போயிட்டாரு சில பேர், அப்படி போனதா எனக்கு தெரியும். காசியில இறக்கிறதுக்கும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், அது கிடைக்காது. அது கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதான் பட்டின தருத்துனர், காடோ செடியோ கடற்புறமோ நாடோ நகரோ எங்க போகும்னு தெரியுமா? அதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது. சில்லை தரிசிக்க முடியும். இங்க இருந்து போகணும், பஸ் ஏறி பாண்டிச்சேரி போய் கடலூர் போய் போகணும், அதுவும் கொஞ்சம் சிரமம். ஆனா இங்க இருந்தபடியே அண்ணாமலை நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். இந்த சொல்ல சன்னியாசம் வந்து தேவாரத்திலேயே கையாள்ற, நினைத்தோரூழி அடியாரியத்தை இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். அனைத்தமேதி காணாதாயின் கைமேற் குழல்வத அனைத்தும் சென்று திரளும் தாரல் அண்ணாமலையார் சொல்லுவார்கள். இப்படி திருவண்ணாமலைக்கு இரண்டு பேர் தான் பாடியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் திருவாசகம் ஒண்ணு பாடியிருக்கார், இந்த திருவம்பாவை அங்கிருந்து பாடப்பட்டது. மூணு பேரா வச்சுக்கோ, நாலு பேரும் சுந்தரர் அந்த ஊருக்கு பாடல. இந்த வட்டாரத்துல நாலு பேரும் பாடினது இருக்கிறது திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்துக்கு திருஞான சமுதரும் பாடியிருக்கிறார், திருநாவுக்கரசரும் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார், மாணிக்கவாசகம் பாடியிருக்கார். நாலு பேர் பாடிய ஊர் மிகவும் குறைவு. திருவாரூர் நாலு பேர் பாடு, மூன்று பேர் பாடல் பெற்ற தரம். நேற்று ஜோதி தரிசனம் பை சான்ஸ் பண்ணுமா, அண்ணாமலையாருக்கு சின்ன திருப்பதி மாதிரி கடவுளுக்கும் இப்படி ஒரு நேரம் வரணும் போல இருக்கு. சரி பரவாயில்ல, அவருக்கு வந்த நேரத்தை நம்மள்ட்ட கொஞ்சம் அனுப்பிச்சா சார்தான், புண்ணியத்தையும் பொருளையும் என்று வேண்டிக் கொள்வோம். நான் இன்னும் திருவண்ணாமலையிலேயே இருக்கேன். ஆமா, இரண்டு நாளாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய புண்ணியம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய நல்ல விதியை நினைத்து திருவண்ணாமலை விட்டு விடைபெற்று நாம் இப்பொழுது திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன், திருஞான சம்பந்தர் தான் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தவர். இன்னையே இருந்தது சிவன் என்று உண்டோ அன்றே சைவம் உண்டு. இடைக்காலத்தில் ஏழாவது நூற்றாண்டுல அதற்கு பெரிய இடர்பாடு. அந்த இடர்பாட்டை சரித்திர விண்மர்கள் விற்பன்னர்கள், சாஸ்திர விற்பன்னர்கள், வேத விற்பன்னர்கள், ஆகம விற்பன்னர்கள் அவர்களால தீர்க்க முடியவில்லை. அந்த இடர்களை எல்லாம் தீர்த்து சைவ சமயத்தை வாழ வைத்த புண்ணியம் திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அதற்கு அப்படின்னா திருநாவுக்கரசர் இது அப்படி அந்த அளவுபட வகுத்து வைத்திருக்கிறார் பாருங்க. நம்பியாண்டார் நம்பி அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்வது. வயதில் சின்னவர் திருஞான சம்பந்தர், அப்பருக்கு 81, மாணிக்கவாசகர் 32, சுந்தரருக்கு 18, திருஞான சம்பந்தருக்கு 16. வயதிலே சிறியவர், அருள்ல பெரியவர். அந்த பெருமான் தான் வாழ வைத்தார் இந்த சமுதாயத்தை. அதுக்கப்புறம் அப்பர் அந்த திருஞான சம்பந்தர் அந்த தமிழர்களை இந்த நாட்டை விட்டு எப்படி விரட்டினார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அப்பர் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசனையே எதிர்த்து நின்றவர் நாவுக்கரசர். பல்லவ மன்னனை எதிர்த்து நின்றார் ஒரு தனி மனிதர் அல்லவா? ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்படி ஒரு அரசனையே எதிர்த்து நின்ன ஒரு திறமை, ஒரு அருள் நாவுக்கரசருக்கு உண்டு. அவன் கூப்பிட்டு
முதல்ல அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தான், அதுதான் நீட்டறையில் இட்டது. அப்பொழுது அவர் பாடிய மாசிர்வினையும் திருப்பதியத்தை உங்களுக்கு நான் பாடி காட்டினேன். நஞ்சு கொடுத்தான், அப்பொழுது இருந்த பதிய பாடிய பதியம் இல்லை, பின்னால் வந்த குறிப்பை உங்களுக்கு நினைவூட்டினேன். அப்புறம் யானையை விட்டு ஏழத்தை தான், அப்பொழுது இந்த சுண்ணவன் சந்தன சான்றும் இந்த பதியத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டினேன். மூன்று தண்டனை கொடுத்தவருக்கு அப்புறமா அது விட்டிருக்கப்படாதா? அவன் ஏதோ ஒரு தடவை சரி, ரெண்டு தடவை சரி, மூணு தடவை செய்தான், அத்தோட விட்டுருக்கலாம் இல்லையா? எவ்வளவு கொடுமையான நெஞ்சம் இல்லையா? கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணான்னு சொன்ன. அப்பது தன்னுடைய கொள்கைக்கு மாறுதல் அல்லவா? கொள்கையை விட்டு மாறும்போதுதான் இவன் அழிகிறான். நாம கூட கொள்கையை விட்டுட்டோம்னா நமக்கு கேடுதான் இல்லையா? ஆமா, நமக்குன்னு ஒரு கொள்கையை நம்ம எடுத்துக்கொள்ளணும், நல்ல கொள்கைகளை. அப்படி என்ன பண்ணினா, கொல்லாமை கொல்லாமை என்று சொல்லிட்டு ஒரு மனிதனையே கொல்றதுக்கு வழிபாக்கணும்னு சொன்னா தவறு அந்த இடத்துல தான் ஏற்பட்டு வச்சு. என்ன பண்ணினான், திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடும். இப்படி ஒரு கொடிய தண்டனை எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்குமா பார்த்தா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா திருநாவுக்கரசு செய்து விட்டாங்க, கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடும். அப்பவாவது என்னை விட்டுடுன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல, கிடையாது. நமச்சிவாயம் என்னை காப்பாற்று. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல நான் ஒரு சிறு கிராமத்துக்கு பாட போனேன். அங்க ஒரு தேவாரத்துல மிகவும் ஈடுபாடு உடைய ஒருவர் இந்த நாவுக்கரசருடைய வரலாறை படமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படி எழுதி வைத்திருக்கிறதுல இந்த கல்லுல கட்டி அவரை கடல்ல எந்த வேலையில போட்டிருப்பான்னு அவர் யூகம் பண்ணி பகலும் இரவும் சந்திக்கிற வேலை இருக்கு பாருங்க. ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாத வேலை, மாலையில மாலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த நேரத்தை கல்ல கட்டி இவர் கொண்டு கடல்ல தூக்கி போட்டிருக்க கூடும் அப்படின்னு எண்ணி நிழல் படம் மாதிரி எழுதி வச்சிருக்கிறார். பார்க்கும் போதே உள்ளம் துடிக்குது. கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடலாம் அப்படின்னு எண்ணி பண்ணி கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அது நாவுக்கரசர் வாக்கு. பின்னால சொல்லுகிறார், கற்றுணை பூட்டி ஓடு கடலில் பாய்ச்சணும் என்று சொன்னவர் பின்னால ஒரு திருப்பாட்டு சொல்றார். அப்ப அது சொல்றாரு, அந்த பாட்டை நான் முதல்ல பாடி காட்டி.

நம்ம யாரு? அவன் கையர் திட்டவட்டமா எழுத்தர். சந்தேகம் கூட கிடையாது, எவன ஒருத்தன் போட்டினான்னு கூட இல்ல. சமணர்கள் செய்து விட்டாலும் எழுதி வச்சுட்டார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீ புக நூக்க நூக்க போட.

0: இந்த இடத்துல சேர்க்கிறார் பெருமான். எழுதும்போது என்ன எழுதுகிறார்? எண்ணில்லாத உயிர்களை ஈடேற்றிய பஞ்சாட்சர மந்திரம் இந்த அப்பர கடல்ல இருந்து ஏத்தினது ஒன்னும் பெருமை இல்லைன்ட்டு சரித்திரத்தை சொன்னவர் அவர் தான் இப்படி சொல்லி வச்சு. என்ன அர்த்தம் கேட்டா, நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் ஈடேற்றம் கிடைத்துவிடும்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு தோணிபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை திருவிராகம், பண் சாதாரி, ராகம் பந்துவராளி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அச்சனை என்பதனுடைய குழு வடிவம் என்று கேட்டார். பெருமானை எழுந்தவற்றையும் அங்கே இருக்க பகுதிக்குமாறு வேண்டுகொண்டு அவளுக்கு வேண்டியவற்றையெல்லாம் விடுகொடுத்து உலக ஆலையாக குறைத்து பிறகு மேலும் ஆணை காட்டி மேலும் அவளுக்கு அணிகளெல்லாம் செய்து அவளுக்கு நிவேதனம் வைத்து அவளுக்கு மணங்கி பின்னர் போட்டி உரை செய்து அவளை மணங்கி வருகின்ற வகையில்
3: அறியாமல் காட்டி தீபம் காட்டி Yeah. சொல்லி நாட்டை தான் உங்களுடைய

0: llevado, la familia de un perro que me sentí,
1: பெண்களை தெய்வமாக வழிபடலாம் என்று கூறும் திருமணி கத்தான்கள்

0: To Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Thalam Thiruvayimur. Thirunavukkarasu Nayanar Thiruvayimurai Anugiya Alavil Iraivan Maraya Adu Pozhudhu Paadiyaruliya Padigam. ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

ஓடிப்போ வந்து இங்கு ஒழித்தவாறு என் கோலோ திருவாய்முக்கே ஏனா ஓடிப்போ வந்து இங்கு ஒழித்த

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Nama, Shaivam.org in Anbarna Nergale, Ningal Ketkavirkum Nigachi, Thirumurai Sorpodivu, Idil Ningal Ketkavirpada, Thirupandi Kodumudi Padiham, Machu Patri Yanaka. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மூன்றாம் பாடல். ஓவும் நாள், உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், உயர் பாடைமேல் காவும் நாள், இவை என்றலால் கருதேன். கிளர் புனல் காவிரி பாவு தன்புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த ரெண்டாம் பாட்டில் வந்த கருத்து கிட்டத்தட்ட மூணாம் பாட்டிலையும் பிரதிபலிக்கிறது. எப்படி அப்படின்னாக்க, ஓவும் நாள் அப்படின்னாக்க மறந்து போயிட்ட நாள்கள், சொல்லாமல் விடுபட்ட நாள்கள். ஓவுதல்னாக்க மறத்தல், செய்யறது நிறுத்துறது. அதாவது நம்ம உங்களுக்கு உதாரணமாக சொல்லணுனாக்க, திருவம்பாவையில் ஒரு ஃப்ரேஸ் வரும் ஒரு பாட்டில், ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப அப்படின்னு வரும். ஓவுதல் அப்படின்னா நிற்கிறது, ஓவாத அப்படின்னா நில்லாமல் இடைவிடாமல் அர்த்தம். அதனால் ஓவுதல்னாக்க நின்று போயிடுறது, மறந்து போகிறது, அதான் இங்கே சொல்கிறார். ஆனால் இதில் நான் உன்னை நினையாமல் மறந்த நாள்கள்னு அர்த்தம். ஓவும் நாள்னாக்க நான் உன்னை நினைப்பதற்கு மறந்து போன நாள்கள், உன்னை வழிபட மறந்து போன நாள்கள். அப்படிப்பட்ட நாள்கள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாக்க, அவையெல்லாம் உணர்வழியும் நாள். அப்படி உன்னை மறந்துருந்த, உன்னை இன்றைக்காவது நான் நினைக்கல மறந்துருக்கேன் அப்படின்னாக்க, அந்த நாள் வந்து நான் உணர்வு இல்லாத நாள், பிரஜையோடு இல்லாத நாள்னு எடுத்துக்கணும். உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், நான் வந்து செத்து போகிற நாள்னு நினச்சிக்கிறேன். உயர் பாடை மேல் காவும் நாள், இந்த பாடைன்னா தெரியும் நமக்கு, செத்து போகிறவளை தூக்கின்னு போவா பாடையில். அப்படி தோளில் சுமக்குன்ற பாடை மேலே, பாடை மேலே வச்சு என்னை சுமந்துட்டு போகிற நாள் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற. பாடை மேல் காவும் நாள், காவறதுன்னா தோளில் தூக்கின்னு போகிறதுக்கு பேர் காவுன்னு, காவறதுன்னு பேர். நம்ம முருகனுக்கு காவடி எடுக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட ரூட் சொல்கிறேன், காவு காவடிங்கிறதுக்கு ரூட் வந்து காவுதல். காவுதல்னா அப்படி தோளில் தூக்கின்னு போகிறது. அதனால் நான் உன்னை என்றைக்கெல்லாம் நினைக்கலையோ அப்படிப்பட்ட நாள் நான் உணர்வோடு இருந்த நாள் நான் கருத மாட்டேன். அதெல்லாம் உணர்வு இல்லாத நாள், என் உயிர் போன நாளாக தான் கருதுவேன். என்னை பாடையில் வச்சுன்னு தூக்கின்னு போகிற நாளாக தான் நான் கருதுவேன் அப்படின்னு நான் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அப்படி விளக்கமாக சொல்கிறார் அவர். அப்படிப்பட்ட நாள்னு தான் நான் கருதுவேனே தவிர வேறு எப்படியும் கருத மாட்டேன். கிளர் புனல் காவிரி பாவு தன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா அப்படின்னு இருக்கு இல்லையா. அதில் பரஞ்சோதிங்கிறத நீங்கள் தனியாக எடுத்துக்கணும், அது சிவபெருமான சொல்கிற வார்த்தை. பரஞ்சோதினாக்க பரஞ்சோதியே அப்படின்னு அவர் சிவபெருமான அட்ரஸ் பண்ணுறதை எடுத்துக்கணும். நம்ம பரஞ்சோதினா நமக்கு தெரியும், மேலான ஒளி. ஜோதினா ஒளி, பரம்னா மேலானது. அப்படின்னா பரஞ்சோதினாக்க சுப்ரீம் லைட் அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். அது சிவருமான சொல்கிறார், மிகவும் மேலான ஒளியாக இருக்கின்றவன் சிவருமான். அப்படிப்பட்ட சிவருமானே. கிளர் புனல் காவிரி பாவு தன்முனல் வந்தியழி பாண்டி கொடுமுடி நாவலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளர் புனல் காவிரி முன்னாடி பாட்டிலையும் வந்திருக்கு, பொங்குகின்ற ஜலத்தை உடைய காவிரி, அலைகள் பொங்கி எழுகின்றது அதில், அப்படிப்பட்ட காவிரி. அந்த காவிரியின் பாவு தன்புணல் வந்து இழி பாண்டி கொடுமுடி. அந்த பாவு தன்புணல்னா பாவுதல்னாக்க பறந்து இருக்கிறது. நீங்கள் பாண்டி கொடுமுடிக்கு, கொடுமுடிக்கு போனெல்லாம் பார்க்கலாம், காவிரி அங்கே வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால் பாவு தன்புணல்னா பறந்திருக்கின்ற குளிர்ந்த ஜலம் அப்படின்னு அர்த்தம். அகலமாக இருக்கிற காவிரின்னு அர்த்தம் அந்த இடத்துல. பாவு தன்புணல் வந்து இழி, இழிதல்னாக்க ஓடி வர்றது, நதி எப்பவுமே மேலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓதி ஓடி வர்றது, அதான் இடிதல் அப்படிங்கிறார். பாய்கிறது இல்லையா, நதி பாயறதுங்கிறோமே அதான் இடிதலுங்க. அப்படிப்பட்ட ஜலம் வந்து பாய்கின்ற பாண்டி கொடுமுடி நாவலன், பாண்டி கொடுமுடிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற நாவலனே அப்படிங்கிறார். நாவலன் அப்படின்னாக்க நாவன்மை உடையவன் அர்த்தம் இல்லையா. யாருக்கு வாக் சாதுரியம் இருக்கோ, யாருக்கு அந்த வாக் சக்தி இருக்கோ அவளுக்கு நாவலன் அப்படின்னு பேர். இதே சிவபெருமான சொல்ற, ஏன்னா சுந்தரருக்கே நாவலர் கோன் அப்படின்னு நாவல் ஊரர் அப்படின்லாம் அது வேறு அது. ஆனால் இந்த இடத்துல நாவலா அப்படிங்கிறது சிவபெருமான சொல்கிற வார்த்தை. நாவலன் அப்படின்னா அவனுக்கு நாக்கு வன்மை உடையவன். அது ஏன், சிவபெருமான் நால்மறைகளையும் ஆரங்கங்களையும் ஓதி அருளியவன், கல்லால் நிழல்கிழ வேதங்களுக்கெல்லாம் பொருள் விளக்கியவன், அதனால் அவனை நாவலன் அப்படின்னு சொல்கிறார் இங்கு சுந்தரர். அப்படி நாவலனாகிய சிவபெருமானே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் அவர். அதனால் முதல் முன்னாடி ரெண்டாம் பாட்டில் என்ன சொன்னார், உன்னடி ஏத்துவார் இகழ்ந்துட்ட நாள் மறந்துட்ட நாள் கெட்ட நாள் வேண்டலாம் கருதேன் அப்படின்னார். இந்த இடத்துல அதே கருத்து தான் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறார். ஓவும் நாளெல்லாம் உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், உயர் பாடமேல் காவும் நாள் இவை என்றலால் கருதேன் அப்படின்னு அதே கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். இல்லை அதான் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம். ஆமாம் ஆமாம். ஆமாம் ஆமாம். ஓவும் நாள் அதான், அதை வந்து அவர் எப்படி கருதுறார், ஓவும் நாளெல்லாம் உணர்வழிந்த நாள், உயிர் போன நாள், உயர் பாடை மேலே காவுகின்ற நாள் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படிங்கிறார். இந்த ஓவுகின்ற நாளுக்கு இவ்வளோ மூணு விதமாக விளக்கிறார் அவர். அதே மாதிரி முன்னாடி இதுலேயும் அதே மாதிரி ரெண்டாம் பாட்டிலையும் அதே மாதிரி தான், ஏத்துவார் இகழ்ந்தட்ட நாள் இருக்கே அது வந்து அதுக்கு தகுந்தபடி மறந்துட்ட நாள் கெட்ட நாள் அப்படின்னு அதில் அப்படி சொல்கிறார். ஆனால் இங்கே அந்த ஓவும் நாளுக்கு தான் மூணு தரமாக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறார் வெவ்வேறு விதமாக. அதாவது என்று அல்லால் கருதேன் அப்படின்னாக்க, அல்லால் அப்படின்னாக்க எக்ஸப்ட் அர்த்தம். உன்னையல்லால் ஒரு தெய்வம் தொழேன் அப்படின்னாக்க, உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை தொழமாட்டேன்னு அர்த்தம். புரியுது இல்லையா, தவிர அல்லால் அப்படின்னா தவிரன்னு அர்த்தம். உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் அப்படின்னு வேறொரு பாட்டில் வரும். உன்னையல்லால் ஒரு தெய்வம்னா உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை வழிபட மாட்டேன். அது மாதிரி என்று அல்லால் கருதேன் அப்படின்னா அப்படின்னு கருதுவேன் தவிர வேறு விதமாக கருத மாட்டேன்னு அர்த்தம். புரியுறது இல்லையா, என்று அல்லால் கருதேன்னா இப்படி தான் கருதுவேன் தவிர வேறு விதமாக கருத மாட்டேன் இல்லையா. சில பேர் அதான் அவ்வளவு உணர்ச்சியோடு சொல்கிறார் அவங்க இல்லையா. நம்ம ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, இதை நாங்கள் இப்படி நான் செய்யலைன்னா என் பேரை மாற்றிக்குவேன் அப்படிம்போமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது அது ஒரு எம்ஃபசிஸ்க்காக சொல்கிறது இல்லையா. ஓம் நாள் உணர்வழியும் நாள் உயர்வேல் பாடு இவை என்று கருதுவேன் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க இல்லையா, டைரெக்டாக சொன்ன வச்சுக்கோங்க. இந்த உன்னை மறந்த நாளெல்லாம் நான் செத்து போன நாள்னு கருதுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். உன்னை மறந்த நாளெல்லாம் நான் செத்து போன நாளை தவிர வேறு எப்படியும் கருத மாட்டேன். அந்த நெகட்டிவ் பிரயோகம் போடுறப்போ அதுக்கு எம்ஃபசிஸ் வரும் கூட, அந்த எம்ஃபசிஸ்க்காக. நீயே தெய்வங்கிறது தவிர ஒரு விதம், உன்னை தவிர எனக்கு வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விதம். அந்த மாதிரி இங்கே தவிர அப்படிங்கிற மாதிரி இது, இதை தவிர வேறு எப்படியும் கருத மாட்டேன் அப்படிங்கிறத என்று அல்லால் கருதேன் அப்படிங்கிறது வரும். ஓகே. நாலாம் பாட்டு, எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயுவே. நமக்கு கிட்ட நேரடியாக பொருள் புரிஞ்சிடும் இல்லை. அதாவது இது எல்லையில் புகழ் எம்பிரான் அப்படின்னாக்க எல்லை இல்லாத புகழை உடைய எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். எல்லையில் புகழ்னா அளவற்ற புகழ் உடையவன், அவனுடைய இறைவனுடைய புகழுக்கு அளவு கிடையாது. அவனை எவ்வளவு புகழ் உடையவன் அப்படின்னாக்க எத்தனையோ சொல்லி மாடாத அளவுக்கு புகழ் உடையவன் அவன், அதுதான் எல்லையில் புகழ். அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க எல்லைன்னா அளவு, எல்லாருக்கும் ஒரு கால அளவு உண்டு, எந்த ஒரு உயிருக்கும் ஒரு கால அளவு உண்டு, அதே மாதிரி எந்த ஒரு தேவ பதவிக்கும் ஒரு கால அளவு உண்டு. அது இந்திரனாக இருக்கட்டும், இல்லை பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கால அளவு உண்டு. ஆனால் காலத்தை கடந்தவன் சிவபெருமான். அதனால் எல்லை இல்லாத அப்படின்னா காலத்தை கடந்தவன், அளவில்லாதவன், என்றும் இருப்பவன் அப்படிங்கிற புகழையுடைய எம்பெருமான் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். எந்தை தம்பிரான், எந்தைனா அப்பான்னு அர்த்தம், எம் தந்தைன்னு அர்த்தம். எந்தை தம்பிரான்னா எங்கள் அப்பாவுக்கும் தலைவனே அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்கள் பரம்பரையாக உன்னை வழிபடுகின்ற குலத்தில் வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் எந்தை தம்பிரான்னா அதாவது நாங்கள் வழி வழியாக உனக்கு அடிமை பூண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது எந்தை தம்பிரானே, என் பொன், என் பொன் போன்றவனே, மாமணி, மாமணியே, சிறந்த மணியே, ரத்னமே, வைரமே அப்படிலாம் சொல்கிறலே மாமணி, மாமணியே, அப்படிப்பட்ட சிவருமானே. அந்த சிவருமான் எங்கே இருக்கான், பாண்டி கொடுமுடியில் இருக்கார். பாண்டி கொடுமுடி வல்லவா, பாண்டி கொடுமுடியில் எழுந்தருளி இருக்கிற சர்வ வல்லமை உடையவனே அப்படின்னு அர்த்தம். வல்லவன்னா ஆற்றல் உடையவன், வலிமை உடையவன், சாமர்த்தியம் உடையவன், எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஆனால் சர்வ வல்லமை உடையவன் பொருள். அதுதான் எல்லாம் வல்லவனவன். அப்புறம் இந்த ரெண்டாவது அடியும் மூணாவது அடியும் அந்த பாண்டி கொடுமுடி எங்கே இருக்குது அப்படின்னு அதோடய வர்ணனை, அது காவிரியோட கரையில் இருக்குது, காவிரி கரையில் இருக்குது. அதான் காவிரி அதன் வாய்க்கரை அப்படிங்கிறார். அப்படின்னா காவிரி அதன் கரை வாய் அப்படின்னு பொருள் மாற்றி சொல்ல மாற்றி பொருள் கொள்ளணும். வாய்க்கரை அப்படின்னாக்கா அதை கரை வாய் அப்படின்னு எடுத்துக்கணும். காவிரியோட கரையில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அது அந்த காவிரி எப்படிப்பட்ட காவிரி, கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி காவிரி. அந்த காவிரி மலையிலேருந்து வர்றப்ப கற்களையெல்லாம் உருட்டின்னு வரும். அது நமக்கு தெரியும். மலையில் பார்த்தோம்னா இந்த நீங்கள் நேர்லேயும் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா வீடியோக்குள்ளேயும் பார்க்கலாம். நதிகள்லாம் மலையிலேருந்து வர்றப்போ நிறைய நிறைய கற்களை உருட்டின்னு வரும். அந்த மலையிலேருந்து அந்த கல்லை உந்தி அப்படி கற்களை உருட்டி கொண்டு வந்து வளம் பொழிந்து இழி காவிரி. அது கல்லை மட்டும் உருட்டின்னு வரல, மலையிலேருந்து பல விதமான வளங்களையும் கொண்டு வருது, நீர் வளம். அதனால தானே இந்த டெல்டாலாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பொதுவாக, நதிகள்லேருந்து வர வளங்கள். அதனால் மலையிலேருந்து பல விதமான வளங்களை கொண்டு வருது. அப்படி பல பல விதமான வளங்களையும் எடுத்துட்டு வந்து இழிகின்ற காவிரி, அப்படி பாய்கின்ற காவிரி அது. அதோட கரையில் கரையூருங்கிற ஊரில் பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கான்னு சிவருமான். அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னாக்க, நல்லவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி. நல்லவர்கள் உள்ளத்தாலையும் செயலாலையும் நன்மை நல்ல நல்ல நல்லவர்களாக இருக்கிறவர்கள், அப்படி நல்லவர்கள்லாம் வந்து வழிபடுகின்ற புகழ்மிக்க கரையூரில் இருக்கிற பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய சிவருமானே, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இது நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். நான் உன்னை நினைக்க மறந்தாலும் எப்போதும் சொல்லி சொல்லி பழகின என்னுடைய நாக்கானது உன்னுடைய திருநாமமாகிய நமச்சிவாயங்கிற பெயரை தானே சொல்லும் அப்படிங்கிறது. இது நாலாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இழிதல் அப்படின்னாக்க கீழே இறங்குறது. நமக்கு இழிதல் இழிவு அப்படின்னாக்க மட்டமான விஷயம் அப்படின்னு தெரியும். இழி செயல், இழிந்த செயல் அப்படின்னா ரொம்ப மோசமான செயல் அப்படின்லாம் தெரியும் பொதுவாக. அதாவது தன்மையில் ரொம்ப கீழே இருக்கிறது இழிவு அப்படிங்கிறது. ஆனால் இழிதல் அப்படின்னாக்க மேலேருந்து கீழே இறங்குறதுக்கும் இழிதல் அப்படின்பா. இப்போ உதாரணமாக கங்கை ஆகாசத்துலேருந்து பூமிக்கு இறங்குறது, அப்போ வானிலிருந்து இழிகின்ற கங்கை அப்படின்னு பேர். அதே மாதிரி சம்பந்தர் முத்துச்சிவிகையில் இருக்கார், ஒரு ஊருக்கு போனால் அந்த சிவிகையிலேருந்து கீழே இறங்குறார், அப்போ சிவிகை நின்று இழிந்தார் அப்படின்பா. அப்படி இறங்குறது. அதனால் இழிதெல்லாம் கீழே இறங்குறது, பாயறது. அது காவிரிங்கிற நதி இல்லையா, அது மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றது. அதான் சொல்கிறார் வளம் பொழிந்து இழி காவிரி அப்படிங்கிற. மலையிலேருந்து கல்லையும் வளங்களையும் எடுத்துட்டு சமவெளிக்கு இறங்கி வர்றது அந்த காவிரி, கடலை நோக்கி பாய்கிறது. அதான் அந்த இழிதல்ங்கிறது இழி காவிரி. அது வினைத்தொகை. நமக்கு இந்த முன்னாடி ஒரு தடவை வினைத்தொகையை பற்றி பேசியிருக்கோம். அது மாதிரி வினைத்தொகை இது இழி காவிரி. அதில் வெர்பு இழிதல் அப்படிங்கிற வெர்போட ரூட் மட்டும் இருக்குது. இழி இழி காவிரினா அப்படி இறங்குகின்ற காவிரி, பாய்கின்ற காவிரி. சந்தம்ங்கிறது அதாவது இந்த தானே தானே தானே தானே தானே தானே தானா அப்படிங்கிறது எல்லையில் புகழ் எம்பிரான் என்று தம்பிரான் என்பன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்திழி காவிரி அதன் வாய்க்கரை. இந்த காவிரி அதனில் வந்து கொஞ்சம் சந்தம் கொஞ்சம் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா பாடுறப்போ வர்றது. நல்லவர் தொழு தேத்தும் சீர்கரை யூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. பெரும்பாலும் இந்த சந்தம்ங்கிறது எல்லா அடியிலையும் அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலும் இருக்கும். அது இசையோட பாடுறப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாடுவேன். இப்போ உதாரணமாக பார்க்குறது முதல் பாட்டில் வந்து இன்னும் எளிமையாக வருமா பார்க்குறேன். மற்ற பற்றன கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி பிற வாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழு தேத்தும் சீர்கரை யூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. அதாவது இல்லையா, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இப்போ அந்த சந்தம் புரியுறதா? அதான் அந்த சந்தத்தோட, ஆனால் இசையோட பாடுறப்ப அந்த சந்தம் சமயத்தில் நம்ம காதில் தெரியாது. அது சந்தங்கிற தாளத்தோட வர்றப்ப பாடுறப்ப தெரியும். நம்ம வேற சம்பந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தர் தான் தலைவர். அவர் பண்ண இதெல்லாம் அவரோட பாடல்களில் சந்தத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் அருணகிரிநாதரை பின்னாடி சம்பந்தரை சொல்லுவார், சம்பந்தன் மாதிரி நான் சந்தத்தோடு பாடணும் அப்படிம்பார். நம்ம மற்ற பதிகங்களையும் பார்ப்போம் அந்த மாதிரி சந்தங்களை. இப்போ பொன்னார் மினியனும் அதே மாதிரி தான் இல்லையா, தானா தானதனா தன தானன தானதனான்னு வரும். பொன்னார் மினியனே புலி தோலையை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே,
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் எண்ணப்பதிகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

yer

0: அம்பலம் அன்பராயம தருந்தவாமோயல்வார் அன்பராயம தருந்தவாமோயல்வார் அயனோ மாலோம
1: தென்பரா

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்று திருவகவரில் 215வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். மனிதர்களாகிய நமக்கு நன்மையை தருபவர், நமக்கு உதவி செய்கின்றவர், நம்மை படைத்தவர், நம்மை காப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பது நமக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவனை கண்ணால காண முடியவில்லை. அதுதான் இருக்கிறார் என்பது நன்றாகத்தான் தெரிகிறது. இருக்கிறான் என்பது ஓரளவு நமக்கு அனுமானத்தாலே புரிகிறது. அப்படி இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்றால், எங்கும் நிறைந்து இருக்கிறான் என்பது நம்முடைய அருளாளர்கள் வார்த்தை. சூரியன் எப்படி இருக்கிறான்? எங்கும் நிறைந்துதான். சூரியன் எங்கே தெரிகிறானா? கோயம்புத்தூர் போனாலும் சூரியன் தெரிகிறான், மெட்ராஸ் போனாலும் சூரியன் தெரியும். இப்படி கடவுள் எங்கும் நிறைந்து இருக்கின்றார். அப்படி எங்கும் நிறைந்து இருப்பதுதான் கடவுள் என்று. ஒரே இடத்துல இருந்தா கடவுள் அல்ல. அடுத்தடுத்து போக முடியாம நம்மால இருக்கிற இடத்த இருக்கிற இடத்த விட்டுட்டு போறதுன்னு சாமானியம் இல்லை. அங்க போனா இங்க இருக்க மாட்டோம், போக முடியாமையும் இருக்கிறது. இப்ப ரஷ்யாவுக்கு போலாம்னு நினைக்கிறான், முடியுதா? கடவுள் அப்படி இல்லை, எங்கும் இருக்கிறான். அவன் எங்கும் போக வேண்டியதில்லை, வரவும் வேண்டியது. அதான் போக்கும் வரவும் உணர்வுகளா. அதனால பரிபூரணம் என்று சொல்வது, பார்க்கும் நட எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்பது தாய்மானவர் பாடல். அதனாலே ஒளிவர நிறைந்த உருவ போற்றுகிறார். ஒளிவரன்னா ஒரு இடத்துல இல்லை என்று சொல்லாதபடி எல்லா இடத்துலயும் இருக்கிறார். கடவுள் இங்க இருக்கிறாரா? இருக்கிறாரு. அங்கன இருக்காரா? இருக்கிறார். அங்கன இருக்காரா? இருக்கிறார். எங்கும் இருக்கிறார் கடவுள். இலக்கணம் சூரியன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பது போல ஆன்மாவினுடைய உயிரினுடைய பவர் உடல் முழுவதும் இருப்பது போல, விண்டம் முழுவதும் உயிரினுடைய கருது இல்லை. இப்ப மீட்டர் போட்டிய வீட்டுல வச்சு கரண்ட வந்து டெஸ்ட் பண்ணி விட்டோம்னா அதுல இருந்து காத்தாடிக்கும் போகுது, டிவிக்கும் போகுது, மிக்சிக்கு போகுது, கரண்டருக்கு போகுது, ரேடியோவுக்கு போகுது, புதிய எல்லா இடங்களிலும் அது வியாபித்திருக்குது. அது போல இப்போ உடலிலே உயிர் இருக்கிறது என்றால் அது எல்லா இடங்களிலும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அதனுடைய வியாபகத்தன்மை, அதனுடைய பவர். அதுபோல கடவுள் இல்லாத இடம் இல்லாதபடி எங்கும் நிறைந்து இருக்கிறார். ஒளிவர நிறைந்த யோகமே, ஒளிவர நிறைந்த உருவகுற்கரசே, ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றை என்றனுக்கு வம்பனப்படுத்து குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே என்பதும் பிடித்த முத்து. அதனாலே ஒளிவர நிறைந்த உருவ போற்றி. ஆனா எல்லா இடங்களிலும் இருக்கிறான், ஆனா ஒருத்தன் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அது ஒரு நாயம், அது ஒரு ஆச்சரியம் இல்லவா? ஒருவனே எல்லா இடங்களிலும்

மலர் முழுவதும் நிறைந்திருப்பது போல். மனம் ஒன்றுதான், மனம் ஒன்று தானே சொல்லுவாது, என்ன ரெண்டு மூணு வகையா மனம் இருக்குதா ஒரு பூவில், இல்ல ஒரே வகை மனம் தான். அந்த மனம் மலர் முழுவதும் நிறைந்திருப்பது போல உலகம் முழுவதும் கடவுள் நிறைந்தது. ஒளிவர நிறைந்த உருவ போற்றி செடுமலர் சிவபுரத்து அரசியை போற்றி. சிவபுரம் என்கின்ற திருப்பதி, அது நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிவபுரம் இருக்குது. இது பூலோகத்துல இருக்கிற சிவபுரம், அதுக்கு மேல கைலாயத்துக்கு சிவபுரம் வேறு. மகா கைலாசமாயிய சிவலோகம், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குன்னு வருது அல்லவா, அப்படிப்பட்ட சிவபுரம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது வந்து சாமானியம் அல்ல அந்த இடத்துக்கு போறது, அது நல்ல தவமுடையவர்கள் மக்கள் பரமஞானிகள் செல்லுவார்கள். திருவாசகம் கேட்டவர்களுக்கெல்லாம் சிவபுரத்துல இடம் உண்டு. திருவாசகம் கேட்டவர்களுக்கு சிவபுரத்து, சிவபுரம்னு பல இடங்கள்ல ஒரு திருவாசகத்துல. அதனால எதை பற்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அதை பற்றி நினைவு இருக்கும். நினைவின் படிக்கினி முன்னின்று காப்பதே நின்னருட்பாரம் என்றும் என்றார் போல, அப்படி நினைத்ததை முடித்து வைப்பது அவனுடைய அருள். ஆகையினாலே அப்படிப்பட்ட செடுமையான மலர்கள் நிறைந்த சிவபுரத்துக்கு அரசனாக இருப்பவன் செடுமலர் சிவபுரத்து அரசியை போற்றி. கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி என்றால் செங்கழு நீர் என்று ஒரு வகையான புப்பம், அந்த புப்பத்தை நாளாகிய மாலையை அணிந்திருப்பவன், அது ஒரு வகை புப்பம். செங்கழு நீர் புப்பம் திருத்தணியில் இருக்குதுங்கிறாங்க, இன்னும் பல இடங்களில் இருக்கும். கழுநீர் மாலை கடவுள் போற்றி, தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. தொழுவார் என்றால் கையால் தொழுதல், தொழுவது கையினாலே, கைகால் கூப்பி தொழில், கையினாலே தொழுதல், தலையினாலே வணங்குதல், மனத்தாலே நினைத்தல், அதனாலே கையினாலே கும்பிடுகின்றவர்கள். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே என்பதும் சுந்தரர் தேவா. தொழுபவர்களுக்கு மையலை துணிப்பவன், மையல் என்றால் மயக்கம் சொல்ற, வாழ்வனும் மையல் விட்டு என்பது சித்தியார். மையல் என்றால் மயக்கம், மையார் உங்கண்ணார் மாட நடுவீதி கையார் பந்தோச்சும் கழிச்சுடுதலையில் பொய்யா மறைவாடல் புயந்தான் செய்யார் உரைகள் சிற்றம்பலம் தானே. பரப்பை படுத்தங்கும் பதுவேட்டெறியும் சிறப்பருவாளில் சிற்றம்பலமேய பிறப்பில் விருமான பின்றாடையின மரப்பிலார்கள் மையல் தீர்வாரு, அப்படி எடுத்துக்காட்டு சொல்லும். இது யாரு சொல்றா? தெரியாத சம்பந்தம். மையல்னா மயக்கம், மயக்கம்னா பொய்ய மெய்யாக எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற மயக்கம். வாழ்வு வந்து விட்டால் மயக்கம் வந்துடும். வாழ்வு செல்வம் பண்றம் பதவி பணம் முதலான செல்வங்கள் அதிகமா வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும்னா மயக்கத்தை கொடுக்கும். மயக்கத்தை கொடுக்கும்னா மெய்ப்பொருளை அறிய விடாமல், கடவுளை அறிய விடாமல், கடவுள் மீது பக்தி பண்ண விடாமல் இதுலயே மயங்கி கிடக்கிறது. இதுலயே மயங்கி இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கேளுமாந்து கண்மூடித்தனமா தெரியும். நிற்பது ஒரு கோடி கற்பமனமாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யான் என்றார் போல, இந்த வாழ்வை பெரிதாகவே எண்ணி அதுல வந்து மகிழ்ந்து போய் கடவுள் பக்தி பண்ணாமல் மயங்கி கிடக்கிறது. அப்படிப்பட்ட மயக்கங்கள் தொழுபவர்களுக்கு இல்லாமல் செய்வோம். வாழ்வினாலே செருக்கு கொள்ள கூடாது, மயங்க கூடாது. வறுமையினாலே சிறுமை அடையக்கூடாது. வறுமை இருந்தாலும் வெளியில காட்டிக்காம மதிப்பு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். சித்தியார்ல வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பினார். ரெண்டுலயும் சிரமம் தான், மையல விடுறதும் சிரமம், சிறுமைய வறுமையில தப்புறதும் சிரமம் தான். அதனாலே அப்படி தொழுபாவர்கள் கையினாலே கும்பிடுபவர்களுடைய மயக்கத்தை நீக்குவோன், அவருடைய மயக்கத்தை நீக்குவோன் அதை துணிப்பாய் போற்றினார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் ஆயர், பிழைப்பு வாய்ப்பு. அது எப்படின்னு கேட்டா, பிழைப்பு என்பது குற்றம், வாய்ப்பு என்பது சுத்தம். அது வந்து பிழைப்போ என்பது தவறு செய்தல், அதர்மத்தை செய்தல், வாய்ப்பு என்பது தர்மத்தை செய்தல், அது வந்து பாப புண்ணியம் என்றும் சொல்லலாம். அதனால பிழைப்பு வாய்ப்பு எது நல்லது எது கெடுதல் என்பது தெரியாமல், எது பாவம் எது புண்ணியம் என்று தெரியாமல், எது குற்றம் எது குற்றம் இல்லாதது என்பது தெரியாமல் இருக்கின்ற நாய் போன்றவன்னார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான ஆயர், உயர்ந்தது தாழ்ந்தது நன்மை எது தீமை எது, எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாதவனாய் இருக்கின்ற
நாய் போன்றவனார். பிழைப்பு வாய்ப்பொன்று அறியா நாய். அப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நான் தேவரினுடைய திருவருளினாலே இப்படி சொற்கள் மூலமாக குழைத்தல் என்றால் பல பொருளை போட்டு ஒன்றாக குழைக்கிறது. நல்ல குழைய பிசைன்னு சொல்லுவார்கள்லவா, சொல்றது உண்டு இல்ல. நல்ல குழைய சோறு குழைந்து போய்விட்டது, சொல்றது சோறு குழைந்து போய்விட்டது என்று சொல்றோம் அல்லவா, விளைந்தா ஒன்றாக ஆகுது. அது மாதிரி பல வகையான சொற்கள் மூலமாக பொருள் மூலமாக இப்படி ஆக்கிய மாலை, நல்ல சொற்கள் மூலமாக நல்ல பொருள் மூலமாக சொல்லும் பொருளுமாக இரண்டையும் போட்டு பிசைந்து, அது குழைத்தல்னா பிசைந்து ஒன்ற ஆக்கிய கட்டிய மாலை, குழைத்த சொன்மாலை. இந்த பாட்டுக்கு சொன்மாலைன்னு, சொன்மாலை என்று சொன்னால் சொல்லினால துடுக்கப்பட்ட மாலைகள். மெய்தானரும் துன்பறையார்களுக்கு சொல்லால துடுக்கப்பட்ட மாலை, வரிசை அவருது அல்லவா, சொல்லால துடுக்கப்பட்ட மாலை. மாலைன்னா பூ வரிசையா இருக்கும் இல்ல, இந்த மாலை வரும் பூ இப்படி இப்படி தொடர்ச்சியா பூ இடைவிடாமல் துண்ணிய பனை மலர். அதனால இப்படிப்பட்ட மாலைக்கு பாவினாலே செய்யப்பட்ட மாலை, பாவினாலே செய்யப்பட்ட பாவம்னா பாட்டு, பாட்டினாலே செய்யப்பட்ட மாலை. இதுக்கு பாமாலைன்னு, இந்த மாலைக்கு பாமாலைன்னு பேரு, இதுக்கு பூமாலைன்னு பேரு, அதுக்கு பூமாலைன்னு பேரு, இந்த பாடலுக்கு பாமாலைன்னு பேரு. பாமாலையை விட பூமாலையை விட பாமாலை சிறந்தது, பாமாலையை விட பூமாலை சிறந்தது. பாமாலைக்கு சொன்மாலை என்றும் பேர், சொன்மாலை என்றும் பேர். சொன்மாலை பயில்கின்ற

0: கரண்ட் வெளிச்சம் உயர்ந்தது எவ்வளவு, இதுக்கெல்லாம் மேல சூரிய வெளிச்சம் உயர்ந்தது எவ்வளவு உயர்ந்தது, ஒன்று கொண்டு உயர்வாக இருக்கிறதல்லவா, ஒளிக்கு ஒளி உயர்வாக இருக்கிறதல்லவா. இத்தனை ஒளிகளுக்கு மேலான ஒளியாக இருப்பவன் இத்தனை ஒளிகளுக்கும் ஒளி தருவது. அங்கதான் சார்ஜ் இல்லை, சூரியனுக்கு சார்ஜ் அவன் தான் ஏற்ற, சூரியனுக்கு சார்ஜ் ஏற்றி எரிய வைக்கிறது சிவன் தான். அதை நெய் சுடருக்கெல்லாம் நெய் சுடருக்கெல்லாம் சுடர்னா சூரியன் சந்திரன் அக்னி முச்சுடன் சொல்றோம், சூரியன் சந்திரன் அக்னி முச்சுடன் சொல்றோம், சுடருக்கெல்லாமே சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் உத்தர ஓசனம் கேட்கிறேன். சூரியன்ல இருக்கிற ஒளி சிவனுடையது, சந்திரன் இருக்கிற ஒளி சிவனுடையது, நட்சத்திரத்துல இருக்கிற ஒளி சிவனுடையது, அக்னியில இருக்கிற ஒளி சிவனுடையது, எல்லா ஒளியும் அவனுடையது, எல்லா ஒளியும் எல்லா ஒளிக்குள்ளையும் அது ஒளிஞ்சு விட்டுது. அதே இந்த திருவண்ட பகுதியில அருக்கனில் சூரிய அமைப்பு ஒண்ணு, இதை விட என்ன சொல்லணும், அருக்கனில் சூரிய அமைப்பு மதியில் தன்மை இருக்கும் என்று சொல்றார். அதனால எல்லா ஒளிக்கும் ஒளியாக இருக்கும் பரஞ்ச பரம்பரஞ்சோதி பரணே போற்றி, அப்படி சோதி பொருளாக இருக்கிற உயர்ந்தோனே வணக்கம், போற்றி போற்றி புயங்க பெருமான், வணக்கம் வணக்கம் நமஸ்கார நமஸ்காரம் புயங்க பெருமான். புயங்க பெருமான் என்றால் புயங்கம் என்றால் பாம்பை ஆவரணமாக அணிந்தவர், பாம்பை ஆவரணமாக அணிந்தவர். புயங்க பூஷணாயனமகா என்று அஸ்தோத்திரத்தில் ஒரு புயங்க பூஷணாயனமகா என்று ஒரு புயங்கம் என்றால் பாம்பு சர்ப்பத்தை ஆவரணமாக அணிந்தவர். போற்றி போற்றி புயங்க பெருமா, போற்றி போற்றி புராண காரண, போற்றி போற்றி வணக்கம் வணக்கம் செய்யாலே புராண காரண, புராண காரண என்பது பழையோனாகியும் எல்லாவற்றிற்கும் காரணனாகவும் இருப்போம், எல்லாவற்றிற்கும் காரணனாக இருப்போம், தனக்கு காரணம் இல்லாமல் எல்லாருக்கும் காரணனாக இருப்போம், தனக்கு காரணம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்போம். அது ஆரணன் தனது மைந்தற்கு, ஆரணன் தனது மைந்தற்கு, ஆரணன்னா பரமா அவனுடைய மைந்தற்கு, ஆரணன் தனது மைந்தற்கு கரகாதி முனிவர்களுக்கு அரும்பரல் ஞானபோதம் ஊரிரை காட்டு முன்வர் உலகலா உருப்பாடும் ஈடுடல் முயங்காகும் இந்திய இருந்த யாருக்கும் காரணன் சிவனே என்று கலரவு கண்ட பார்த்தோம் என்பது கண்டபுராணம். அதனால சிவபெருமானுக்கு காரணம் என்பது ஒரு சிறப்பு பெயர். அதே சித்தியாரில் கூட ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு உண்டு காரணம் அருளானாலே கழிப்பவர் இல்லையாகும் சித்தியார். காரணம்னா சிவபெருமான் தான், அதனால ஆரணம்னா சிவபெருமான் தான், பூரணன்னாலும் சிவபெருமான் தான், நாரணன்னாலும் சிவபெருமான் தான். அதனால போற்றி போற்றி புராண காரண, போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. அதனால போற்றி என்பது காக்க காக்க என்பது கூட அதுக்கு பொருள், போற்றி போற்றி என்பது வணக்கம் வணக்கம், ஜய ஜய வெற்றி வெற்றி, ஜய ஜய என்றால் வெற்றி வெற்றி போற்றி. அதனால எல்லாமே அவனுக்கு தான் வெற்றி, மற்றவர்களுக்கு எல்லாம் தோல்வி அவனுக்கு வெற்றி, அவன் எடுக்கிறது ஒன்று கூட தோல்வியே கிடையாது. சிவன் எடுக்கிற வழக்குல எங்கேயாவது தோத்துருக்கான கேள்விப்பட்டிருக்கேன், சுந்தரத்துல போனா ஜெயிச்சுக்கிட்டா, அமனி விநாயகத்தாரு போனா ஜெயிச்சுக்கிட்டா, திருநெல்வேலி போனா ஜெயிச்சுக்கிட்டா, இப்படி எத்தனையோ பேத்துக்கிட்ட வழக்கு போட்டு போட்டு போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கானே தவிர ஒண்ணுல கூட தோல்வியே கிடையாது. ஜய ஜய போற்றி போற்றி ஜய ஜய போற்றி என்று இந்த போற்றி திருவாரூரே நிறைவு செய்கின்றார் மாணிக்க வாசகர்.
1: இப்படி போற்றி திருவள்ளுவர் 225 வரி எல்லாம் சொல்லிட்டார். உலகத்திலிருந்து உயிரிலிருந்து உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து நன்மையிலிருந்து கடவுள் அருள் இருந்து பத்தியிலிருந்து மற்ற சமயங்களுடைய தன்மையிலிருந்து சைவ சமய தன்மையிலிருந்து வைராக்கிய பத்தி எப்படி என்பதையும் அவருடைய அருளையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய பெருமையும் அவருடைய சிறப்பையும் அவருடைய புகழையும் குட்டி வச்சிருக்கிறார் 225 வரி. அதனாலே இப்படிப்பட்ட போற்றி திருவகவல் நமக்கு மாணிக்க வாசகர் ஃப்ரீயா கொடுத்துருந்தார், ஃப்ரீயா காசு பணம் இல்லாத எல்லாம். ஆனா இது நினைச்சு பார்க்கலாம் லேசா தெரியும், நினைச்சு பார்த்தா புஷ்ஷா இந்த பாட்டெல்லாம் நம்மளால பாட முடியுமா, இந்த பாட்டெல்லாம் நம்மளால பாட முடியுமா. அதனால இது மாணிக்க வாசகர் செய்த பேருபகார், யார் வேணாலும் படிக்கலாமே, யார் வேணாலும் அனுபவிக்கலாமே, இப்படிப்பட்ட பெரிய உபகார். அதனால இப்படி போற்று திருவுகள் நிறைவு பெற்றது.
0: பார்வதி வதையேவான் வளாது மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது வாழ நான்முறை அறங்களோங்கனற்றவன் வேண்டி மல்க மேன்மைகள் தெய்வ நீதி விளங்கு உலகம் எல்லா நம பார்வதி வதையே.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் ஒளி

உண்டு இல்லை எனும் உலகத்தியல்பு இது, பண்டில்லை எனும் பரங்கதி உண்டுகொள், கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரு, விண்டில்லை உள்ளே விளக்கொழியாமே, சுடருற ஓங்கிய உள்ளொழியாங் படருறு காட் பகல.

நேற்றன் அழிபவள சம்பொல் அறிப்பிரானு கழிபவளத்தினை காரிருள் நீக்கி ஒளிபவள தன்னோடு

மலர் போன்றது தானே. ஈசன் நின்றான், இமையோர்கள் நின்றார், நின்ற

ஆயுரு மந்திரம் ஆறும் அழிகிறார் சேயுரு கண்ணி சிறு எழுத்து அஜ்ஜையும் வாயுரு ஓதி வடுத்தரும் ஆமே செல்லவும்.

குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி மாள மறுக்கவல்லார்க்கு அருள் வழி காட்டுவது

என்று வஞ்சிதவழும் படவரை மீதுரே அஞ்சில் இறைவன் அருள்வரலாமே பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது.

துரோதம் மலமாயை சிவன் முதலாக சிறந்து நிரோதம் பவமது அகன்று பரசிவன் நாமே ஓதியனம் மரம் எல்லாம் பொடி

சூரியம் தமது அகம் ஆகவே நமாதி சமாதி சிவமாதல் என்னவே அருள் தரும் மாயமும் அத்தரும் தம்மில் ஒருவனை ஈன்றவர்

எழுத்தாமே சிவ சிவ என்றே தெளிகிளறு ஊமர் சிவ சிவாயும் தேர்ந்துள்ளடங்க சிவ சிவாய தெளிவின் உள்ளார்கள் சிவ

அவமது தீரும் பரிசும் அது அற்றால் அவமதி தீரும் அரும்பிறப்பு அன்றோ அதிசூக்கும பஞ்சாட்சரம்

சிவ சிவ என்றென்று சிந்தை அவாயங்கட நிற்க ஆனந்த மாமே செஞ்சுடர் மண்டலத்தோடு சென்ற புறம் அஞ்சனவும் முறை ஏறி வழி கொண்டு அஞ்சும் அவன் சொன்ன காலத்து இறைவனை நெஞ்சனு நீங்கா நிலை பெறலாகுமே அங்கமும் ஆக வேதமது ஓதிரும் எங்கள் விரான் எழுத்து ஒன்றில் இருப்பது சங்கை கட்டு அவ்வெழுத்து ஒன்றையும் தாரித்தால் அங்கர சேர்ந்த அருங்கலமாமே படுத்தன ஐந்தும் பழமறையுள்ளே விடுத்தங்கு உறங்கும் வினை அறிவார் இல்லை எடுத்தறிவோம் என்று உரைப்பார்கள் ஏதர் எடுத்தை அடுத்தும் எழுத்தறியாரே திருக்கூத்து தரிசனம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கும் எங்கெங்கும் தங்கும்

மனம் கடந்து நடஞ்செயும் நம்பிக்கு அங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கு ஆனதே ஆனந்தம் ஆடரங்கு ஆனந்தம் பாடல்கள் ஆனந்தம் பல்லியம் ஆனந்தம் வாச்சியம் ஆனந்தமாக அகில தராதரும் ஆனந்தம் ஆனந்த கூச்சுகந்தானிக்கு ஒளியா பரபாம் உலகாம் பரம் அழியார் சிவகாமியாவும் சமய கழியார் வரம் கருத்துரை அந்த தெளிவாம் சிவானந்த கட்டத்தின் சித்தியே ஆன நடம் ஐந்து அகல சகலத்தர் ஆன நடமாடி ஐங்கருவத்தாக ஆன தொழில் அருளால் ஐந்தொழில் செய்தே தேன்மொழிவாக திருநடமாடுவேன் உதாண்ட வேதா.

மிகு ஆகமும் ஆட கீதங்களாட கிளரண்டம் ஏழாட பூதங்களாட புவனமும் உழுதாட நாதாண்ட கொண்டின கொண்டாடினான் ஞானந்த ஞானானந்த கூத்தே பூதங்கள் ஐந்தாகி பொறுவில் புலனைந்தில் வேதங்கள் ஐந்தின் மிகும் ஆகமந்தனில் ஓதுங்கலை காலம் ஊழியுடன் அண்ட போதங்களைந்தில்

சபதரு சத்தரு சமயம் சராசரி யாவையும் மாடிடும் எம்மிரையாடவே சுந்தர கூத்து அண்டங்கள் ஏழிற்கு அப்புறத்தப்பால் உண்டென்ற சக்தி சதாசிவத்து உச்சிமேல் கண்டங்கரியன் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமையாள் காண கூத்துகந்தானே கொடிகட்டி வாண்டன கோடு சங்காரம்

பரமாண்டத்து உடே பர சத்தியவாதம் பரமாண்டத்து உடே படரொளி ஈசன் பரமாண்டத்து உடே படதருநாதம் பரமாண்டத்து உடே பரம் நடமாடுமே அங்குதம் என்னை அழுமார்க்கம் போதத்தில் தங்கிய தொந்து எனும் தாள ஒத்தினில் தங்கிய தொந்து எனும் தாள ஒத்தினில் சங்கரன் மூலன் அடிக்குள் தரித்தாடல் பொங்கிய காலம் புகும்போகல் இல்லையே ஆனந்தியாடி பின் நவக்கூத்தாடி கானந்தியாடி கருத்தில் தரித்தாடி மூலச்சுனையுள்ளாடி முடிவில்லா ஞானத்துள்ளாடி முடித்தான் எங்கள் நாதனை சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தானெந்தும் முத்திகள் எட்டும் முதலாம் பதம் எட்டும் சித்திகள் எட்டு சிவபதம் தானெட்டும் சுத்திகள் எட்டும் தீசன் தொல்நடமாடுமே மேகங்கள் எழும் விரிகடல் நீ தீவே எழும் தேகங்கள் சூழும் சிவம்பார் கரன் எழும் தாகங்கள் எழும் சாந்திகள் எழும் ஆகின்ற நந்தி அடிக்கீழ் அடங்குமே பொற்பொதிக்குள் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு உச்சியில் அற்புதமானோர் அஞ்சு முகத்தில் முகத்திலும் ஒப்பிலையே பேரின்பத்து உபாய பயத்துள் தற்பரனின்று தனி நடம் செய்யுமே அடியார் அரணடி ஆனந்தம் கண்டோர் அடியார் ஆனவர் அத்தருள் உற்றோர் அடியார் பவரே அடியாராமால் அடியார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து இடம் காண பரானந்தத்தே என்னை இட்டு நடந்தான் செய்யும் நந்தி ஞான கூத்தல் படந்தான் செய்து உள்ளுள் படிந்திருந்தானே கும்பரில் கூத்தனே உத்தம கூத்தனே செம்பொன் மன்றினுள் சேவக கூத்தனே சம்பந்த கூத்தனை தற்பர கூத்தனை இன்புற நாடி என் அன்பில் வைத்தேனே மாணிக்க கூத்தனை வண்டில்லை கூத்தனை பூநுற்றமன்றுள் புரிதடை கூத்தனை சேனுற்ற சோதி

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என் தாயொடு என் அப்பன் ஏழேழ் பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. எல்லாருக்கும் நமஸ்காரம். சுதந்திரத்திலிருந்து சத்சங்கம் நடத்தலாம் அப்படிங்கிற சங்கல்பம் வந்த பொழுது நித்தியமே கேட்கும்படியாக, நித்தியமே ஒரு தொடர்பை உண்டு பண்ணி கொள்வதற்காக இறையோடு கலந்திருக்க திருமந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்கின்ற சங்கல்பம் தோன்றியது. சைவ திருமுறைகள் 12, அதில் 10வது திருமுறையாக வருவது திருமந்திரம். இருக்கிறதுலேயே தமிழிலேயே ரகசியமான கிரந்தம் அப்படின்னு சொன்னா அது திருமந்திரம்தான். கைலையில் வாழ்ந்த ஒரு சிவயோகி சித்தர், இங்கே இறந்த ஒரு ஆட்டிடையன் மூலன் அப்படிங்கிறவனுடைய உடலிலே புகுந்து 3000 வருடம் வாழ்ந்து வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 திருமந்திரங்களை நமக்கு தந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது செவிவழி செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தினமுமே ஒரு திருமந்திரமாக பார்க்கலாம் அப்படின்னு எண்ணம், அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசகர் சொல்லுவது போல அவர் எப்படி அனுகிரகம் செய்திருக்கிறாரோ அதற்கேற்றாற்போல் பார்த்து கொண்டே செல்லலாம். திருத்தொண்டர் புராணத்திலே தெய்வச்சேக்கிழார் கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருதும் மூலன் என்று சொல்வதிலிருந்து இவர் காவிரி கரையோரமாக வாழ்ந்த ஒருவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தென்னாடுடைய சித்தர்களுள் இவர் ஒரு சித்தர், 15 சித்தர்களில் முக்கியமான சித்தர் திருமூலர் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். அவரே தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுது, இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி, இருந்தேன் இராப்புகள் அற்ற இடத்தே என்று சொல்ல போகிறார். அப்போ நதத்திர சூரியோபாதி என்று நம்முடைய உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு ஏற்ப, ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திருப்போம் வா அருணாச்சலா என்று பகவான் ஸ்ரீ ரமணர் சொல்லுவதற்கு ஏற்ப, காலதேச வர்த்தமானங்களை கடந்தவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இப்படி தான் யார் என்று ஒரு ஐடென்டிட்டி இல்லாதவர், தான் இந்த தேசத்தை சேர்ந்தவர் அல்லது தான் இந்த காலத்தை சேர்ந்தவர், இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றா 8வது நூற்றாண்டாக இருக்கலாம், ஏன்னா சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய சைவ அருளாளர்கள் அந்த வார்த்தையை கையாளவில்லை, 8வது நூற்றாண்டிற்கு மேல்தான் இந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறவா எழுதின்னு இருக்கா. காலமே இல்லை என்று அறுதியிட்டு அவர் சொன்ன பிற்பாடு அவருக்கு காலத்தை புகுத்துவது பிழை. எப்படி அவருக்கு காலமே இல்லையோ, அவர் தந்தளித்த திருமந்திரத்திற்கும் காலமே கிடையாது, அதில் இருக்கக்கூடிய ஞானத்திற்கு அளவே கிடையாது, அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் ஆழமானவை, எவ்வளவு தூரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ நம் அறிவுக்கு எட்டிய வரையில் சொல்லக்கூடிய வரையில் சொல்லிக்கொண்டே போகலாம் என்பதாக சங்கல்பம். திருமந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவரே ஒரு இடத்தில் சொல்கிறார், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் 1ஆமே என்று அவரே சொல்கிறார். இது பின்னாடி சேர்க்கப்பட்ட பாடல் என்றும் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு பாடலாக பார்த்து கொண்டே போகும்பொழுது, அந்த பாடலை பற்றி விரிவாக பேசிக்கொண்டே போகும்பொழுது மேற்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நிறைய அரிய கருத்துகளையும் நமக்கு திருமூலரே தெரிவிப்பார் என்று திருமூலரினுடைய பாதார விந்தங்களிலே நமஸ்காரம் செய்து இந்த திருமந்திர உரையை ஆரம்பிக்கிறோம். முதலில் விநாயகர் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை, 4 கரங்கள், ஒரு துதிக்கை 5 கரங்கள். பஞ்சகிருத்தியங்களுக்காக ஏற்பட்டவை இந்த ஐந்து கரங்கள் என்று தெரிந்து கொள்கிறோம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். அனுகிரகம் மட்டும் பிள்ளையார்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, சுதிக்கையால நேர தூக்கி மேல கொண்டு போயிடுவார். ஔவையார் கதையில பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அனுகிரகத்திற்காக ஏற்பட்ட துதிக்கை, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரோதானத்திற்கு உண்டாகிய விஷயங்கள் எல்லாமே ஐந்து கரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. கரம் என்பது ஒரு வேலையை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டது என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். கைகள் என்றால் அது ஆக்ஷனுக்காக உண்டாக்கப்பட்டவை தான் கைகள். ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் முதலிலே நமக்கு தானாகவே அன்கான்சியஸா நம்ம எதை மூவ் பண்ணுவோம்னா கையை தான் மூவ் பண்ணுவோம். அப்போ ஒரு செயலை செய்வதற்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது கையாக இருக்கிறது. அவருடைய அனுகிரகத்தை வேண்டுவதற்காக இவர் அவருடைய கையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை பஞ்சமம் காரிய சித்தி என்று ஒரு சொலவடை உண்டு சமஸ்கிருதத்திலே. அப்போ காரிய சித்தியை உண்டாக்குவதற்கு விநாயக பெருமானை வழிபட்டு, பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு ஆரம்பிக்கிறார். இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை, சந்திரனை போல், நல்ல பிறை சந்திரனை போல், இந்தின் இளம்பிரை மூன்றாம் பிறை சந்திரனை போல் இருக்கக்கூடிய கொம்பு எயிற்றனை. எதுக்குன்னா விநாயகரினுடைய பர்பஸே என்ன அப்படின்னா, அப்டக்கிள்ஸை ரிமூவ் பண்றவர், விக்னங்களை அழிப்பவர், விக்னஹர்த்தா அப்படின்னு பெயர். ஹர்த்தா கர்த்தா இல்ல, விக்னஹர்த்தா. அப்போ விக்னங்களை அழிப்பதற்கு அவர் பயன்படுத்தக்கூடியது அந்த கொம்பைத்தான். ஒரு அப்டக்கிள் ஏற்படுறது, பெரிய வியாச பாரதம் எழுதணும், வியாசர் வந்து விநாயகரை வழிபட்டு விநாயகர் நானே எழுதி தரேன்னு சொல்ல, எல்லாம் எவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுத உட்காண்டாச்சு, பேனா எடுத்துக்க வேண்டாமோ, நம்ம முக்கியமான விஷயம் வரும்போதுதான் ஒரு விஷயத்த மறந்துடுவோம். நம்மளே அதை டெய்லி அன்றாட வாழ்க்கையிலேயே பாக்குறோம். பேனா இல்ல, எழுதுறதுக்கு எழுத்தாணி இல்லைன்னா தன்னுடைய கொம்பையே ஒடித்து, அங்க ஒரு விக்னம் வரக்கூடாது, நானே விக்னேஸ்வரன், எப்படி எனக்கு விக்னம் ஏற்படலாம் அப்படிங்கிறதாக தன் கொம்பை ஒடித்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த கொம்பை ஒடித்தல் என்பது விக்னங்களை அழிப்பது. ஒற்றை கொம்போடு இருப்பதால் நம் விக்னங்கள் அழிந்து விட்டன என்று பொருள். இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. இங்கே எல்லா இடத்துலையுமே நந்தி நந்தி நந்திங்கிறத பார்க்கலாம். தன்னையும் நந்தி என்று சொல்லிக் கொள்வார், சிவபெருமானையும் நந்தி என்று சொல்லிக் கொள்வார், பரம்பொருளை நந்தி என்று சொல்லுகிறார் என்பதுதான் கருத்து. சிவோகம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஏற்றார் போல் நந்தி அப்படிங்கிறத இவர் பொதுவாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனேன். புத்தியில் வைத்து, அவரை புத்தியிலே தியானம் செய்து, அந்த ஒற்றை கொம்புள்ள பிள்ளையாரை ஐந்து கரங்கள் கொண்ட ஒற்றை கர ஒற்றை தந்தத்தோடு இருக்கக்கூடிய ஐந்து கரங்கள் கொண்ட விநாயகரை, அந்த நந்தி மகனை தன்னுடைய புத்தியிலே தியானம் செய்து எந்த விதமான விக்னங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வணங்கி வழிபட்டு இந்த திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறார் விநாயகர். காப்புக்கு அப்புறம் இறை வணக்கம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் ஒன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஒன்றிலிருந்து எட்டு வரையாக சொல்கிறார் இந்த சிறப்பு பாயிரம் இறை வணக்கம். இது தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே வருவோம். தினம் ஒரு திருமந்திரம். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7

திரு ஆவூர் பசுபதீச்சரம் சென்று சேர்ந்தனர். என் திசையாரும் வணங்கி ஏத்தும் எம் பெருமானை எழில்கொள் ஆவூர் பசுபதீச்சரத்து ஆதியைத் தொழுது புண்ணியரு பூதியரு பூதநாதர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். திருநாவுக்கரசர் திரு அங்கமாலையில் வாயே வாழ்த்துகண்டாய் என்றும், நாக்கைக் கொண்டு அரண் நாமம் நவில்கிறார் என்றும், புனிதன் திருநாமம்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினால் தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே என்றும் போற்றிப் பரவிய பாடல் வரிகள் நெஞ்சில் நிறைந்திருப்பது போன்றே காளிப்பிள்ளையாரும் பாடுனாவே என்று அருளிய திறம் நினைந்து நினைந்து போற்ற வேண்டிய ஒன்றாம். பண்ணியல் பாடல் அராத பசுபதீச்சரம் பாடுனாவே, பத்திமைப்பாடல் அராத பசுபதீச்சரம் பாடுனாவே, பாவியல் பாடல் அராத பசுபதீச்சரம் பாடுனாவே என வரும் தொடர்களில் பண்ணியல் பாடல், பத்திமைப்பாடல், பாவியல் பாடல் என வரும் பொருள் பொதிந்த தொடர்கள் பாடல்களின் மேன்மையை விளக்குவனவாம். உயரு ஞானத்தர் வானோர் குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்பவராக பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரப் பெருமான் உள்ளார். பாடுதல் வாய்த்தொண்டு, ஆடுதல் மெய்த்தொண்டு, கூடுதல் சிந்தைத்தொண்டு, இம்மூன்றையும் இசை பாடி ஆடி கூடும் அவர் என்ற தொடரால் கவுனியர் பெருமான் குறிப்பிடுகிறார். உயர்வான் அடைவர் என்பது பதிகப்பலன். திரு ஆவூர் பசுபதீச்சரம் முதல் திருமுறை பண் நட்டபாடை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களை, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல. பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை அருளிய ஒன்பது ஆசிரியப் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று நம்ம திரு பல்லாண்டுல கொஞ்சம் பார்த்தோம். அதுலேயே நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு சிறு கருத்துக்களை பார்த்துட்டு தொடர்ந்து இன்னைக்கு கருவூர் தேவருடைய பாடல்களை பார்க்கலாம். சரி, நேத்து வந்து நம்ம நிட்டை பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். அதனால அதை தொடர்ந்து சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன் மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். அந்த பாவிக்கும் பாவகம், அதாவது சிவோகம் பாவனையில இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்து நமக்கு அதுல கொடுத்திருக்கு. இது நமக்கு சிவஞான சித்தியார்லையும் கண்ட இவையல்லே நான் என்றகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்தவன்தான் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி அப்படின்ட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவோகம் பாவனையில நாம் அவரை வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே கருத்தை தான் இங்க இவரும் நமக்கு திரு பல்லாண்டிலே தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய அறிவு வந்து ரொம்ப சிற்றறிவு, ஆனா சுவாமியை சிக்குன்னு பிடிச்சாதான் அந்த அறிவோட தன்மை வந்து மாறும். இறைவன் உணர்த்தினால்தானே ஆன்மா உணரும், அதான சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதனால அழகா அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்லியிருந்தாரு, சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரம்பராத அறிவு பெற்றேன், யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு எனக்கு ஞானம் கிடைச்சது அப்படிங்கிறாரு. பெற்றது ஆறு பெறுவார், யாரால பெற முடியும் இப்படி ஒரு பேரு அப்படின்னு கேக்குறாரு. கடைசியில அப்படி எனக்கு செய்த அந்த பெருமானுக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பாக அடுத்த பாடல்ல வந்து சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பில் இளங்கும் என்று பொன்னியர் போற்றி சேர்ப்ப மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். பக்குவம் முதிர்ந்தா சிவபுண்ணிய நிரம்பி மலபரிபாகம் வரும் அப்படிங்கிறது நமக்கு சிவஞான சித்தியார் அழகா சொல்லுது. அதே கருத்து தான், மாலும் அயனும் அவங்களாம் அங்க பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்க அறிய முடியாத ஒரு நெறிய நமக்கு தர்றாருன்னா அந்த அளவுக்கு நம்முடைய பக்குவத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், சிவபுண்ணியத்தை மிகுதியாக செய்ய வேண்டும். அஞ்செழுத்த ஓதினாலே சிவபுண்ணியம், திருமுறைகளை ஓதினாலே சிவபுண்ணியம், அப்புறம் தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்வது, சிவபூஜை செய்வது, இறைவனை தியானிப்பது எல்லாமே சிவபுண்ணியம்தான். இந்த ஞான நூல்களை எல்லாம் சிந்திப்பது இப்படி சொல்லிட்டே போலாம். கோயிலுக்கு திருப்பணி செய்யறது, அடியார்களுக்கு செய்யறது, அது அந்த குருலிங்க சங்கம வழிபாட முறையா செய்யணும். அப்புறம் இறைவனுடைய பெரும் கருணையை நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கல அந்த உபமன்ய முனிவர் சிறு குழந்தையாக பாலுக்கு அழும்போது அவர் வந்து சுவாமி வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு எதுல கொடுத்தாரு, ஒரு பொற்கிண்ணத்துல கொடுத்தாரு, அப்படி அப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன செஞ்சிட்டாராம், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறன். சுவாமி எல்லாமே நமக்கு அப்படித்தான் வழங்க தயாரா இருக்கிறாரு, ஆனா அவ்வளவு பால் அந்த குழந்தை குடிக்க முடியாது, ஆனா சுவாமி அதை நினைக்கல, அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாராளமா கொடுக்கறாரு. அது மாதிரிதான் அவர் நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார் பல வகையில, நாம் அதை ஒழுங்காக நின்று பின்பற்றினால் பயன் பெறலாம். அவர் அப்படி தர்ற பெருமானுக்கு பல்லாண்டு கூறணும். அப்புறம் ஒரு அருமையான பாடல், தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து
விசாரசர்மர் வந்து பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறாரு, அதனால பசுக்கள் தானாக பாலை தருகிறது. அந்த பாலை வச்சு அவரு மணல்ல லிங்கம் பிடிச்சு அழகா பூஜை பண்றாரு. அப்பா இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஊர்க்காரங்கள்லாம் வந்து செய்தியை சொல்ல, அந்த அதனால அவர் தந்தை வந்து இவரை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வர்ற, அவர் ஒளிந்து மறைந்திருந்து பார்க்க இவர் இப்படி பூஜை பண்ண, அவர் இவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க இவர் அப்படி மனம் ஒன்றி சுவாமிகிட்ட இருக்கிறதுனால இவருக்கு தந்தை அழைச்சதெல்லாம் தெரியல. அதனால இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாரு, காலால அவ அப்பா வந்து அந்த குடத்துல இருக்க பாலை வந்து உதைக்கிறார். அது எப்பேற்பட்ட சிவநிந்தை, அது எப்பேற்பட்ட பாவம், அந்த பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த சாதுவா இருந்த விசாரசர்மர் அங்க இருந்த பசு மேய்க்கக்கூடிய கோலை எடுத்து இப்படி வீசுறாரு, அது ஒரு மழுவா மாறி தந்தையோட கால்களை வெட்டிடுது அப்படிங்கறது வரலாறு, அது நமக்கு தெரிந்ததுதான். இப்ப உலகியல் பூர்வமா பார்க்கும்போது ஒரு மகன் வந்து ஒரு தந்தைக்கு அது கால் மட்டும் சேதிக்கப்படல, அதோட தந்தையோட உயிரும் போயிருது. அப்ப இது வந்து ஒரு கொலை தானே அப்படின்னு உலகியல் பூர்வமா சொல்லுவோம். ஆனா இங்க அவ தந்தைக்கு ஒரு மோசமான நிலை வராம இவருக்கு அந்த தண்டனையை பெற்றதுனால அவர் ஒரு நல்ல கதிக்கு போயிடுறாரு. சுவாமி வந்து அவருக்கு என்ன செய்யறாராம், தன்னை வந்து வணங்குபவர்கள்லாம் இவரை வணங்கணும், அதுக்காக இவருக்கு ஒரு கோயில், கோயிலுக்குள்ளேயே ஒரு கோயில் பொற்கோயில்னு சொல்லி கொடுத்து போனகம், அதாவது தனக்கு செஞ்ச நைவேத்தியத்தை அவருக்கு வைக்கணும், அதற்கு அடுத்தபடியாக தனக்கு வைத்த பூவைத்தான் அவருக்கு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் சண்டேசர்ங்கிற நாமத்தையும் கொடுக்காரு. தாமம்ங்கிறது பூவு மாலை, நாமம்ங்கிறது சண்டீசர் அப்படிங்கிற பதம், அதை கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். இது நம்ம சிவஞான சித்தியார் மிக அழகாக சொல்லுது, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயத்துல. அந்த பாடல்ல உங்களுக்கு வேண்டிய ரெண்டு வரி மட்டும் எடுத்திருக்கேன், அதுல பரநடிக்கு அன்பர் செய்யும் இதுவும் அறமும் இதாயிரும்னு சொல்லாது, அன்பு இல்லாம செய்யக்கூடியதெல்லாம் மாறி வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் வருது, நான் நேரம் கருதி அதெல்லாம் விட்டுட்டேன். அப்ப அன்பர்கள் செய்யக்கூடிய அறநடிக்கு அன்பர் செய்யக்கூடிய பாவம் அறமாகும். அது மாதிரி நரர்கள்ல அந்த பாலன், பாலன்னா நரர்னா மனிதர்கள், அதுல அந்த பாலன்னா அந்த விசாரசர்மர், அவர் செய்த பாதகம் நன்மையாக முடிந்து விட்டது அப்படிங்கறது சொல்லி, அதனால தந்தைக்கு வந்து அது முக்தி கிடைக்கிறதுக்கே வழி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எல்லாம் சுவாமி வரும்போது என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிக்கும் திருவிழா காலத்துல, குழலொலி, ஆளொலி, கூத்தொலி, ஏத்தொலி, குழாம் பெருகி விழவொலி, எல்லாம் விழாவுக்குன்னே ஒரு ஒலி, எல்லாம் எங்க வரைக்கும் போகுது, விண்ணளவும் சென்று கைலாயத்துல சுவாமிக்கே கேட்கும். அப்படிப்பட்ட திருவாரூரில் மலவிடையாருக்கு வழி வழி ஆளாய் மனம் செய்குடி பிறந்த அடியார்களோட கூடி பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படின்னு அதுல அழகா சொல்லிட்டு, அப்புறம் அழகா திருவாதிரை திருவிழாவை நமக்கு வர்ணிச்சு, ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடைய ஆதிரினால் நாராயணன் நான்முகன் அங்கி அதாவது அக்னி இரவி சூரியன் இந்திரன் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைஞ்சு, எல்லா திசையிலும் தேவர்கள் நிறைஞ்சிருக்காங்க, பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமேனு அவருக்கு அப்படி ஒரு அழகான திருவிழா சமயத்துல ஒரு பல்லாண்டு கூறி அவர் வழிபடுகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல், எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடி நாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தனை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு தந்தை தாய் உறவினராக இருக்கக்கூடியவர், என்னோட அறிவுக்கு அமுதம் போல இருப்பவர், என்னைக்கும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர், அவர்தான் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தே கொண்டே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு தொண்டு பூண்ட கீழான நாயான சேந்தன், என்னோட சிந்தைக்குள்ள சுவாமியை புகுந்து என்னோட உயிர் தலையாகிய அதான் பந்தம் பிரிய பறிந்தவனின்னு சொல்லிட்டார். அழகா ஒரு சித்தாந்த கருத்தை சொல்றார். அந்த பந்தம் அப்படிங்கிறது என்னது, தலைகள், அந்த தலைகளை எல்லாம் அந்த உயிருக்கு தலையா இருக்கக்கூடிய பாசக்கட்டு மும்மலக்கட்டையும் நீக்கி நமக்கு அனுகிரகம் செய்கிறார் சுவாமி என்று மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வகையிலே சேந்தனார் பெருமானை வணங்கி கொண்டு இப்போது நாம கரூர் தேவருடைய பாடல்களை பற்றி இப்ப சிந்திக்கணும். அதுல அவருடைய வரலாற்றை சிறிது சிந்தித்து விட்டு மீண்டும் நம்ம அவருடைய பாடலுக்குள்ள வந்துடலாம்.
இந்த திருமாளிகை தேவருடைய வரலாறு பார்த்தோம், அடுத்து நம்முடைய சேந்தனார் பெருமானுடைய வரலாறும் பார்த்தாச்சு. இப்ப கருவூர் தேவர், இவர் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கருவூரில் அவதரித்தவர். அந்த ஊர் பெயரோட சேர்த்து அவர் பெயர் வந்து கருவூர் தேவர் அப்படின்னு வழங்கப்படுது. இயற்பெயர் என்னதுன்னு யாருக்கும் தெரியலை. அவர் ஒரு அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார், வேதாகமங்களை எல்லாம் கற்று தெளிஞ்சிருக்கிறார், மிக பெரிய ஒரு யோக சித்தராக இருக்கின்றார். போக முனிவற்ற உபதேசம் பெற்று ஞான நூல்களை நிறைய ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்று காயகல்பம் உண்டவர், நிறைய சித்திகள் கைவரப்பெற்றவர். உலக வாழ்வுல புளியம்பழம் மாதிரி, அதுவும் அந்த ஓடு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தவர். அவர் எல்லா, அதாவது கொங்கு நாடு, வடநாடு, தொண்டை நாடு, நடுநாடு எல்லா தலங்களையும் போய் தரிசிச்சிருக்காரு. அப்புறம் திருப்புடை மருதூர் பாண்டிய நாட்டுல, அதுக்கும் போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்க இறைவன்கிட்ட திருவடி தீட்சை பெற்றார். திருநெல்வேலியை அடைஞ்சு நெல்லையப்பர் சந்நிதியில நின்று நெல்லையப்பான்னு இவர் அழைக்கிறார். அப்ப பெருமான் வந்து இவருடைய பெருமையை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டதை கண்டுக்காத மாதிரி வாழாது இருக்க, இங்க கடவுளே இல்ல போலுக்கு அப்படின்னு இவர் சினந்து கூறி, அதனால ஆலயம் கொஞ்ச நாள் ஒரு பொலிவின்றி இருந்தது. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நெல்லையப்பற வேண்ட அவர் வந்து கருவூர் தேவரை நெல்லையம்பேதிக்கு வான்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்தார். திருப்பி ஆலயம் நல்ல செழிப்பாக இருந்ததுன்னு ஒரு வரலாறு செவி வழியா சொல்லப்படும். இவர் நெல்லையில இருந்து திருக்குற்றாலம் போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொதிகை மலை அடைந்து அகத்திய முனிவர் எல்லாருமே கண்டிப்பாக அகத்திய முனிவரை போய் தரிசிப்பாங்க. அது மாதிரி இவரும் தரிசித்து அருள் பெற்றிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர்ல முதலாம் ராஜராஜ சோழன் தன்னோட 20 ஆண்டு ஆட்சி காலத்துல கட்ட தொடங்கிய ராஜராஜேஸ்வர பெருவுடையார், அதுக்கு அஷ்டபந்தன மருந்து வந்து சாத்துறாரு. எத்தனை முறை மருந்து சாத்தினாலும் இருகவே இல்லை. அப்ப அரசன் வருந்தும் போது போக முனிவர் வந்து பொதிகை மலையில இருந்த கருவூர் தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைப்பிக்கார். இவரும் குருநாதருடைய ஆணைப்படி தஞ்சாவூருக்கு வர, அப்புறம் பெருமான் அருளால அந்த அஷ்டபந்தன மருந்தை இருகும்படி அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து திருவரங்கம் சென்று அப்புறம் தன்னோட கருவூர் அடைகிறார். கருவூர்ல உள்ள வைதீக பிராமணர் பலர் வந்து இவர் வந்து வைதீக ஒழுக்கம் தவறியவர், வாமபூசைக்காரர் அப்படிலாம் சொல்லி இவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பயந்தவங்க மாதிரி நடிச்சு ஆண்நிலை ஆலயத்தை அடைந்து பெருமான தழுவி கொண்டார் அப்படின்னு ஒரு புராண வரலாறு சொல்லப்படுகிறது. கருவூர் தேவரோட உருவச்சிலை வந்து கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவர் கிட்டத்தட்ட 10 சிவத்தலங்களுக்கு போய் ஒரு தலத்துக்கு ஒண்ணுன்னு நமக்கு 10 திருவிசைப்பா பதிகங்களை தந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். இப்ப நம்ம இவருடைய பதிகத்தை பார்க்கலாம். முதலாவதாக கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, எல்லாரும் அந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க இல்லையா, அதனால இவரும் அந்த தலத்துக்கு தான் பாடியிருக்கிறார். கணம் விரி அப்படின்னு துவங்குது அந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி அங்க இறைவன்ட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நன்றாக வணங்க, அதாவது பாம்பணி பரமர்தம் கோயில் அப்படின்னு சொல்றாரு. சுவாமியை பத்தி சொல்லும் போது இறைவன் நாகாபரனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு அதுல மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இரண்டாவது பாடல் ஒரு அருமையான பாடல், இவ்வரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே, யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாடி கடைசியர் களை தரும் நீளம் செய்வரம்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்று மிக அழகாக அந்த பாடல், அதுல நிறைய கருத்துக்களை அவர் வந்து நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல விழுந்து கிடக்கக்கூடிய ஏழையனுக்கு என்னோட பிறந்த 5 பொறிகளும் என் வசப்படுவதே கிடையாது, நான் தான் அவைகளுக்கு ஆட்பட்டு வாழ்கின்றேன், அதுலயே ஆழ்ந்து பயிர்றேன், அதனால அவங்கெல்லாம் என்னுடைய பகைவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி என்னை சுத்தி பகை இருக்கும்போது எனக்கு யார் துணையா இருக்க முடியும் அப்படின்னு நான் அலறுகிறேன். அப்ப அலறாத அஞ்சேல் அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேக்கு. அது எங்கே இருந்து நான் கேக்குதுன்னு பார்க்க, எனக்கு உள்ளேயே உயிர்ப்பா உணர்வா இருந்து இந்த குரல் ஒலிக்கிறது. திருப்பி நான் ஊன்றி கேட்கும் போது அந்த குரல் எங்கிருந்து வருது அப்படின்னா, திருச்சிற்றம்பலம்ங்கிற திருத்தலத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ நான் இப்படி ஆழ்ந்து போற அந்த 5 பொறிகளோட சேர்ந்து
அப்படி போகும்போது என்ன அப்படி அதுல ஆழ்ந்து போக விடாமல் தன்னுடைய கருணை கரங்களால் அப்படியே என்ன மீட்டு எடுக்கிறாரு இறைவன், எடுத்து சுமப்பான் அப்படின்னு திருவருட் பயன் சொல்லும். அதனால மிக அழகாக இறைவன் என்னை எடுக்கின்றார், அவருடைய குரலானது என்னை வாழ்விக்கின்றது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இப்ப இந்த பாடல்ல இன்னொரு இயற்கை வர்ணனை வருது. தில்லை சிற்றம்பலத்துல, அதாவது சிதம்பரம், அதுல என்னன்னா வயல்கள்ல செஞ்சாலி பயிர்கள் இருக்கு, அதுல களைகளும் இருக்கு. அதாவது நீலமலர் செடி தான் அப்படின்னாலும் அது இந்த பயிரை பார்க்கும்போது, செஞ்சாலி பயிரை பார்க்கும்போது அதை வந்து நம்ம களைன்னு தான் சொல்லணும். இந்த பயிர் பக்கத்துல பார்க்கும்போது அதை களையாதான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் வளர்ந்து கிடக்க உடனே உளத்தியர்கள் எல்லாம் வர்றாங்க, வந்து களை எடுக்கும் போது இதெல்லாம் இப்படி பறிச்சு இப்படி கரையில வரப்புல போட்டுருதாங்களாம். அது அங்க போய் விழுந்து நீர் வளத்தால காய்ந்து கருகாம அரும்பிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு வர்ணனைய நமக்கு அந்த இடத்துல சொல்றார். சொல்லிட்டு இது என்னோட வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட உயிருங்க பயிருக்கு ஐம்பொறிகள் களைகளாக இருக்கின்றது. அப்ப நான் ஐம்புல வேடரின் அயர்ந்து வளருதேன் நானு. அப்படி வளரும்போது அஞ்சேன்னு சொல்லி இறைவன் கருணை புரிந்து அவற்றோட ஆற்றலை எல்லாம் ஒடுக்கி என்னை வாழ்விக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு பாடல். அப்புறம் நமக்கு யார் துணைன்னு கேட்கிறார் இல்லையா, உயிர் துணை வாழ் முதல் யாருன்னு கேட்டா பரம்பொருள் தான், அவரை தவிர வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த பாடலின் மூலமாக மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப காரண காரிய தொடர்ச்சியா கரையின்றி வர்றதுனால பிறவிய வந்து இதுல இவ்வரும் பிறவி பௌவம்னு கடலுக்கு இட அதை வந்து ஓமிச்சு சொல்லியிருக்காரு, உருவகம் பண்ணியிருக்கிறாரு. ஐம்பொறிகளும் உயர ஐம்புல அவாவினை விழித்து மேல மேல பிறவிக்கு காரணமா இருக்கிறதுனால அந்த ஐந்து பேரையும் பகைவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்த பாடல்ல தாயின் நேர் இறங்கும் தலைவரோ என்றும் தமியனின் துணைவோ என்றும் நாயினேன் இறந்து புறம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். இல்லையா, எனக்காக அருள் செய்யக்கூடிய பரமர் இருக்கக்கூடிய கோயில் எது? தில்லை சிற்றம்பலம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இப்ப சுவாமி எப்படி இருக்காரு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு. அன்னையும் அத்தனை நம்மளை பெற்ற தாய் தந்தையர் எப்படி நம்மிடம் பரிவு காட்டுவார்களோ அது போல அன்பாய் நான் அவங்க அவரை அடைஞ்சதுனால தொடர்ந்து என்னை ஆளா கொண்ட செழிஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நான் என்று மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம வண்ணாவுக்கரசு பெருந்தகை இந்த கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அன்னையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்து என்னை ஆளா கொண்ட, இன்னும் பாடல் வரி வந்துகிட்டே இருக்கு, நம்ம முடிக்கும் போது செழிஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானின்னு சொல்லுவாரு. அதே கருத்து தான் இங்கேயும் ஒலிகின்றது என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை வழிபடும் போது கண் பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் களைகனே ஓலம் என்று ஓலிட்டு என்பதாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் சார்ந்ததன் மன்னன் தான் உயிர். அதனால சுவாமி என்ன பண்றாரா, கண்கள்ல கண்ணீர் துளிக்க கைகள் குவித்து எனக்கு பற்றுக்கோடு, களைகன்னா பற்றுக்கோடு, எனக்கு பற்றுக்கோடு ஆனவனே ஓலம்னு கதறி எலும்பும் உருகணுமா, அப்படி உருகும்படி இருக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்துல என்னை இணைத்தவர் சிவபெருமான் என்று அதுல மிக அழகாக அவரை வழிபடுகிறார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கவர் நமக்கு இந்த விஷயத்த செய்யறார் அப்படின்ட்டு. அடுத்து நெஞ்சிடர் அகல அகம்புகுந்து ஒடுங்கு நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்று ஒளி துழும்பும் விரிசடை அடிகள் அப்படின்னு சுவாமிய அழகா ஒரு நமக்கு ஒரு விவரம் காட்டுறாரு. அதாவது உள்ளத்துல உள்ள துயரங்கள் எல்லாம் தீரணும். பிறவியே துயர், நம்ம வாழ்க்கையில வினை அனுபவத்தை மட்டும் துயரம்னு நினைக்கிறோம், அது மட்டும் துயரம் இல்லை. இது மாதிரி நம்ம எத்தனை பிறவிலையும் அனுபவிச்சுட்டே தான் வர்றோம். ஏன்னா செஞ்சது நாம தானே, அப்ப நம்ம சம்பாதிச்சது நமக்கு தான், நம்ம ஈட்டின வினை அந்த வினை பயன் நமக்கு தான் வரும். அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும் துயரம்னா, இது அப்புறம் இந்த உடம்பு போனோடனே இந்த துயரமும் நமக்கு மறந்து போயிடும். ஆனால் பிறவிங்கிறது துயர், அப்ப அந்த துயர் தீரணும் அப்படின்னா நமக்கு சுவாமி தான் நமக்கு அது எப்படி இந்த இருளை பிடித்து கொண்டு சூரியன் வரும்போது ஒரு நல்ல ஒரு விடியல் நமக்கு தெரிகிறதோ அதே மாதிரிதான் சுவாமி வந்து நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை வழங்கி நம்ம பிறவியை நீக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்து அடுத்த பாடல்ல நமக்காக பதிவு செய்து தந்து, அதற்கும் அடுத்தபடியாக அருமையாக வந்து
ஏழாவது பாடல். அதுல வந்து மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாவினால் கூட்டமாக ஓதப்படுகின்ற வேத மந்திரங்களை உணர்ந்து ஓம குண்டங்கள்ல நெய்ய ஆகுதியா அழித்து, இல்லையா, எல்லா அதாவது அந்தணர்கள் எல்லாம் வழிபடுறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லி, அப்படிப்பட்ட பூஜையை ஏத்துக்கிடக்கூடிய பெருமான் அடியேனுடைய மனதுல வந்து எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து எங்க இருக்காரு, என்னுடைய மனத்தில் இருக்கின்றார் என்று மிக அழகாக அதிலே எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாவது பாடல் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பெருமை அவருடைய நுண்மை அதெல்லாம் நமக்கு புரியாது அப்படிங்கறதுனால மிக அழகாக திருவருட்பயன்ல சொல்லியிருப்பாங்க, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு அந்த அளவுக்கு ஒப்பில்லாதவர் பெருமான் என்று நமக்கு மிக அழகாக அந்த எட்டாவது பாடலிலே நமக்கு எடுத்து இயம்பி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். பெருமை சிறுமை ரெண்டுமே அதுல கொடுத்திருக்க அந்த பாடல்ல, அந்த பாடல் போர்த்தத்தம் பெருமை சிறுமை புக்கொடுங்கும் புணர்புடை அடிகள்தம் கோயில் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். மேலும் அதே பாடலுக்கு தான் அடுத்த ஒரு சித்தியார் கருத்தையும் நம்ம பார்த்திடலாம். அணுவோர் அண்டமாம்படி நேரியன் ஆகலால் உயிருக்கு உயிராதலும் அண்டம் ஓர் அணுவாகும்படி பரியன் அதனால எங்கும் நிறைந்து நிற்கின்றார். அணுவிக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலான்னு சொன்ன மாதிரி இவரு நமக்குள்ள நுண்மையாவும் இருப்பாரு, அந்த பெரிய அண்டத்துல ரொம்ப நுட்பமாகவும் இருப்பாரு, நுண்ணிய பொருளை பெருமையா பெரிய அண்டமாவும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த பதிகம் அப்படியே நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த பதிகத்துல கலைகள் தாம் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல மூணாவது பாடல்ல இறைவன் வந்து அம்மையப்பராக அருள் பாலிப்பதை நமக்கு அவர் சொல்றார். நிழல் கீழ் முறை தெரிந்து ஓர் உடம்பினராம் இருவரே என்று சொல்லுகிறார். அதான் நமக்கு திருக்கழிற்றுப்படியார் சொல்லும், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பர் அப்பரிசே வந்து அழிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பாடல்ல மறை இறைவரை மறைகளும் தேட அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்கிறத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனின் திருவாசகமும் சொல்லுது இல்லையா, அதான் சித்தியார்ல வருது. மறையினால் ஐயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறொணாதாகி நின்ற இறைவனார் அப்படின்னு இறைவனை நமக்கு அது படம் பிடித்து காட்டுகிறது. அந்த கருத்து தான் இந்த ஒன்பதாம் திருமுறையில இங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவர் வந்து தொண்டர்களுக்கு என்றும் எளியவர் தான், அடியாருக்கு எளியன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்து பவளமே மகுடம் நீலமே கண்டம் அந்த பாடல்களை எல்லாம் நம்ம வந்து தியான ஸ்லோகமாக படிக்கலாம். தியானம் பண்றவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நம்ம மனக்கண் முன்னால அந்த வடிவம் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால அந்த ரெண்டு பாடல்களையும் தியான ஸ்லோகமா நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல சொல்றாரு, நமக்கெல்லாம் ஒரு இருள் இருக்கு மலம், அதுக்கு எப்படி ஒரு ஓமை சொல்லி, கருமையான எருமக்கடா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆணவத்தை. கருமையான எருமக்கடா போன இருள் மலத்துல அழுந்தன அடியேனை அடிமையாக கொள்ளுதலை விரும்பி மேலும் ஒரு பிறவியை எடுத்து பொய் நெறிக்கு நம்ம போகாத வண்ணம் என்னை காத்து அருள் புரிபவரேன்னு அதுல வணங்குறாரு இறைவன். மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடாவனம் காத்தனுக்கு அருளே புரியவும் வல்லறேன்னு சொல்ற அருமையான பாடல். இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணம், எனக்கு தெரிய பஞ்சபுராணத்துல ஒரு மூணு நாலு பாடல்கள் தான் பொதுவா எல்லாருக்கும் நல்ல பரிச்சை, அந்த ஒளிவளர் விளக்குங்கிறது, அப்புறம் அந்த வந்து புவன நாயகனிங்கிற ஒரு பாடல், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த அன்னமாய் விசும்பு, இது போன்ற ஒரு சில பாடல்களை தவிர வேற யாருமே அதிக பாடல்களை பயன்படுத்துவதில் எவ்வளவு பாடல் இருக்குன்னு பாருங்க. இந்த ஒன்பதாம் திருமுறையில பல்லாண்டுதான் நமக்கு 13 பாட்டு, ஆனா இது எத்தனை பாட்டு, 9 பேர் பாடி கொடுத்திருக்கிறாங்க, இவரே 10 பதிகம் பாடி கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க இந்த பாடல்களை எல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவும். அதற்கு அடுத்தால் போல எட்டாவது பாட்டுல மெய்யர்க்கு மெய்யர் அவங்களுக்கு விளக்கு போல அவங்களுக்கு துளங்குகிறார்
அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இருந்து ஏற்றப்பட்ட விளக்கு போல அவங்களுடைய அறியாமைய புறம் நீக்கி அறிவொளிய கொடுத்திருந்தாரு. ஆனால் பொய்யருக்கு அவர் பொய்யராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாராம், எழுது கோல் வளையாள் மையரே அப்படின்னு சொல்றாரு. அம்பாளை வந்து கூட வைத்து கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். எப்படி நம் கையால் நாம் எல்லாம் செய்கின்றோமோ அது மாதிரி நங்கையினால் அம்பாளை வைத்துக் கொண்டுதான் அவர் எல்லாம் செய்கின்றாருங்கிறத திரு கழிற்றுப்படியா அங்க சித்தாந்த நூல் நமக்கு சொல்லுது. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தாற்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கை நம்பியாய் தான் நடுவே நாட்ட பெரும் இது கான் எம்பெருமானார் தம் இயல்பு அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. சித்தியார்லயும் சத்திதான் சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தன் வேண்டிட்டெல்லாம் சத்திதானே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகா அது போல அம்மையை வைத்துக் கொண்டு எழுதுகோள் வளையாளாகிய அம்மையை வைத்துக் கொண்டு அவர் எல்லாவற்றையும் சக்திமானாக செய்கின்றார் என்று ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடல், அதுவும் உங்களுக்கு ஒரு தியான ஸ்லோகம் போல அழகா, கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி என்று அழகாக, அதுவும் குமுதமே திருவாய் அப்படின்னு அழகா, குழையதே இருசெவி எல்லாம் அப்படி நம்ம மன கண் முன்னால கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க தியானத்துக்கு பாடலாம், தியான ஸ்லோகம் போல வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு 10வது பாடல்ல பலன் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த தமிழ் மாலை எப்படி நமக்கு தேவாரத்துல எல்லாம் ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமுத்து சுவாமிகளும் அநேகமா நமக்கு பலன் சொல்லியிருப்பாங்க. நாவுக்கரசு பிறந்தவி தான் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இவரும் அது மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த தமிழ் மாலை ஏரணங்கிரு நான்கிரண்டு இவை அப்படின்னா என்ன அர்த்தம், இரு நான்கு இரண்டு இவைனா இரு நாலு எட்டு ரெண்டு பத்து, இந்த 10 பாடல்களை யார் பாடுகின்றார்களோ அவங்களுடைய இருள் கிழித்து எழுந்த சிந்தையர், அவங்களுக்கு அறியாமை நீங்கிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியாச்சு. அறியாமைன்னா நமக்கு தெரியும், ஆணவன் தெரியும்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பிரிவு 6-7-8 பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் பீந்தைக் காந்தாரம், தாளம் ஆதி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பதியும் 78

Thank you.

Thank you.

Thank you.

0: ஆனந்தம் பற்றியதே எல்லை வருவாதறியளிக்கும் வாதவூரின் கோருவாதும் கள்ளத்துலர்க்கு அருவாய் கல்யாண கணியனுக்கே நான் கள்ளம் கொண்டவன் என்று அந்த பாடல சொல்லுவதால வெள்ளத்துள் நாகச்சியாங்கு என்பது திருக்குறள் ஓமை இல்லை. ஏன்னா அதுல ஒரு ஏழு சொல்றேன், ஏதுனா காரணம், அதுக்கு காரணம் ஓமை இது. இந்த ஓமை சொல்வதற்கு காரணம் என்ற வெள்ளத்தில் இருந்தால் அந்த வெள்ள நீரை உண்ணக்கூடாது என்று ஒரு வைராக்கியம் ஒருவன் கூறியிருந்தான் என்று சொன்னால் அந்த வெள்ள நீர் அவருக்கு பயன்படாது. அதே போல பெருமாள் திருவிழை ஊட்டியும் மருத்தனம் யாவும் அது அறியாமையில் அப்படின்னு முன்னாடி சொன்னதை போல ஏதோ ஒரு காரணத்தினாலே பெருமாளுடைய திருவிழை திருப்பதற்கு தான் தயாராக இல்லை. அந்த தயாராக இல்லாததுதான் கள்ளம். கள்ளமென்று பெருமாளுடைய திருவிழை வேண்டுகளை போல வெளியிலே காட்டி உள்ளத்திலே அந்த பெருமாளுடைய திருவிழை வெளிப்போக்கிற்கு பெருமாளிடத்திலே பெருமானே எனக்கு அருளால் என்று சொல்வது. ஆனால் உள்ளத்திலே உலகப்பற்றின் காரணமாக பெருமானுடைய திருவிழை புறந்தள்ளுதல் அந்த கள்ளம் இருந்த காரணத்தினாலே பெருமானே வெள்ளத்தில் இருந்து எது என்று அங்கு ஒரு காரணம் சொல்கின்றார். ஆகவே அதுக்கு காரண உமை ஏது உமை என்றுதான் நம்ம சொல்லுவேன். புரிஞ்சுக்குவேன், இந்த கள்ளம் என்பது புறப்பொருளிலே உலகப்பற்று. அகப்பொருளும் திருவாசகம் போயிட்டு அகப்பொருளாகவும் பொருள் செஞ்சிருக்காங்க வலிந்து. அதுல இந்த பாட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தலைவரிடத்திலே அன்பு கொண்ட தலைவி வெளிப்படையாக தன்னுடைய அன்பினே காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அது தலைவருடைய இயல்பிற்கு மாறாது. தலைவரோடு அன்பு செய்யும் போது அந்த அன்பு தனக்கு தேவைப்படாததை போல காட்டிக்கொள்வார். உண்மையிலே தனக்கு அந்த அன்பு தேவைப்பட்டிருந்தாரோ அன்பு தேவைப்படாததை போல காட்டிக்கொள்வதுதான் கள்ளம். அந்த கள்ளம் இருப்பதனாலே அன்பினை தூக்காது இருக்கின்றார் என்பது பொருள். அந்த பொருள் வந்து அடுத்த படங்களிலே விரிவடைகின்றது. என்ன, கழிவந்த சிந்தையோடு உங்கடல் கண்டும் உள்ளத்திலே தலைவனை கண்டபோது இன்பம் ஏற்பட்டிருந்தோ கலந்துள்ள வெளிவந்திரேனே தலைவன் தன்னை கலந்துவிடுவதற்கு பொருட்படாதிருந்தேனே என்று அந்த அகப்பொருள் தான் அது பொருந்துகிறது. அகப்பொருள் வந்து ஒரு சில இடங்களில் தான் பொருந்தும், அது உண்மையான பொருள் இல்ல. உண்மையான பொருள் என்பது உலகப்பற்றின் காரணமாக இறைவன் பொருளை தீர்ப்பதற்கு அழைக்கம் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான. வெளிவந்த எந்தை பிரானந்த யாழ்வை என்னப்பனே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி இன்று எத்தலைந்தேன் எட்டிடுகின்றாய் உயனுக்கின் மெய்யே உன்னை எத்தாய் மண்ணும் உத்தர கோஷம் அங்கிக்கரசே அண்ண எப்பா எனக்கு அத்தன் ஒப்பாய் என்னும் பொருளே. அருமையான பாட்டு. பெருமானே உன் திருவிழை தீர்ப்பதற்கு நான் தயாராக இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய வீக்னஸ் என்னுடைய தகுதியினை அறிந்து நீ அஞ்சாவே உன்னை காக்கின்றேன் என்று சொல்கின்ற ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒருவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே காக்க கடவியை நீயே காக்க வேண்டும். என்னிடத்திலே இறப்பு செல்வார் என்று உலகத்தில் இல்லை. என்ன காரணம், உனக்காக உலகத்தை நான் துறந்திருந்தேன் பெருமாள் வேண்டும் என்ற காரணத்தினாலே உலகத்தோடு பகை கொண்டு விட்டேன். ஆகவே இப்பொழுது பெருமாளும் வேண்டாத நிலை உலகப்பற்றின் கருணமாக இருக்கின்றது. இந்த நிலையை அறிந்து கருணை கொள்கின்ற ஒரு பொருள் நீயே அன்றி எந்த உலகத்தை நான் விட்டுவிட்டேனோ அந்த உலகம் என்னை மீண்டும் வெற்றிக் கொள்ளாது, அதே நேரத்திலே கருணை கொள்ளாது. ஆகவே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து எழுந்தேன் அலைந்தேன். அலைந்தது சிரமப்படுது. பெருமானே இவ்வாறு நான் இழைத்து சிரமப்படுகின்றேன். என்னுடைய துயரத்தின்கள் இடுக்கணின்கள் நீ அஞ்ச வேண்டாம், என்னுடைய இடுக்கணை நான் திருக்கொள்கின்றேன். அப்பா என்பது ஒரு அன்பு சொல். அப்பா நீ அஞ்ச வேண்டாம், அன்பினாலே அப்பா என்றோ அம்மா என்று சொல்வது உண்டு. நான் பெற்ற பிள்ளையே என் அப்பனே என் அம்மையே என்று கூறுவது அன்பினாலே. என்னை அப்பா குழந்தாய் என்று பொருள். குழந்தாய் நீ அஞ்ச வேண்டாம் என்று என்னிடத்திலே ஆதரவோடு கூறுவாருக்கு கூறுவாரை நான் காண்கிறேன். என்னை அப்பா அஞ்சல் என்பது இன்றி அவர் யாரும் அவ்வாறு இல்லை என்ற காரணத்தினாலே இன்று என்றால் தொடர்ந்து எய்த்து அலைந்தேன். தொடர்ந்து இந்த இன்னல்கின்ற இந்த இல்லை துன்பத்திலே நான் சிரமப்படுகின்றேன். இன்னையப்பாய் இன்னலை போன்று தன்மை கொண்டவனே. இன்னலுக்கு என்ன தன்மை என்றால் தோன்றி கணத்திலே மறையும். அதுபோல் பெரும்பாலும் தன்னுடைய திருவடியை காட்டி வைத்துக் கொள்வார். அது அவனுக்கு இயல்பு. இந்த இயல்பிற்கு மாறாக ஒரு சில இடங்களில் தான் பெருமாள் நீடித்து தன்னுடைய திருவிழி செய்கின்றான் என்று பார்க்கின்றான். பெருமாள் அவ்வாறு மின்னலை போல தன் திருவுருவத்தை காட்டி மறையும் மறையும் மறைக்கும் பொழுது அறிவுடையவர்கள் அந்த திருவிழியை சிக்கன பிடித்துக் கொள்வார்கள். அவ்வாறு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நெழுந்து விட மாட்டார்கள். ஆனால் அந்த அஜாக்கிரதையாக இருப்பவர்கள் மின்னலை போன்ற காட்சி பெற்று அதை இழப்பார். மின்னையப்பா மின்னலை போன்று காட்சி தந்து மறைந்து பெருமாள் என்னை விட்டுவிடுதி கண்டாய். விண்ணையப்பாய் விட்டுவிடுதி கண்டாய். பெருமானே என்னை விட்டுவிட வேண்டாம். ஊனச்சில் நெய்யே உண்ணையப்பாய். பெருமானே உனக்கு தேன் என்றும் ஆணை என்றும் கருந்தின் தேரல் என்றும் மின்னையப்பா என்றும் பெண்ணையப்பா என்றும் இவாறெல்லாம் ஊனைகள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே உனக்கு மிக நீதான். நெய்யே உண்மையாக விண்ணையப்பாய். பெருமானுக்கு ஊமையாக ஒன்றை சொல்ல முடியாது. பெருமானுக்கு மிக பெருமானே என்பதனாலே உண்மையாக பெருமானே நீயே உன்னை நிகழ்ப்பாய். என்னுடைய கருணைக்கு வேறு ஒரு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய பெருமைக்கும் வேறு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய அருமைக்கும் வேறு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய ஆற்றலுக்கும் வேறு ஒரு உருவம் கிடையாது. நெய்யே உண்மையப்பாய். உண்மையாக உன்னை வைப்பாய். இது ஆற்றலின் பொருட்கள் ஆடல் செல்கின்ற வழியிலேயே பொருள் சொல்லுவோம். கொஞ்சம் அவரை கொண்டு கூட்டு பொருட்கள் வேறு விதமா பொருள். எல்லா நேரத்திலும் சிறப்பான பொருள் அமைவு சொல்ல முடியாது. சிறப்பான பொருள்தான் கொண்டு கொட்டு பொருள்கள். கொண்டு கொட்டு பொருள்களும் போது மெய் ஏகாலம் அசை மெய் மின்னையப்பாய். பெருமாளுடைய திருமேனி வடிவம் மின்னலை போன்றது. மின்னலை போன்ற சிறந்த வடிவம் அது சிறப்பான பொருளாக தெரியல. ஆகவே ஆற்றலியல் படிப்பு செல்லும் பொழுது பெருமாளுடைய இயல்பு மின்னலை போல தன்னை காட்டி மறைத்துக் கொள்வது. சொன்னால் பெருமானுக்கு நிகர் பெருமானே மெய்யே உண்மையப்பாய். மண்ணும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே அருள் நினைவுத்திருக்கின்ற உத்தர கோஷ மங்கைக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானியே அன்னையப்பாய். இப்போது வந்து தாயாக இருக்கின்ற எப்பா என்று சொல்லினால என் தாய் உனக்கு நிகழ்ந்தது பொருள் இல்லை. எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே என்பது இந்த இடத்துல ஒப்பு என்பது ஊழல் பொருளிலே வரவில்லை. எனக்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய கருணையை நீயே செய்கின்றாய். ஒரு தந்தை செய்ய வேண்டிய கருணையை நீயே செய்கின்றாய். தாய் வந்து ஒரு கால எண்ணைக்கு உட்பட்டுதான் அந்த கருணை செய்ய முடியும். தந்தையும் ஒரு கால எண்ணைக்கு உட்பட்டுதான் செய்ய முடியும். என்ன காரணம்? தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். எப்ப பார்த்தாலும் அம்மா கூடவே இருப்பாங்களா? அம்மா சொல்றாங்க நாதிட்ட கடுப்பு படி எப்படி பண்றதுன்னு இப்பயே கேட்டுக்க. நான் எல்லா நேரத்திலும் எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்காய் தொகையில எப்படி பண்றதுன்னு இப்பயே கேட்டுக்க. எல்லாம் எழுதி வச்சு. ஆனா திருமான் வந்து இந்த உயிருக்கு எப்போதும் அருகிலே இருப்பார். ஆகவே அன்னை இருப்பா என்றால் தொடர்ந்து அன்னையாகவே இருப்பா என்று இருப்பா என்பது ஊழல் இல்லை. திருமானே இருக்கு ஒரு பொருளே எல்லா உருவமாக நீடித்து தொடர்ந்து சாஸ்வதனாக இருக்கின்ற பொருள், இலையாக இருக்கின்ற பொருள் என்பதனால பெருமான் அன்னையிலும் எண்ணத்த அன்னையாக இருப்பார். தந்தையிலும் மேம்பட்ட தந்தையாக இருப்பான் என்று என்னையப்பாய். எனக்கு அப்பனப்பாய். ஆகவே என் அறிந்துள்ளே. எனவே எனக்கு பெருதற்கரிய பொருள், அரிய பெரிய பொருள். ஒரே பொருள் ரொம்ப சிரமம். தாயுடைய தன்மை வேறு, தந்தையின் தன்மை வேறு என்று தாய் வந்து எப்போதுமே குழந்தைக்கு அறிந்தே பேசுவாள், தந்தை கண்டிப்பா இருப்பார். இது ரெண்டும் ஓரிடத்துல அமைவது என்பது ஒரு சிரமமான காரியம். அமையாது சொல்ல முடியாது. முழுமையாக அமைவது என்பது ஒரு சில இடத்துல தான். வல்லபாய் பட்டேல் பிறந்தார். அவர் ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தார். திருமணமாகி அவருக்கு 33 வயது ஆகும்போதே மனைவியார் இருந்து விட்டார். இந்த குழந்தை சிறு குழந்தையை வளர்த்துவதற்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி என்ன சொன்னாங்க. அவர் சொல்லிட்டார், ஒரு தப்ப 2 தடவை பண்றோம் வாங்கினார். கல்யாணங்கிற ஒரு தப்ப 1 தடவை தான் பண்ணலாம் வாழ்க்கையில. என்ன அது 2 தடவை நான் பண்ண மாட்டேன். தானே அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து வளர்த்தாரு. அந்த அம்மா வந்து பெரியாரை பற்றி எழுதியிருக்க என்றே நான் அவர் உணர்ல. அவர் எப்படி உணர்ந்தேன்? தாயன்றே உணர்ந்தேன். அவ்வாறு அமைவது ரொம்ப சிரமம். ஆனால் அவர் தந்தையாக இருந்திருக்கார் அப்படின்னா அந்த கட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த வல்லபாய் பட்டேல் இறந்த பிறகு வல்லபாய் பட்டேலுக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க. இந்திரா காந்திக்கு எல்லாம் கொடுத்தா கூட கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அவங்களும் வயசானவங்க. எல்லாருக்கும் குடுத்து கடைசியா குடுக்கறதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் நோஞ்சா கிடையாது. பாரதத்தினால பாரத அரசாங்கமே வச்சிருப்பான், வாங்கிக் கொள்ள மாட்டேன் தந்தையின் தாயை போல வளர்த்து இருந்தாலும் தந்தையின் குணத்தை தான் கொடுத்திருக்கிறார். அதனால முடியாதுக்கோ அப்படின்ட்டாங்க. அதனால இறைவன் வந்து எல்லாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் வைக்கின்ற பெருமாள் மாத்திரு பூட்டேஸ்வரன்.
1: அருளே அணிபுயில் உத்தர கோத மங்கைக்கரசே, இருளே வெளியே இக பரமாகி
0: செம்பொருளே. பொருள் என்று சிறப்பித்து சொல்லக்கூடியது இறைவன் தான். உலகத்திலே எல்லாம் உள்ள பொருள் தான். அது பசு பாசம் என்ற மூன்றுமே உள்ள பொருள் என்று சொன்னாலும் கூட மெய்ப்பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படும்தான். ஏழை பொருள் வேறு சொல்லப்படுவதில்லை. என்ன காரணம்னா, அது பசு பாசம் என்ற பொருளிலே பசு என்ற பொருள் சார்ந்த வண்ணம் இருக்கும், இதற்கென்று ஒரு தனி வண்ணம் இல்லை, ஆகவே அது மெய்ப்பொருளாக. பாசம் என்பது உணர்த்தினாலும் உணராது, நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதை வந்து பசுவும் பண்ணி ரியாக்ட் பண்ணி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது மாறுகின்ற தன்மை கொண்டதினாலும் அறிவற்ற விடமாக இருக்கிறதுனாலும் அது மெய்ப்பொருளாகாது. இந்த இரண்டு குற்றங்களும் நீங்கிற ஒரு பொருள், தனக்கென்ற ஒரு சாஸ்திரமான இயல்பினை கொண்ட பொருள், சச்சிதானந்தம் என்ற இயல்பினை கொண்ட பொருளும், அந்த இயல்பிலிருந்து பிரியாத பொருளும், முக்காலத்திலும் மாறாத தன்மை கொண்டிருக்கின்ற பொருளும், தன்னுடைய தன்மையை சார்கின்ற உயிருக்கு கொடுக்கின்ற கருணை கொண்ட பொருளுமாகின்ற பொருள், அதுவே பொருள் என்று சொல்லாகும் பொருள். ஆகவே எல்லாம் உள்ள பொருள் என்று சொன்னாலும் கூட பொருள் என்று இலக்கணம் இதிலே சொல்லப்பட்டால் அது இறைவன் தான். அதான் பொருளை பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு அப்படின்னு குரல் சொல்லுது. பொருள் அல்லாதவற்றினை பொருள் என்று உணர்கின்ற மருள் என்றால் மயக்கம். மயக்கத்தினால்தான் மானா பிறப்பு, மாட்சிமை இல்லாத பிறப்பு, அதாவது இழிவான பிறப்பு. இன்னல்களும் இது பிறவி இது தடை என்று திரிந்தார் மந்தனர். மட்டமான பிறவி எடுத்துக்கோ, இது நம்ம இறைவனைகளுக்கு தடையும் திரிந்தார். அந்த பிறவிதான் மட்டமான பிறவியா? எந்த பிறவி எடுத்தாலும் மட்டமான பிறவிதான், பிறவியே மட்டம். அப்பவே மானா பிறப்புன்னு சொன்னார், பிறத்தலே மட்டம்தான். அந்த குறத்தலாகின்ற ஒரு இடி நிலைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், பொருளவற்றை பொருளந்து உணர்தல். சாஸ்திரமான நித்திய சத்திய வஸ்துவாகின்ற இறைவனை தவிர அனித்தியமாகவும் அசாஸ்திரமாகவும் துன்பம் கலந்ததும் இன்பம் அற்றதுமாகின்ற பொய்ப்பொருளினை பொருளென்று நாம் பற்று வைப்பது தான் காரணம். ஆகவே வந்து இதை வந்து வேதாந்திருவாங்க உலகம் பொய்யுங்கிறதுக்கே இதை எடுத்துக்கட்டுவாங்க. அது தப்பு, நம்முடைய இதுகளை வேற சொல்லலை. உலகம் பொய் என்பது கரல் இல்ல, உலகம் வந்து நிலையான இன்பத்தை தரும் என்ற அந்த மயக்கம் இருக்கக்கூடாது. நிலையான இன்பத்தை தருகின்ற பொருள் தான் உண்மையான பொருள். மெய்ப்பொருள் என்று அறிகின்ற செம்பொருள், செம்பொருளிலே செம்பொருள் அல்லாத உலகத்திலே செம்பொருள் இது சுகம் என்று அறிவது, அதாவது இந்த உலகத்திலேயே இது நிலைத்த இன்பத்தை தரும் என்று அது ஈடுபடுவது, அந்த மயக்கத்தின் காரணமாக பிறகு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த உலகத்தினை விட்டுவிட்டு மெய்ப்பொருளாகி தெரியவர்கள் நித்திய அனித்திய வஸ்து விவேகம், நித்தியானித்திய வஸ்து விவேகம், நிலைத்த பொருள் இது நிலையாத பொருள் இது என்ற விவேகமானது நாயன்மார்க்கெல்லாம் தெரிவிக்கிறேன். பாத்தீங்கன்னா சந்தனார் பிறக்கும் பொழுதே இறைவனுடைய கடலே மெய்யாத பொருள் அறிந்தவண்ணமே பிறந்தார். அவர் பிள்ளையராக பிறந்தார், சாதாரண பதிவு செய்யறார். பள்ளிக்கூடம் போய் படிச்சதில்லை, அது வீட்டை ஆனதில்லை, சந்தாசம் வாங்கிக்கல. அதனாலதான் என்ன பண்ணாரு, தீட்சிதர்களுக்கு நெருப்பு வளர்த்து கொடுத்தாங்க. நாளைக்கு அவருடைய வந்து குரு பூஜை, நெருப்பு வளர்த்து கொடுத்த போது ஐந்தருக்கு மலகால் நிலைக்கையில் இறங்கல, வாயால் சொல்லல. அவர் எல்லாம் அறிந்தவர் தான், ஆனால் அவருக்கு தீட்சை கொடுக்கல. அதனால வாயினால் சொல்கின்ற அதிகாரம் இல்லாத காரணத்தினால ஐந்தருக்கின் பிள்ளாய்க்கின்ற பெருமான இல்லத்தையும் நினைத்து அவர் எடுத்து சொன்னாரு. கேட்கல உண்மையான பொருள் புரியுது. அப்பொழுது வந்து என்ன எதை சொல்றோம், இந்த செம்பொருள் என்று இயற்கையிலே அறிந்திருக்கிறார். பெருமானே நிலைத்த பொருள் என்பதை இறைவிலேயே பிறக்கும் பொழுதே அறிந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள். அவ்வாறு அறியாதவர்கள் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றார்கள். பொருளே என்று சொன்னால் செம்பொருளே மெய்ப்பொருளே என்று பொருளே. தமியேன் புகலிடமே, தமியேன் என்றால் தரித்து விடப்பட்டிருக்கின்றனர். உலகத்தினை துறந்து ஒழிந்த காரணத்தினாலே உலக நிலை மீண்டும் வச்சுக்கொள்ளாது. பிறந்தமால் பிறந்தபால் உழைப்புதான். காவி கட்டியாச்சுன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
1: சொன்னால் தனித்திருக்கின்றதற்கு சரணாகதி நீ. இது வந்து உலகியல் பொருள். ஆன்மீகம் பொருள் என்னன்னா, பெருமாள் யாருக்கு உண்மையான சரணாகதி ஆகின்றான், பற்றுக்கொடா ஆகின்றான் என்று சொன்னால், தத்துவ கூட்டிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்ட ஊருக்கு தான் உண்மையான பற்றுக்கொடா ஆகின்றார். பற்றாங்கலையற்றி பற்றும் பற்று, பற்றில்லாதவர்கள் பற்றுகின்ற பற்று பெருமாள். உலகத்திலே பற்று வைத்துக் கொண்டிருப்போம், இறைவனை பற்றிக் கொண்டிருப்பதாக நினைத்தாலும் பற்று பயன்படாது, அங்கே கரண்ட் பாஸ் ஆகாது. என்ன காரணம்? உலகமாகின்ற இன்சுலேஷன் இருக்கு. உலகமாகின்ற இன்சுலேஷன் இருக்கிறதுனால கரண்ட் பாஸ் ஆகாது. இறைவனுடைய திருளாகின்ற கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆகணும்னு சொன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கணும். இன்சுலேட்டிங்கான எந்த ஒரு பொருளையும் கைவிட அப்பதான் அந்த கரண்ட் நம்ம உள்ளோம். சக்தி நிபாதம் என்கின்ற கரண்ட் நம்ம அப்பதான் உள்ளோம். அது விழுந்துருமேங்கிற பயத்திலேயே நம்ம என்ன பண்றோம், கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உண்டு மேல ஏறி. அப்ப வந்து உலகப்பற்று இருக்கிறவரையும் அந்த பற்றல் வந்து பற்றாக தனியே பொருளே என்பதனால தத்துவ கூட்டிலிருந்து என்னை பிரித்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு பூர்ணமாக இருக்கின்றாய் என்று விண்ணப்பிக்கின்றார். ஒரு பற்றில்லாமையும் கண்டி இறங்காய் கட்சி ஏகம்பனே, பெருமானே எனக்கு ஒரு பற்றும் இல்லை, ஆகவே நீ எனக்கு அருள் செய்வாயாக. அப்ப தனியே புகழிடமே, என் புகழ் இகழ்வார் வெருளே. பெருமானே பெருமானுடைய புகழினை மாற்றி கூறுகின்றார்கள். ஆனா இகழ்தல் இகழ்தல் தான் மறந்திருத்தல் இருக்கும். பெருமானை என்னையா திட்டுதல் பொருள் கொள்ள வேண்டாம். இகழ்தல் என்பது மறந்திருத்தல், புறக்கணித்தல். இந்த பொருள் தான் திருப்பதில் பறக்கும். தலைவர் நம்மகிட்ட எங்க பிரிய போற அப்படின்னே அப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதையே நிலையாது இருத்தல் தான் இகழ்ந்திருத்தல். அதுதான் வந்து திட்டம் நிம்மடி எத்துவார் இகழ்ந்திட்டதால் மறந்திட்டதால் சொல்ற. இகழ்ந்திட்டதால் அவ்வியாரம் இகழ்வாக என்று பொருள் இல்ல. இவன் வந்து தகுதியற்றவன் என்று சொல்லி நம்ம புறக்கணித்தனாலே நான் உயிர் போகின்றனால், நான் உன்னை மறந்தனாலும் எனக்கு உயிர் போகின்றனால், திட்டம் மும்மடி ஏற்றுவாய் இகழ்ந்திட்டனால், மும்மடி ஏற்றுகின்ற அந்த அடியார்கள் என்னை புறக்கணித்தாலே என் உயிர் போய்விடும் என்று சொல்றார். யாரு? நம்பி அவர் சொல்ற. அடியார்கள் எப்பவுமே நம்மை புறக்கணிக்க கூடாது. அவருடைய நல்ல எண்ணத்திலேயே அவங்களுடைய குட் புக்ஸ் நம்ம இருக்கணும். அவர்கள் இது பயன்பட கேஸ் நினைச்சு அவங்க தள்ளி தெளிச்சு விட்டாங்கன்னா அந்த நிலைமை வந்து மிகவும் இருக்கும். அப்ப இகழ்தல் என்பது புறக்கணித்தல். பெருமாளுடைய பெரும்புகையினை சிலர் புறக்கணிக்கிறார்கள். எப்படி புறக்கணும்னா, பெருமான் பிறவாதவன் இரவாதவன் அப்படி இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய கடவுள் கொள்கையிலே பிறக்கின்ற ஒரு உயிரையே பெருமானாக ஏற்றுகிறார்கள், பெருமானுடைய நிலைக்கு ஏற்றுகின்றார்கள். அதான் புகழினை இகழ்தல். உண்மையான கருத்து, பெருமான் பிறவாதவன் இரவாதவன், அவன் இயற்கையாகவே பசுபாசம் இருந்து நீங்கினவன். அதனால்தான் கடைசி வரையும் ஜாகிரதையா சைவ கோட்பாட்டை கைவிடாது இருக்க வேண்டும். மறைமுறை நிகழ்வு திறந்தார். அவர் என்ன பண்றாரு, கடைசியில சைவராத்தா இருந்தார். அவரு சைவராத்தா கடைசிவரே இருந்தாரு. ஆனா அவருடைய ஒரு அபாகியம் போதாதனால் சிவன் என்பவன் முக்தி நிலை பெற்ற ஒரு உயிர்னு சொல்லிட்டார். இந்த கருத்தை ஜைனர்கள் சொல்வதை போல பௌத்தர்கள் சொல்ல சொல்லிட்டார். என்ன காரணம்? மரபினை பின்பற்றவில்லை. நினைச்சபடி தேவாரத்திரவாசன் பொருள் அவரானே கற்பனை பண்ணி சொல்ல ஆரம்பிச்சார். அது எங்க அந்த ஆபத்தை எங்கிருந்து? இறைவன் வந்து ஒரு உயிர் அல்ல. இறைவன் ஒரு உயிரா இருந்தால் நமக்கு எல்லாம் வெற்றி வழங்க முடியுமா? இறைவனுக்கும் உயிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் கடுகு பசிக்காமும் கவலை பிடியில் முக்தி நிலை பெற்ற ஒரு உயிர் என்று இறைவன் சொல்லக்கூடாது. அது யார்? அந்த கொள்கை யாருடைய கொள்கை? பௌத்தருடைய கொள்கை, சமணருடைய கொள்கை. புத்தர் ஒரு உயிர் தான், ஆனா புத்தரை நிர்வாணத்தினால அவங்க வழங்குறாங்க. மகாவீரர் ஒரு உயிர் தான், ஆனா அவரே வந்து ஒரு முக்தி நிலை பெற்றதான் அவங்க வழங்குகிறார். முக்தி நிலை பெற்ற உயிரையா நம்ம வழங்குறோம்? முக்தியை அழுகின்ற இறைவனை நம்புகின்றோம். அப்ப இது மாதிரி வந்து அந்த இதான் பெருமாவுடைய புகழையே அவர் இழந்து விட்டார். சொல்கிறார்கள் பெருமானுக்கு திருமால் என்று பெயர் வந்து தவறில்லை. ஆனால் இறைவனுடைய அந்த அருங்குணங்களை அவரிடத்திலே காணாது. அவரும் பிறப்பா பிறப்பா அவரும் இறப்பார் என்ற ஒரு நிலைக்கு அவரை தள்ளிவிட்டார்கள். நம்முடைய சாமிக்கு என்ன பெயர் வச்சாலும் நம்ம சாமி தான். அது அதனால விஷ்ணு பெயர் வச்சாலும் நமக்கு ஏற்புடையதுதான். ஆனால் அவர்கள் செய்கின்ற குற்றம் என்னன்னு கேட்டா, யசோத வயத்துல பிறக்க வைக்கிறாங்க என்று பார்க்கின்றோம். கௌசல்ய வயத்துல பிறக்க வைக்கிறார்கள். பெருமான் பிறக்காதவன், பிறவாதி தோன்றினான், பிறவாதை அக்கி பிறந்தான், பிறவாதாக்கை தெரியும், பிறப்பு என்பவர்களுக்கு இல்லை. ஆகவே இவ்வாறு பெருமானுடைய கோட்பாட்டினை கைவிடுவார்கள். பெருமாள் சிவத்தினுடைய நேரான கொள்கையை யாரும் வந்து புரிந்து கொள்ள முடியாது, அதனை வழிபடாதவர்கள். அப்ப நீ புகழ் இகழ்வார் வெறுளே அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமாளுடைய அந்த தோற்றம் என்பது அச்சத்தை தரக்கூடியதாக, பெருமாளுடைய உண்மையான பெருமை என்பது அவர்கள் வந்து அறிய முடியாது, அச்சத்தை அச்சத்திலே அவர்கள் மறந்து போவார்கள். பெருமானை அவர்கள் அடைய முடியாதே, அவர்கள் வந்து அவருடைய அறியாமையானது பெருமானை அடைவதற்கு தடையாக இருப்பதனால அவர்கள் பெருமானை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பெருமானை கண்டு அஞ்சுவது என்பது பெருமா அறியாமையின் காரணமாக பெருமானுடைய பெருந்தன்மையை தூக்க முடியாது, பெருமானுடைய சஸ்வரூபம் முகஸ்வரூபத்தை அடைய முடியாது, பின்தங்கி இருக்கும் அச்சம். இது புகழ் இகழ்வார் வெறுளே நேரடியாக பெருமானை திட்டுவர்களும் உண்டு. அச்சத்தை தருவதனால அவனுக்கு ஆனந்த பைரம் இது ஆனந்தத்தையும் தருகின்றார், அச்சத்தையும் தருகின்றான், அச்சமும் அருளும் வைத்தார். தன் அடியார்களுக்கு அறிவித்தார், ஏனையோருக்கு அச்சம் வைத்தார்கள், அவருக்கு ஆனந்த வைரவர் என்று புகழிகள் தான் வெறுளே எனக்கு புரிதி கொண்டாய் வெண்மையார் விழுங்கும் அருளே என்றால் நேர்மையாக நெறியிலே சென்றவர்கள் சத்திய நெறியிலே சென்றவர்கள் நிலைத்த பொருள் பெருமான் என்று சொல்லி அந்த பெருமானையை குறித்துக் கொண்டு நெகிழவிடாது சென்றவர்கள் விடலில் அடியார். அந்த மெய்மையார் விழுங்கும் அருளே என்று சொல்லும்போது இது குறிப்பு உருவாக சொல்வாங்க. ஒருவர் எதை விழுங்குவான், ஒருவர் உடையினை விழுங்குவார், அமுதத்தை விழுங்குவார். ஆகவே விழுங்கப்படுவது அமுதம், விழுங்கும் அமுதே இருக்க வேண்டும், ஆனால் விழுங்கும் அருளே. இங்கு அமுதமாக இருப்பது அருள், அருளாகிய அமுதம் என்று அந்த குறிப்பினாலே சொல்லப்படுகின்றது. ஆகவே குறிப்பு உருவகம் தெளிவா சொன்ன தெளிவான உருவகம் அருளாகின்ற அமுதே விழுங்கும் அருளாரமுதேன்னு சொல்லியிருக்கலாம். அது சொல்லாமல் செய்யுளிலே அந்த எழுத்துக்களை குறைப்பதற்காக விழுங்கும் அருளே சொல்லிட்டார், விழுங்கின்ற அருளாகின்ற அமுதமே என்பதால குறிப்பிடுவோம். இதுல பெருமாளுடைய திருவுருளே அமுதமாக உள்ளப்படுகின்றது முக்தி நிலையிலே என்ற அந்த கருத்து நம்ம சொன்ன கருத்து நம்முடைய குருநாதர் சொல்றார். அன்னம்பாலிக்கும் பிள்ளை சித்தமும் அப்படிங்கிற அபூர்வனுடைய பாடலுக்கு நம்ம குரல் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, முக்தி நிலை அடையாத உயிர்களுக்கு அவருடைய வினைப்பெயரை பெருமாட்டின் திருவுருள் பிறகு கொண்டு ஊற்றுகின்றான். வினைப்பினை ஊட்டவும் திருவுருள் தான். வினையிலிருந்து நீங்கிய முக்தி நிலை பெற்ற அந்த அடியார்களுக்கு பெருமாள் திருவுருளையே உணவாக ஊட்டுகின்றார். அப்ப வினைப்பயனை ஊட்டும் போது அதுக்கு ரித்தம்னு பேரு. பெருமாள் வினையிலிருந்து நீங்கிய முக்தி பெற்ற அடியார்களுக்கு தன் திருவுருளையே உணவாக ஊட்டும் போது அதற்கு சத்தியம்னு பேரு. அந்த திருவுருள் ரித்தம் என்ற வடிவிலே ஊட்டப்படும் போது மறைப்பாற்றலாக இருக்கும். அதே திருவுருள் பெருமானுடைய முக்தி நிலை பெற்ற உயிரினுக்கு பெருமாட்டனுடைய சக்தியை ஊட்டும் போது அதான் அனுகிரக சக்தி, ஞான சக்தி என்று திருவுருளாக தெளிவாக தெரிகின்றது. அதான் அருள் அமுதம். உள்ளே அவர்கள் உண்டு முக்தி நிலையிலும் உயிர் வாழ வேண்டும். முக்தி நிலையிலே உயிர் நித்திய ஜீவனை பெற்று வாழ்கின்றது, பெருமானுடைய திருவுருளையே உண்டு வாழ்கின்றது. அடிமையார் விழுந்தும் அருளே அணிபுயில் உத்தர கோசம் அங்கைக்கரசே. அழகான சோனைகளால் சொல்லப்பட்டிருக்கின்ற உத்தர கோசம் அங்கைக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானே, இப்போது அருள் வேறு இல்லை, பெருமான் வேறு இல்லை, ஆனால் பெருமான் நேரடியாக இந்த பொருளிலே இந்த பொருளுமே தீண்டுவதில்லை. அவன் தீண்டற்கரிய திருவுருவம், திருவுருவம் கொண்டவன் அவன். அவங்க தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதான், தீண்டற்கரிய திருவுருவம் கொண்ட பெருமான். இதெல்லாம் அப்புறமருடைய வாக்கு எல்லாமே தின்றக்கரிய திருவுருள் தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதானே. நம்ம குருநாதர் சொல்றாரு, போக்கும் வரவும் புனரும் இல்லாத அவருடைய ஆசிரியர் முடியாது. அப்பொழுது பெருமாள் சிவஞானம் என்ற இன்பத்தை ஊட்டுகின்றான்னு சொன்ன தன்னுடைய திருவுளையே உடனாக ஊட்டுகின்றான் அருள் அமுதம். அந்த திருவுருள் அவரிலிருந்து வேறான ஒரு பொருள் என்று கருதக்கூடாது என்பதற்காக அந்த அருள் என்பதே இறைவன் என்பதை இங்கு அருளே இதனால் சொல்கின்றார். மெய்மையார் விழுங்கும் அருளே என்று இறைவனை விழிப்பதனால மெய்மையார் விழுங்கும் அருளினை கொண்டவனே என்று சொல்லலாம். அப்ப என்னாச்சு, அருள் பெருமானுக்கு ஒரு உரிமை பொருளாகிறது அப்படி சொல்லல, இந்த வீட்டிற்கு உரியவரே என்று சொல்லல, வீடே என்று சொல்றாங்க. அப்ப வீடு வேறு இல்லை, அதன் வேறு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டுக்கும் அபேதம், ஒற்றுமை சொல்லப்படுகின்றது, வேற்றுமை இன்மை ஒற்றுமை சொல்லப்படுகின்றது. மெய்மையார் விழுங்கும் அருளே என்று பெருமானே அருள் என்று அழைப்பதனால பெருமானை விட்டு அருள் தவித்து இருக்காது என்ற உண்மை சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பெருமான் அந்த அருளையை கொண்டு அருளையே உணவாக விட்டுகின்றான் என்ற அந்த உண்மையை சொல்லப்படுகின்றது. சைவம் வந்து உண்மையான பொருள், ஒரே நேரத்தில் இரண்டு உண்மைகளை அறிய வேண்டும். அருள் வேறு இல்லை, பெருமான் வேறு இல்லை என்பதை அறிய வேண்டும். அதே நேரத்தில் பெருமானுடைய அருளையே தான் உயிரானது முக்தி பெறுமே தவிர பெருமாள் இடத்திலே போராது, அதே அறிய வேண்டும். எப்படின்னா ஒரு பொருள் ஒரு தாமரையினை வளர வைப்பதோ பாஸ்பரஸை எரிய வைப்பதோ சூரியன் தான். சூரியன் நேரம் பாஸ்பரஸை வைக்கல, தாமரை விரும்ப வைக்கல, சூரியன் தன் கிரணத்தினாலேயே தாமரையை வளர்க்கின்றார், பாஸ்பரஸை எரிய வைக்கின்றார். அப்ப சூரியனுடைய கிரணம் வேறு இல்லை, சூரியன் வேறு இல்லை, சூரியன் இல்லதான் ஏது கிரணம். அதே சமயத்துல நேரடியாக சூரியனை சென்று சேர்வதில்லை. அதே போல பெருமாளுடைய திருவுருளே உணவாக அமைகின்றது. ஆகவே பெருமாளை பார்த்து திருவுருளே சொல்றோம். சூரியனுடைய கிரணமே தாமரையை மறுத்தினாலும் கூட தாமரையை மறுத்துகின்ற ஆதவனே என்று ஆதவனை பார்த்து சொல்றோம். கிரணம் வேறு இல்லை, ஆதவன் வேறு இல்லை என்பதனால. ஆனால் உண்மையிலே கிரணம் தான் தாமரையை கொள்கின்றதே தவிர சூரியன் நேரடியாக கொள்வதில்லை. அந்த தத்துவத்தை இங்கு சொல்றேன். அடிமையார் விழுந்தும் அருளே, அடிபொழியின் உத்தர கோஷம் இங்கைக்கு அரசே, இருளே வெளியே இகப்பரமாகி இருந்தவரே. இருளேன்னு சாமியை சொல்லலாமா? ஜோதியனே திருமிருளே போன்றா பெருமையனே பெருமான் வெளியிடுவார். திரு இருளே என்றால் சிறிதும் அடர்க்கின்ற திருமிருள்னா அடர்கின்ற இருள். பெருமானை விட்டு பிரிந்தவர்களே இருந்து அடரும் வந்து பற்றும் கவியும் போர்த்திக் கொள்ளும். அதாவது துண்ணுதல், அடருதல், கவிதல். இந்த அறியாமையா இருக்கின்ற உயிரிலே அறியாமையாக இருளானது நன்றாக உள்ளே மூடிடும், கண்ணு மண்ணு தெரியாது. அந்த இருள் வந்து இறைவனத்திலே தோன்றார். பின் இருளையே தோன்றா பெருமை அப்படி இருக்கும்போது இருளே சொல்லலாம் கேட்டா, பெருமாளுடைய திருவுருள் நிகழாத வழி இருளுக்கு இடம் உண்டு. அந்த இருளுக்கு இடம் பெருமாளுடைய திருவுள் நிகழாத வழி பெருமானை ஏற்படுத்தி கொடுப்பது போல காணப்படுகின்றது. இது உபச்சாரம். உபச்சாரம்னா என்ன? ஒப்புக்கு சொல்வது. பெருமாள் இருள் வடிவன் இல்லன் அல்லன், ஆனால் அவருடைய அருள் தோன்றாத வழி உயிர் என்னது கட்டப்படுது. அறியாமையாக இருந்து கட்டப்படுகின்றது. ஆகவே அந்த கட்டப்படுவதற்கும் இறைவனே காரணம். இதையும் உண்மையா அறியும். அதனால்தான் குற்றம் நீ குணங்கள் நீ உடலால வாழ்ந்தார். பெருமானை பார்த்து குணங்கள் நீர் சொன்னது சரி, குற்றம் நீனு சொல்லலாமா? குற்றம் நீனு சொன்னது உண்மையாக சொல்ல என்னென்ன, பெருமானுடைய திருள் நிகழாத வழிதான் குற்றங்கள் நிகழும். ஆகவே பெருமான் திருள் செய்யாதிருப்பதே குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமா இருக்கிறது என்பதாக பெருமாள் அதற்கும் காரணம் என்று சொல்லப்படுகின்றார். ஒரு குழந்தை பசியில தூங்கிடுது, அது வயசுல வந்து அந்த குழந்தையை பசிக்க விட்டது யாரு? தாயார் தான். பசி தோன்றாமல் உணவு அளித்திருக்க வேண்டும். ஆனால் தாயார் வந்து அதற்கு பசிக்கின்ற காலத்தில் உண்டாத காரணத்தினாலே

0: ஆகவே அந்த நிலைதான் இருள். இருளே வெளியே என்று சொன்னால் பக்தியான ஆன்மாக்களுக்கு பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கின்றார். வெளி என்பது வெளிச்சத்துக்கு வருவது வெளி. எங்கே ஒரு பொருள் விளங்கி தோன்றுவோம் அது வெளி. இருட்டில் கூட ஒரு பொருள் விளங்கி தோன்றும் அது வெளி என்று சொல்லும். திணிந்ததோர் இருளில் தெளிந்த திருவெளியே. இருட்டு இருக்கும் போது கூட ஒரு பொருள் நன்றாக தெரியலாம். நல்ல அமாவாசை கூட கேதார்நாத் சிகரம் தெரியும். அது போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும் அது என்ன காரணம். அது ஒளிப்பொருள். ஆகவே அறியாமல் விழுந்தும் நான் இருப்பதை அவ்வப்போது உணர்த்திக் கொண்டுதான் இருக்கின்றான் பெருமான். ஆகவே அவர்கள் வெளியிட்டு சொல்கின்றார்கள். அந்த பொருள் தன்னை உணர்த்தும் போது உடர்ந்த பொருளை நாட வேண்டும். இருளே அறியாதவர்களுக்கு உள்ளாக வேண்டும். வெளியே தன்னை அறிய விரும்புவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பொருளாக வேண்டும். வெளிக்கு வந்த பொருளாக வேண்டும் இருக்கின்ற பெருமான். இருளே வெளியே இகபரமாகி இருந்தவரே இருளாகவும் வெளியாகவும் ஒரே பொருள் இருப்பதைப் போல இகமாகவும் பரவாகவும் இருக்கின்றான். இகம் என்பது இன்மை, பரம் என்பது மறுமை. இறைவசத்தினாலே உடம்போடு உயிர் பிறந்திருக்கின்றது இன்மை. இந்த உடம்பினை விட்டு இது செய்த நந்தினை தீவினைக்கு ஏற்ப வேறு உலகங்கள் செல்கின்ற சொர்க்கம் பரவித்து செல்லும் போது அங்கு வினைப்பினை ஊட்டுகின்றது. அது அது பரம் என்று சொல்லலாம். அதற்கும் மேலான ஒரு நிலையும் பரம் என்று சொல்லப்படும். அதுதான் முக்தி நிலை. இம்மை மறுமை அம்மை. இம்மையும் மறுமையும் சேர்த்து இன்னைக்கு அடக்கப்படும். அம்மை என்பது பரம் என்று சொல்லப்படும். அப்போது இந்த உயிரானது உடம்போடு எங்கெல்லாம் வினைப்பினை உதிர்கின்றதோ அங்கு நிலையிலும் திருவிழே அருகிலே இருந்து காக்கின்றது. உயிரானது வினையிலிருந்து நீங்கி உடலை விட்டு முத்திரிலே பெருந்தோது அங்கிருந்த உயிரினை இறைந்து திருவிழானது அருகிலிருந்து காக்கின்றது. இவ்வாறு திருநூலினாலே இந்த உயிரினை எல்லா நேரத்திலும் காப்பதினாலே இறைவனே இடமாகவும் பரமாகவும் இருக்கின்றான். இருளாகவும் வெளியாகவும் இருக்கின்றான். பெருமாள் அறியப்படாத நேரத்திலே அறியாமைக்கு இடம் கொடுத்து இருக்கின்றான். பெருமாளை அறிய முற்படும் போது பெருமாள் தன்னை அறிவிக்கின்றான். பெருமாள் வந்து இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு துணையாக இருக்கின்றான். அப்படி எல்லாமாக இருக்கின்றான் நீ. ஆகவே உன்னை விட்டு எனக்கு வேறு ஏது புதலிடம். உன்னை விட்டு ஓடிப்போக முடியுமா இருக்கிற எல்லாவா இருப்பதுனால பெருமானே தமிழே புகலிடம் நீயே தத்துவ கூட்டிலிருந்து பிரிந்திருக்கின்ற எனக்கு நீயே சரணாகதி. ஆகவே இந்த உலகம் பற்றி வாசனை தான் பெருங்காயத்தை தப்பாதான். உண்மையிலும் நம்ம இல்லாத மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் இந்த மெல்லிய குற்றம் அவர் மென்மையான மனம் கொண்டவர் என்பதனால மெல்லிய காற்றிற்கே அது அசைகின்ற கொடி. மென்மையான கொடி நம்பரில்லா கொடி போல மெல்லிய காற்றிலேயே அசைந்து மென்மையான கொடி கொண்டவர். ஆகவே பெருமானே இந்த மெல்லிய வினைக்காற்று கூட என்னை அசையாது நீ காத்துள்ள வேண்டும் என்பது குறிப்பிட்ட பொருளே தமிழே புகலிடமே என் புகழ்கள்வார் வெள்ளேயிட்டு கண்டாய் மென்மையால் விழுங்கும் அருளே அணிவுழில் உத்தர கோணம் இங்கைக்கிறதே இருளே வெளியே கபலமாகி இருந்தவனே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: கற்பகத்தினை. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கற்பகத்தினி கனகமால் வலை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கேசி பண்டிலை அமைந்த 17 திருப்பதிகங்களில் முதலாவது இடம்பெறுவது திரு ஒற்றியூர் திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம். பண்வரிசைப்படி 54 திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 46வது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் பிரபஞ்சப்போர் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாரியருளியது இது சாமராகத்தில்

0: நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் உடையாணி உடையாணி என்றார். என்ன உடையான்? அடிமையாக உடையான். மீளாடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாது என்று நம்முடைய சுந்தரமுனி சுவாமி சொல்வது போல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை. இந்த இத்தனை ஆன்மாக்களைக்கும் ஆன்மாக்களும் ஆன்மாக்களையும் தனக்கு அடிமையாக உடையான். அதான் உடையான். உடையான் என்றால் உடையான் அப்படி திருக்குறள் வந்து உடையார்னு வந்திருக்கு. அங்க உடையார்னா செல்வந்தர் செல்வந்தர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு எப்படி ஆசிரியர்கிட்ட பையன் இருக்கணும்னு சொன்னா நல்ல செல்வந்தர்கிட்ட ஒரு 20 நாள் பட்டிக்காரன் போய் எப்படியாவது ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்காவது உணவு கொடுக்க மாட்டாரான்னு போய் நிக்கிறவன் எந்த முறையில போய் இந்த செல்வந்தர்கிட்ட நிற்பான்? அது போல இந்த அறிவு பசிங்கிற ஒண்ணு எடுத்து ஆசிரியர்கிட்ட பையன் அப்படியே இங்கே நிற்கணும். திருக்குறளையாவது காதல கேட்டுவீங்க இப்படியே இங்கே நிற்பாருன்னு. அதனால உடையாருமும் எல்லாருபோல் ஏக்கற்றும் கற்றார் உடையரே. ஆனா இப்படியெல்லாம் ஒரு கால இலையில நீ ஒரு தட்டரை படித்தாலும் கூடப்பா நீ எதிர்காலத்துல நீதான்ப்பா உடையார். ஏ அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரே என்னும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரே என்னும் அதனால் அந்த உடையாராக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்றார். அங்க உடையார் என்பது அறிவுடையார். இங்க உடையா என்பது இந்த ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் அடிமையாக உடையார். அதனால உடையாணி அதுவோ எல்லா உயிர்களையும் அடிமையாக கொண்டிருக்கின்றவனே. நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார். எத்தனையோ அடியவர்கள் அடியனுடைய இருந்த பெரியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நிந்தனை உள்கி உன்னையே நினைந்து கொண்டிருப்பார்களாம். உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் நம்முடைய நெஞ்சை அப்படியே கொடுத்து அந்த நெஞ்ச அந்த அன்பின் பெருக்கினாலே உள்ளமெல்லாம் தழுதலுக்கு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட உடையார் உடையாய் உடையார் அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் உடையாய் மீண்டும் உடையாய்கிறார். இன்னும் உடையானே என்னார். இங்க உடையாய் எல்லா அடிமைகளாக உடையவனாக இருக்கிற பெருமானே. நின் பாதம் தேரக் கண்டு என்னோடு இருந்து எத்தனையோ அடிவர்கள் அவர்களெல்லாம் உன்னையே நினைந்து நினைந்து உன்னுடைய திருவடியெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இதை என்னால் கண்ணால காதால கேட்க முடியுது. ஆனால் நான் இங்கே இருக்கிறேப்பா ஒரு ஒரு ஆன்மா மட்டும். அத்தனை ஆன்மாக்கள் என்னுடன் இருந்த அடிவர்களெல்லாம் உன் பாதம் தேரக் கண்டும் உன் திருவடி அடைய படைவதாக நான் என்னுடைய உள்ளத்தினால உணர்ந்தும் உண்மையிலேயே அவர்களுடைய திருவடியிலே இருந்தும் நான் மட்டும் தெரிந்திருக்கிறேன் என்கிற தேரக் கண்டு இங்கு ஊர் நாயில் கடையானின் நாய் தான் அவருக்கு இழிந்த பொருள்ல அவருக்கு ஊர் நாய். ஏன்னா ஒருத்தனுக்கு உரிய நாயின்னு அது வந்து கட்டி கட்டி போட்டு பிஸ்கட் கொடுத்து கூட அழைச்சிட்டு போவாங்க. அதனால நீங்க உடையவனுக்கு உரிய நாய் இருந்ததுன்னா அந்த நாய் ரொம்ப அழகாப்பா பிளஷர்ல போகுமே ஆமா நல்ல பெரியவங்கிட்ட நாய் இருந்ததுன்னா அது ஏன் நீங்க இதெல்லாம் போய் அலையுது கையில காலிலே பிடிச்சிட்டு போவாங்க போயிட்டு இருக்கும் போயிட்டு வந்தோன்னு நாய்க்கும் வாக்கிங் இவருக்கும் வாக்கிங் அது போயிடுறாங்க. போயிட்டு வந்துட்டு அப்புறமே இது பண்ணி போயிட்டு வந்தியா அப்படி சொல்லணும் அப்படின்னு பிஸ்கட்டா இந்தா இப்படியா இந்தா அப்படின்னு போடும். பிள்ளைகள் ஏறிட்டு வாடா ராஜா ஏறி போகும் மெட்ராஸ் அப்படின்னா பிள்ளைகள்ல போகும். அதனால தனிநபர்த்த இருக்கிற நாய்க்கு எவ்வளவு மதிப்பு உண்டு. இங்க என்ன ஊர் நாயில் ஊர் நாயினா அது யாருக்குமே உடையன் அல்ல. யார் வீட்டுல வந்தாலும் சரி அதனால அந்த ஊர் நாயில் சரி அந்த ஊர்ல இருக்கிற நாய் இப்படி எல்லாராலையும் வெறுக்கப்படுதுல கூட நான் அந்த நாயெல்லாம் விட ரொம்ப கடைசியா கடையானின் இந்த மாதிரி தன்னைத்தான் அப்படியே அந்த இழிவுபடுத்தி. ஏன்னா உண்மையிலேயே ஆட்கொண்ட எல்லா அடியவரும் சேரும் போது அடியேன்னு சேர்ந்துருக்குங்களா எப்ப சேரலையோ உண்மையில குறையில என்ன ஏதோ குறை. ஏன் இந்த மாதிரி இடிந்த பண்பு ஊர்ல இருக்கிற நாயை விட ரொம்ப மோசமான நாய். அதனால அப்படி இருந்துட்டப்பா என்று பெருமான் மீது குறை சொல்லாமல் தன்னைத்தானே நொந்து கொடுக்கிறேன். ஊர் நாயில் கடையானேன் ஏ நெஞ்சு உருகாதேன், கொஞ்சம் கூட உருக்கம் இல்லை, நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் மனத்து என் கதியாதேன். என்ன கல்லாமனம் என்றால் மாண்புமிகு அமைச்சராயிருந்த பெரியவர் கல்லாமனம் இருக்குமா, நல்லா அழகா படிச்சிருக்காரு, உலகியல் அறிவில படிச்சிருக்காரு. ஆனா நீ திருவடியை எப்படி அடையணும், எப்படி அறிந்தால் இன்பம் கிடைக்கும் என்ற ஒன்றை நான் கல்லாதன் அதானே தவிர மற்ற படிப்பெல்லாம் படிக்கலேன்னு கல்லாதேன். அவரவர் பண்பறிந்த ஆற்றா கிடையினாரு, இங்க அவரவர் நிலையறிந்த ஆற்றா கிடையாது. எனவே நெஞ்சு உருகாதேன், ஏன் வந்து அவர்களெல்லாம் நெஞ்சு உருகி உன்னை அடைந்தார்கள், அடியனுக்கு அந்த மாதிரி பக்குவம் இல்லாமினாலே நெஞ்சு உருகாதேன், என்னுடைய நெஞ்சு கொஞ்சம் கூட உருகலையாம். கல்லா மனத்தன் கரியாதேன் கசியாதேன், உன்னை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், எப்படி அதை அந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியணும். ரொம்ப எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்களை நன்னெறி குவிப்பது. இதை தேனி முருகிறன் தேனி எப்பா எப்படி சுவாமி திருவேந்தலத்தை ஓதுனாரு, பக்குனு ஓதாதர காதலாகி நல்ல அன்பு இருக்கணும், ரெண்டுலையும் அன்பு இருக்கணும், ஒன்று திருவேந்தலத்து மேலே அன்பு இருக்கணும், திருவேந்தலத்தை ஓதப்படுகின்ற அந்த பெருமானத்தில் அன்பு இருக்கணும். காதலாகி அந்த காதல் மீதூர மீதூர மீதூர கசிந்து அப்படி உள்ளம் கசிய கசிய கசிய கண்ணீர் மல்கி அப்படி ஓதுவாரதமை நன்னெறிக்கு வைப்பது. எது தெரியுமா, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, வேற யாரும் இல்ல நம்ம நாதன் அவருடைய நாமம் நமக்கு. இதுதான் ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நமக்கு நிறைவாக சொல்லி போன அறவுரை. அப்பா நான் வருகிறேன் என்று சொல்லுவார் போல தானும் தன்னுடைய மனைவியனுடைய கையை அப்படி பிடிச்சிட்டு இதோ எல்லாரும் தன்னுடைய திருமணத்துக்கு வந்தவர்களெல்லாம் பெருமானை அடைய தானும் தன்னுடைய தையலுமாக இருக்கிற போது இந்த பாட்டை பாடி அப்பா நம்ம எனக்கு கேட்கறமில்ல. நம்ம கூட சில பேர் இந்த வயசாகி அந்த கையை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, பாட்டி எனக்கு என்ன சொல்றீங்க, பாட்டி சொன்ன போதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா, இப்ப போய் பாட்டி என்ன பண்றேன்னா அது சொல்லவும் முடியாது கேட்கவும் கேட்காது. அது போல தாத்தா எனக்கு என்ன சொல்றீங்க தாத்தா, ஆமா சொன்ன காலத்துல எல்லாம் கேட்டுக்கிட்ட இப்ப புதுசா கேட்க என்று சொல்லுவோம். அது மாதிரி நம்ம கல்லூரியில பையன் கூட நான்கு ஆண்டு முடிச்சுட்டு கடைசியா எல்லாம் பாடமெல்லாம் முடிஞ்சு இன்னொரு 15 நாள் தான் தேர்வு இருக்குன்னா, ஐயா இனிமே நாங்க என்ன கேட்க போறையா, எங்களுக்கு எதையான அறவுரை சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க. ஏப்பா நான் 4 ஆண்டு சொல்லாத அறவுறையான்னு சொல்ல போறேன் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கடைசியில் சொல்றது. அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நம்முடைய இந்த மண் உலகத்துல இதை பண்ண சொன்னார். காதலா எப்படிப்பா திருவேந்தலத்தை ஓதணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது. அதனாலதான் நம்முடைய வழிபாட்டுல நம்முடைய இதுல பல நாட்கள் இந்த நிபுணம் இப்ப காதலாகி என்னத்த இதுல எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம இதுல கரியர் இருக்குங்கிறத ஒருத்தர் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதான். எத்தனை நாம் இப்ப காலை மாலை அனுஷ்டானம் எடுத்துக்கிட்டா சிவ பூஜை எடுத்துக்கிட்டா சொல்றோம், 108 முறை சொல்றோம். இந்த 108 முறை சொல்லுகின்ற பொழுது நான் நான்தன கண்பின்மை ஆனந்தானும் அறிவோம். நல்ல வேலையா சொல்லிட்டு பெருமானே உனக்கு நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறது அடியேனுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். உண்மை அது போல நாம் எந்த அளவு காதலாகி அந்த திருவைந்தலத்தை ஓதுகிறோம் என்பது நமக்கு அந்த ஓதுகிற திருவைந்தலத்துக்கு தான் தெரியும். அதனால அப்படி பல நாட்கள் போனா கூட ஏதேனும் ஓரிரு நாட்களேனும் இந்த பக்குவம் நமக்கு அமையுமானால் அன்னைக்குதான் நாம செய்த புண்ணியம். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறித்து வைப்பது. அந்த அனுபவம் அவ்வளவு லேசாது. அதனாலதான் இவ்வளவு பெரியவங்க எல்லாம் கசிந்து உருகாதேன்னு முடிச்சுட்ட போது நாம என்ன, அதனால் அந்த புண்ணியம் கைவரப்படும். ஓதுவது முதற்படி, அந்த ஓதுகின்ற பொழுது இந்த காதலாகுதலும் கசிதலும் கண்ணீர் மல்குதலும் ஆகிய இந்த மூன்றும் வரும்படியான நாள் என்னாலோ அந்த நாள் அல்லது பெருமானி அதுதான் நீங்க ஒன்று. அவன் அருளாலே அவன் தாழ்வணிங்கி அதற்கு உண்டு திருவருள் தான்
1: நாங்க என்ன பண்ணோம், இப்படி ஓதுகிற புண்ணியம் புண்ணியம், அதுல இந்த மாதிரி ஒரு படிமுறையில காதல் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுகின்ற புண்ணியம் எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று அண்ணாமலையானை வேண்டுவோம். நாம எங்க தெரிய போகுது, அண்ணாமலையும் கூடவே இருக்கிற நம்ம அம்மா அண்ணாமலை அம்மையும் வேண்டுவோம், வேண்டினால் அந்த நிலை ஏற்படும். அதனால இங்கே கசிந்து உருகாதேன் அப்படிப்பட்ட பண்பெல்லாம் அரியனுக்கு இல்லை. ஆதலால் கசிந்து உருகாதேன், உடையாறு புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன். உடையாறு புழுக்கூடுதான் பழைய சம்பிரதாயப்படி மடியில கூட வைக்கக்கூடாது புத்தகங்கள்லாம், அதுக்காக தான் அந்த ஒரு இது பலகை வைத்து அதுல வைத்து படிப்பாங்க. ரொம்ப அதுவும் பொதுவாகவே எந்த நூலும் மடியில வைத்து படிக்க கூடாது, திருவாசகம் போன்ற திருமுறைகள் நிச்சயமாக செய்யக்கூடாது. அதனாலதான் அப்படி ஒரு இதை வைத்து அதுக்கெல்லாம் அந்த படிக்கிறதுக்குன்னு இந்த பழைய கால பந்ததியெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா இப்படி வைக்கும்போது கீழே விழுந்துடும் அல்லவா, அப்புறம் அது மடியில வைக்கிறது அவ்வளவு தப்பா இருக்கு, அதனால மடியில வைப்பதே இருக்காது. பழைய பெரியவர்கள் என்றால் அதில் வச்சுதான் படிப்பாங்க. முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானது. பின்ன நான் கசியவும் இல்லை உருவவும் இல்லை, ஆனால் ஒரு உன்னுடைய திருவடியில எல்லா அறிவர்களும் சேரத்தை என்னால காணவும் முடிகின்றது. அப்படி இருந்தும் கூட நான் எதை செய்துட்டு இருக்கேன்னா, இந்த முடையார் புழுக்கூடு முடைன்னா கெட்ட வாசனை இல்லாது இல்ல நறுமணம் அல்ல, பின் என்ன இது வந்து ரொம்ப தீய நாட்டம். இந்த முடையார் புழுக்கூடு புழுக்கூடுன்னு நம்ம உள்ள உள்ள என்னென்ன இருக்குது அது பாட்டு கிடையாது, நெளிங்க எங்களிங்க அப்படியெல்லாம் இருக்கு. நீ ஒண்ணா கூட சொல்லியிருக்கேன் புழுவழுக்கு மூடி, அதனால அது எல்லாம் உள்ள எல்லாம் வச்சு மேல நமக்கு அப்படியே பார்த்து பாலிஷா இருக்குது, அதனால ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் திறந்து பார்த்தால தெரியும், திறந்து பார்த்தாலுக்கு. அதனால ரொம்ப அருமை ஒரு சொன்ன ஞாபகத்துக்கு வருது, மணிமேகலையில அந்த பெண்ணை உதயகுமரன் மணிமேகலையை உதயகுமரன் போய் அடைய போறான். அப்படி அடையறதுக்காக எப்படியாவது அவள் அடைஞ்சணும்னு ஆசை, ஆனா அவ எட்டாம் கை கட்டாமையே போயிடறான் இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து வர்றான், வரும்போது வந்தவனே இவளை பார்த்துறான், பார்த்தவொடனே ரொம்ப தேர வேகமா போடுறான். உள்ள போய் அந்த மலர்வனத்துல போய் உழைஞ்சிட்டு சுமதிங்கிற ஒரு தோழி அவ மட்டும் வழி நிற்கிறான். எங்க மணிமேகலை எங்க மணிமேகலை இருங்கய்யா, என்ன என்ன இங்க வந்தா எங்க போயிருக்கா தெரியல, எங்க வந்தான்னு கேக்குறான். இந்த காலத்துல என்ன பண்ணுவான், அந்த பெண்ணையும் அரைஞ்சிருப்பான், இந்த பெண்ணையும் அரைஞ்சிருப்பான் சுமதிய இல்லாம எங்கே அந்த பெண் என்றே கேட்டான். அது பெரிய அரசகுமாரன் ஏப்பா என்ன அந்த உடம்ப இப்படி பாத்துக்கிட்டு நீ இன்னும் ஆசைப்படியாப்பா, இது உடம்பா உடம்பா இது என்ன உனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது, எல்லாம் மேல கீழ சட்டை கிட்ட போட்டுக்கிறதுனால உடம்ப ஏதோ பாக்குற மாதிரி இருக்குது. நீ சட்டையெல்லாம் எடுத்துட்டு உடம்பையும் எடுத்து மேத்தோலை அப்படி உரிச்சுடு எப்படி இருக்கு பாப்போம். இவ சிவ ஏன் ரத்தமும் கதையும் அல்லவா புழுவும் கொடுக்கும், அதனால வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது. நல்வினை தீவினை காரணமா அந்த உடம்பு வந்துருக்குதுப்பா, அந்த வினை அனுபவிக்கு வந்திருக்குப்பா. வினையின் வந்தது வினைக்கு விளையாகாது, புனைவன நீங்கள் புலால் புறத்திடுவது. ரெண்டு நாள் முன்னா குளிக்கணும்னு வச்சுங்க, யாரோ வர்றாங்க, ஏ குடிக்காது வர்றான் போங்கடா உள்ள போட்டு கழுகாத்தி கழுகாதி. உனைவன நீங்கள் புலால் புறத்திடுவது, இது உடம்பினுடைய மேல் பகுதி. உள்ள என்ன தெரியுமான்னாரு, டன் டன்னா இருக்குது கண்பகராறு ஏத்தலாம். பற்றின் பற்றிடம், என்னென்ன பற்று உலகத்துல கொள்ளணுமோ அத்தனையும் வச்சு டன் டன்னா அடைச்சிருக்கிறாங்க. குற்ற கொள்கலம், எவ்வளவு உலகத்துல குற்றம் இருக்குதோ அத்தனையும் உள்ள இருக்குது. அழுக்காறு, அவா வெகுளி இன்னாச்சொல், காமம் வெகுளி மயக்கம், அடாராடா என்னென்ன குற்றம் உண்டோ அத்தனை. தவளா உள்ளம் தன்பால் உடையது, எனவே இந்த உடம்பு புறத்தும் சரியில்லை அகத்தும் உள்ளேயும் சரியில்லை. இப்போ ஒரு பேரரசனுடைய பையன் நல்ல அறிவு உடையவன் எண்ணி பாருப்பா. விக்கோ இதனை புறமறித்து பாராய். இந்த உடம்பு இப்படி இருக்கிற உடம்ப கொஞ்சம் நீ அந்த உடம்பு அப்படியே ஒரு நல்ல ஒரு கத்தி எடுத்து அப்படி விட்டு அந்த ரெண்டு தோலையும் அப்படி பிரிச்சு அந்த தோலுக்குள்ள இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசையே விட்டு வைப்பாங்க. மணிமேகலுக்கு ஒரு இடத்துல அருமையான இடம் பிச்சிடறான். இப்ப இந்த காலமா இருந்ததுன்னா அந்த அந்த சுமதி என்ன பாடுபட்டிருப்பாங்கிறதெல்லாம் இப்ப நீங்க சொல்லுங்க. ஆனாலும் நெறி தவறி சென்றாலும் கூட இந்த பெண் அப்படி சொன்ன உடனே சரி இன்று இல்லை ஆயினும் நான் இன்னொரு நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர ஓட்டிருப்பேன் என்றெல்லாம் மணிமேகல வருது. அது மாதிரி இந்த புழுக்கூடு புழுக்கூடுனா உள்ள அப்படியே இருக்குது இல்ல வேற என்ன இருக்குது என்னென்ன உண்டு அத்தனையே இருக்கு. நீ ஒரு நாள் கூட சொல்லியிருக்கோம் நம்முடைய உள்ளத்து உடம்புல பல கிருமிகள் இருக்குங்கிறத இன்னைய விஞ்ஞானம் தான் சொல்லிட்டு என்பதல்ல. நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம் அருமையா சொல்லியிருக்கு. பெருமானுடைய கருணையை சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி சொன்ன இடம் வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு படல. அவ்வளவு அருமையா சொல்லியிருக்க சித்தாந்த சாஸ்திரம் தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயின் வயிற்றிலே அந்த உரிய இடத்துக்கு அந்த கரு போன உடனே என்ன பண்ணுமோ அங்க இருக்கிற கிருமிகள் எல்லாம் அங்கே கிடந்த அனாதி உயிர் எங்கே கிடந்த தாய் வயிற்றுல போய் இந்த கருவானது பதிவுக்கு போறது அப்படி போகும்போதே அங்க இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் என்ன அங்கே கிடந்த அனாதி உயிர் இந்த கருவை பார்த்த உடனே எங்கேனுமாக எடுக்கும் என ஆஹா இன்னைக்கு அருமையான ஆகாரம் கிடைச்சிருக்குதா என்று சொல்லிட்டு எல்லாம் வருமா எது அந்த கிருமி எல்லாம். அப்ப இந்த கரு அந்த தாய் வயிற்றுல இருக்கும் போது அப்படி போனதுதான் தெரியும் அங்க தாய் வயிற்றுல இருக்கிற மற்ற உடம்புல இருக்கிற கிருமிகள் எல்லாம் எல்லாம் போய் அப்படி முக்க போகுமா. அப்போ எங்கே கிடந்த அங்கே கிடந்த அனாதி உயிர் முக்கும் என என்ன செய்வாய் நீ அந்த தந்தையினிடமாக சென்ற கரு தாய் வயிற்றுக்கு அப்படி போய் போறதுக்குள்ள அந்த கிருமிகள் வருகிறதுக்கு முன்னால் நீ போய் தாயக்கழுக்குடியில் காத்திருந்தும் அந்த கருக்குடியில போய் நீ காத்திருக்கிறான் காக்கலாம். இப்படி அஞ்சரடி எங்கப்பா வரப்போறேன் இப்ப எல்லாம் அஞ்சரடி ஆறரடி போலீஸுக்கு தயாரா இருக்கு மார்பெல்லாம் காட்ட அது இல்லைன்னு அல்லது பெண்ணா இருந்த ரமாசுர பொண்ணை வலம்புரி முத்தேங்கிற இந்த மாதிர பொண்ணை வலம்புரி முத்தேங்கிறதுக்கோ அல்லது நான் ஆறரடி நான் இசைக்கு சரியா இருக்கிறேன் என்று சொல்வதுக்கெல்லாம் என்ன காரணம் தந்தையினிடமாக வந்த கரு தாயினிடமாக பதிகாண்ட பொழுது பெருமானே நீ காத்திராவிட்டால் அங்கே கிடந்த அனாதி உயிர் அது தின்னுடுங்கிறதுக்காக ஆய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த கருக்குழியில போய் நின்றுகிட்டு ஏதேன்னு அந்த அந்த கிருமி வந்து அங்க விரட்டுவார். இதுதான் தெரியும் இல்லையான நம்ம எங்கே ஆடவர் எங்கே பெண்டிர் எங்கே இப்படி சொன்னது போற்றிப்பவருடையங்கிற அருமையான ஒரு ஞான நூல் தான் சித்தாந்த சாஸ்திரம். 14 சாஸ்திரத்துல இது உமாவதிசம் அருமையா. அப்போ இங்க ஒரு தத்துவ தத்துவம் பெருமானுடைய கருணைக்கு கருணை இன்னொன்று வயிற்றிலே அந்தந்த உயிரினத்திலே கிருமிகள் பல இருக்கின்றன. இது ஆங்கிலேயர் வருகை வந்து தமிழன் கண்டது அன்று. ஆங்கிலேயும் 11 நூற்றாண்டுல வந்தான். உமாவதி சிவம் காலம் 13 நூற்றாண்டு. ஆங்கிலேய ஆட்சி வரதுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழன் சொன்னான் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் எனடா இந்த கரு வந்துட்டது அங்க இருக்கிற கிருமியெல்லாம் வந்து எடுத்துருமே என்று காயக்கருக்குடியில் காத்திருந்தும் என்று சொல்ல ஒரு பக்கம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம் இன்னொரு பக்கம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம். நான் அடிக்கடி சென்னை கூட காலில் சொன்னேன் தமிழனுக்கு இருந்த அறிவு போல் வேற எந்த இனத்துக்கு இருந்தா தெரியும் அவ்வளவு அறிவுடைய என்ன பண்ண அதே போல பண்பாடு அது போல வழிபாடு எல்லாம் இழந்தவனாய் போய்விட்டதே. ஒரு காரணம் நமக்கு நாம் கொஞ்சம் அசத்தையா இருந்தது. இன்னொரு காரணம் பிற ஆட்சி வந்தது. எனவே இப்ப அந்த புழுக்கூடு அதுக்காக சொன்ன புழுக்கூடுன்னா புழுக்களோடு கூடிய இது இந்த உடம்பு. அங்க புழுக்கள் சொன்னா நீங்க கிருமிகள் சொன்னாலும் சொல்லணும், எதனால சொல்லணும். ஆகவே உடம்புக்குள் கிருமிகள் அல்லது புழு இருக்கிற என்பது சத்தியம். அதை ரொம்ப அருமையா சொன்ன புழு கூடியது காத்து. அதனால எல்லாரிவர்களும் உன்னை வாழ்த்தியும் வணங்கியும் நினைந்தும் கசிந்தும் திருவைந்தெழுத்தை ஓதியும் உன்னுடைய திருவடியை சேர்ந்தார்கள். அடியேன் அது இல்லாமையினாலே கேவலம் இந்த புழு கூட்டை காத்துக்கொண்டு இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அருகிலேன் என்று புலம்பிட்டு இருக்கிறேன். இதுதான் எனக்கு கிடைத்தது சுவாமி என்று சொல்லி முடையார் முடைனா தீயநாட்டம் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. இப்படி இதை கட்டி இந்த உடம்பை கட்டிட்டு முடியா பண்ணிட்டியப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த புலம்புகிறார். முடித்தவாறும் உண்டனுக்கே தக்கதே முடித்தவாறும் எந்தனுக்கே தக்கதே. அது உண்மை சரிதான். அப்படியே நீ வந்து அவர்களையெல்லாம் நீ ஆட்கொண்டாய், என்னை ஏன் இவ்வாறு நீ இந்த புழு கூட்டை காத்து கொண்டு செய்தாயின்னு சொன்ன அது உண்மையில ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே. ஆமா இப்ப அழகா தினமும் ஆசிரியர் அஞ்சு மணி நேரம் வகுப்பு நடத்தினா பையன் அஞ்சு மணி நேரம் படிச்சான்னா ரிசல்ட் எப்படி வருது குறிப்பிடுறான். அவர் அஞ்சு மணி நேரம் நடத்தின அஞ்சு நிமிஷம் கூட படிக்கல என்ன என்னப்பா என்னையா என்ன தேர்ச்சியில என்னப்பா அப்படின்னாரு. என்னன்னாரு ஒண்ணுல தவறி போச்சு ரெண்டுல தவறி போச்சு எல்லாமே தவறி போக வேண்டியதான் உங்களுக்கு. அதனால அப்ப என்னன்னு கேட்டா யாரெல்லாம் அந்த இடையறாது முயன்றார்களோ நான் ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் தமிழகம்லாம் பையங்க அஞ்சு மணி நேரம் பள்ளிக்கு போன பையங்களே நம்முடைய வீட்டுல அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களான்னு பாருங்களேன். அஞ்சு மணி நேரம் ஆசிரியர்கிட்ட பாடங்கிறாங்க இங்க அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களா ஒரே நேரத்துல முடியாது. காலையில ஆறு டு ஏழரை மாலையில ஆறு டு எட்டு ஒன்றரை ஒன்றையும் மூணு மணி நேரம் எட்டுக்கு சாப்பிட்டுட்டு எட்டரைக்கு எட்டரைக்கு இருந்து ஒரு பத்து வரைக்கும் படிக்க முடியாத முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே. சரி இப்படி எல்லோரையும் நீ ஆட்கொண்டு நீ என்னை விட்டு விட்டா என்றால் என்னை விட்டு விடல என்னுடைய தகுதி நோக்கி என்னை விட்டுருக்கிறேன். அதனால அது எனக்கு பொருந்ததுதான் பொருத்தம்தான் சாமி பொருத்தம் நீ விட்டது சரிதான். முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே என்னை பொறுத்த மட்டும் சரிதான். ஏன் முன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒரித்திவாய் துடித்தவாறும். அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க உன்னையே அடைவேன்னு துடிச்சாங்க நான் என்ன செய்யறேன் இந்த உலகமே பெருசுன்னு துடிச்சுட்டு இருக்கிறேன். சரிதான் இந்த உலகமே பெருசுன்னு சொன்னீங்களா அந்த உலகத்தை கட்டி மாறி அவங்க எல்லாம் என்னையே பற்றினாங்க நான் அழைச்சிட்டு போச்சேன். சரிதான் சாமி உங்களுடைய திருவுள்ள குறிப்பு சரிதான். நான் அதை சர்டிபிகேட் நற்சான்றிதழ் கொடுப்பதற்கு செய்தி இல்லை ஆனா அங்க செய்தியில உங்களுக்கு தப்பு இல்லை. ஏன் உன்னை பற்றியவர் அழைச்சிட்டு போனேன் உலக பற்றியவங்களை நான் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சரிதான். இதெல்லாம் அவருக்கு நோக்கியது அல்ல நம்மை நோக்கியது நம்மை நோக்கியது. உலகியல் அமைப்புல எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் பெருமான் வரமாட்டான் என்று அவனை பற்றுகிறோமோ அன்றுதான் வருவான். பற்றுக பற்றற்றாம் பற்று அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு ரொம்ப அருமையா சொன்னார் அந்த குரலை. முதல்ல புடுறாதேனர் எதை ஆண்டவனை ஆண்டவனை பிடிச்சுக்கிட்டு ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவனையும் பிடிச்சிட்டேன் அப்புறம் இந்த உலகத்தையும் பிடிச்சுக்கிட்டேன் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் உருப்பிட மாட்ட போறான் பற்றுக பற்றத்தான் பற்றின அத பற்ற சொன்னது எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது விடுறதுக்காகும். இதுல ஒரு கை ஆத்துல ஒரு கை சேத்துல ஒரு கைன்னா ரெண்டும் உழுப்ப மாட்டேன் போறான். அப்ப பற்றுக என்று சொன்னது எதற்கு இந்த பற்று

0: உன்னை பற்றுவிடற்கு அது போயிடுது. ஒன்றை பற்றுனா இன்னொன்னு தானா போயிடும். அது என்ன பண்றது மனசு. அதுபோல சினிமாவே பற்றினீங்கன்னா படிப்பு பொருந்தா ராஜா, டிவியே பிடிச்சதுன்னா படிப்பு பொருந்தா ராஜா. படிப்புன்னு முன்ன நீ நல்ல அழுத்தம் பிடிச்சிட்டேன்னா டிவி தானா கலலும் அல்லவா, சினிமா தானா கலந்துருந்தான். நான் இதையும் பிடிக்கிறேன் அதையும் பிடிக்கிறேன் ரெண்டும் கொடுக்க மாட்டேன் போன. ஏன் நாளைக்கு ஒருத்தன் கேட்டானா, ஏய் அவ என்ன எவ்வளோ என்ன எடுத்திருக்காண்டா இந்த நாட்டில் அப்படின்னு சொன்ன, அது விட்டுட்டு நல்லா டிவி பார்க்கற ஏன்டா போட அப்படின்னு அதுலேயும் மக்கும். இங்க நீங்க ஆசிரியர் போனீங்கன்னு சொன்னா ஏன்டா நீ சொன்னது படிக்கலையா, எனவே இதுவும் மக்கும் ரெண்டும் மக்கும். அதனால இதை பிடிப்பதெல்லாம் இதை விடுவதற்காக என்று. ஆகவே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே, எனக்கு தக்கதுதான். முன்னாடி யாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒருத்தி வாய் துடித்தவாறும். நான் இந்த உலகில் பற்றி வைத்துக் கொண்டு இங்கே நான் தப்பிவிட்டேன், ஆதலால் நான் அதை பிறக்க முடியல. இங்கே உண்டு ஒரே ஒரு அருமை, இந்த ஒருத்தி வாய் துடித்தவாறுனு சொன்ன உடனே ஐயா மணிவாசகர் இங்க சிற்றின்பத்தில் ஈடுபட்டார் என்று தெரிகிறது என்று ஆராயப்படாது. என்ன பொருள் கேட்டீங்கன்னா, பிறர் பிறருடைய தவத்தை ஞானியர்கள் தன்மையில் ஏற்றிக்கொண்டு பாடுவார்கள். அந்த வகையில் இதை பாடினதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது இல்லை, ஒருத்தி வாய் துடித்தது இல்லை. மலேசியாவில் போனோன்னு ஐயா அப்பர் சுவாமிகள் மணிவாசகெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்கய்யா, யாரு உங்க இந்திய நாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு விடிஞ்சு போனான் போனோம். இவன் போயிருக்க வேண்டியது இல்லைங்க மலேசியாவுக்கு, எதுக்கு போனான், ஊரகெடுக்கவா ஊரகெடுக்கவா போன. அதனால இங்க ஒருத்தி வாய் துடித்தவாறும் என்று சொல்வது என்னன்னு கேட்டா, நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றிக்கொண்டு பேசியது தவிர அவர் அல்ல. உடனே இங்க தப்ப கட்டும். ஆமா பையன் சொல்லுவாங்க, அவர் தான் சொல்றாரு ஒருத்தி வாய் துடித்து வாருமே யாரோ ஒரு அம்மாவோட தொடர்பு அப்படியே சொன்னானா சொல்லுவான்ல, சொல்லுவான் அடல்ட். ஆனால் நான் என்ன சொல்றேன், ஒருத்தி வாய் துடித்து வாரும் என்று இருக்குமானால் இவர் என்ன செய்வர், ஏன் இப்ப வந்து பிரிந்திருக்கிறார். நீங்க ஒன்ன நம்புறவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கணும், ஒன்னு மட்டும் கழித்து விடாது. என்ன சொன்னார், ஆட்கொண்ட பெருமான் கொஞ்ச நாள் சிறிது இருந்து தில்லைக்கு வான்னு சொன்னார். இங்கே இவரே சொன்னார், நாயினேனை நலமலி தில்லையும் கோலம் ஆர்தர் பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொழி தருளினன். கொஞ்ச நாள் கழித்து சிதம்பரத்துக்கு வாப்பா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருக்கும்படி செய்வான் என்பது யாருடைய வாக்கு, இவருடைய வாக்கு. ஆதலால் கொஞ்ச நாள் இவர் இங்கே இருந்து தரணும்னு அவருடைய திருவுள்ளம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
1: 1 திருமுறை 17 பதிகம் 6 பாடல் நெறி நீர்மையர்.
0: வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இடும்பாவனம் பண்ணட்டவாடு. திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையாகிய திருவிருத்தம் ராகம் கீரவாணி.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: வாழ்த்து.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட்டா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய். திருப்பாசுரம் பண் கௌசிகம். திருச்சிற்றம்பலம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோளிலி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்கழிப்பாலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பட எழுச்சி. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருப்பட எழுச்சி.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவெண்பா. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருவெண்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிராணாயாமம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் பிராணா

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: பேயார் என்கிற காரைக்காலம்மையார் அருளிச் செய்த 11 திருமுறை திரு இரட்டை மணிமாலை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க

புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் ஈசனை ஏற்று பாடல் ஈசனை ஏற்று பாடல்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் பழந்தக்கராகம் நான்காம் கட்டளை நாலாய போகாமே எனத் துவங்கும் திருப்பாடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆமா, அதத்தான் சொன்னார் சுவாமி. மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் புரிந்தார் அப்படின்னு சிறியார் சம்பந்தர். அவனை எரித்ததும் அப்படித்தான், அருள் செய்ததும் அப்படித்தான் என்பதை நினைவூட்டத்தான் சுவாமி அப்படி பாடி வைத்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன்.

0: பாடி விடு. கோயிலுக்கு போனா நாம எல்லாம் பாடுறோமே, நான் பாடுறேன்,
1: நீ கேக்கலாம்.
0: உனக்கு பாட்டு தொழில் உனக்கு பாட தெரியுது, உங்களுக்கு தெரியலையே, நாங்க எப்படி பாடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. எப்போதுமே இந்த சால்ஜாப் சொல்றதுல சைவர்கள் கட்டிக்காரு, பாக்கி பேர் எல்லாரும் பாடுறான் இல்லையா. நான் போய் பாக்குறேன், சில இடத்துல பாக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை போனா பாடுறான், நம்மள பாடுறது பாட்டு தெரியாவிட்டாலும் திருநீறு பூசும் போது சிவாய நம நமசிவாய அப்படின்னு பூசிவிடு இல்லையா. இல்ல முடிஞ்சதுன்னா மந்திரமாதி நிறுவானவர் சொல்லு, பாட்டு தெரியாதுமா, பாட்டு தெரியாது நமச்சிவாயனாவது விபூதி பூசிட்டு அப்படியாவது சாய்ஸ் கொடுத்து வைக்கிறாங்க நமக்கு. இந்த சாய்ஸே சட்டமாக்கி போடுறாங்க கட்டிக்காரங்க. கோயில் போனியா பாட முடியலையா, சரி ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படியாவது சொல்லிவிடு இல்லையா. எடுத்த நீட்டி சொன்னா இசை வருகிறது அதுதான் இல்லையா. ஆமா அதையாவது சொல்லிவிடு, சொல்லினா அவன் சந்தோஷப்படுவான். ராவணன் பாடினா சந்தோஷப்பட்டான். ராவணனுக்கு தசக்கிரீவன் பேரு, ராவணன் பேர் சிவன் கொடுத்தது, பெரிய வாள் ஒண்ணு கொடுத்தான், 3 கோடி வருஷமா இன்னும் வாழக்கூடிய நாள் கொடுத்தான் அவனுக்கு, அவனே வல்லவன், அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தான் இல்லையா. அவன் அந்த மாதிரி பாடிவிடு, கோயிலுக்கு போனா பாடிவிடு. பாட்டு பாடினா நிச்சயம் ஆடவும் தோணும் இல்லையா, நிச்சயமா. ஆமா பாட்டு பாடினா ஆட தோணும், கைய தூக்குவான் அப்படி ஆடுவான், பாட்டு பாட ஆரம்பிச்சுன்னா அப்படி வந்துடும். அப்படி செய்து விட்டா அவனுக்கு சிவன் அருள் கிடைத்து விடும். அப்படித்தான் சொல்லுது. எளிய வழிபாடு ஈசனை அடைவதற்கு நீ அபிஷேக ஆராதனை அது அப்புறமா, நீ எளிய வழிபாடு. உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், நாக்கு கொடுத்திருக்கிறான், சொல்லிவிடு இல்லவா. ஆமா என்பது இந்த பாட்டினுடைய கருத்து. இப்போ நாம 4 பதியும் அண்ணாமலை யாரை சொன்னோம், அண்ணாமலை அம்மா ஏதாவது நினைக்க மாட்டாளோ, எனக்கு ஒரு பாட்டு சொல்லப்படாதாடா நீ உன்னை கேப்பா இல்லையா, அவளுக்கு ஒன்னு சொல்லலாம். தரப்புராணத்துல வருகிறது அந்த பாட்டு,

வேற யாருக்கும் இருந்து நான் பார்க்கவே இல்லை. நீங்களே நாட்டுக்கோட நகரத்தார்களே சைடு பண்ற நீங்க நினைச்சு விடாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய என்னுடைய பொறுப்பு. வேற ஒரு இனத்துல உண்ணாமலையாள்னு பேர் இருக்கிறத நான் பார்த்தது இல்லை. என்ன எல்கே முத்து சரினால் சொல்லுங்களேன். உண்ணாமலை ஆட்சின்னு நான் பல பேரை பாக்குறேன். இந்த உண்ணாமலை ஆட்சின்னு பல பேருக்கு இருக்கு நான் பாக்குறேன். அருணை உண்ணாமலையாளை சிந்தை அடுத்து திருஞான சம்பந்தர் தேவாரம் தோன்றிய இடம் திருத்தோணிபுரம். அப்பர் சுவாமியுடைய தேவாரம் தோன்றிய இடம் திருவதிகிவிரட்டம். சுந்தரருடைய தேவாரம் தொடங்கிய இடம் திருவெண்ணெய். மாணிக்கவாசக சுவாமியுடைய திருவாசகம் தொடங்கிய இடம் ஆவுடையார் கோயில். திருவண்ணாமலை தலப்புராணத்திலிருந்து ஒரு திருப்பாடல், நல்ல அற்புதமான பாடல் அது. ஆதி நடமாடும் மலை ஆதி சிவன், அவன் நடமாடுகிற மலை அது. அன்று இருவர் தேடும் மலை அது தெரியும் இல்லவா. சோதி மதி ஆடரவம் சூடும் மலை, மலையை சிவனாக பாவித்து எழுதப்பட்டது. சிவன் தான் எப்படி சிவலிங்கம் எப்படி இருக்கும் அப்படித்தான இருக்கிறது. மலையை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கிறது. சோதி மதி ஆடரவம் சூடும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலையே அண்ணாமலை.

திருவண்ணாமலையை நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் மறை என்று நம்ம நாட்டில் வழக்கு உண்டு. திருவாரூரில் பிறக்க முத்தி, நம்ம திருவாரூர்ல பிறக்க முடியாது, பிறந்துட்டோம். காசியில் இற

சித்தமுத்தி. அவன் சில பேர் காசியில் சாகனம்னு போவான். இங்க அரிசி சோறை தின்னுட்டு இருந்தான். அங்க போனா எல்லாம் கோதுமை பாலை வந்து இருப்பு செட்டியில் விட்டு காய்ச்சுவான். கங்கை தண்ணியை கலக்க மாட்டான். இங்க இருக்கிறவன் எல்லாம் தண்ணியில பலகலக்கிறவன் கட்டிக்காரங்க. ஏன் தண்ணி அந்த பாலை காய்ச்சுவான். அந்த குச்சான்னா இருக்கிறவன் புஷ்ஷு ஒப்பிடுவான். ஒரு ரெண்டு வருஷம் அங்க இருந்து பார்த்தான். சரி டிரஸ் போயிட்டு வரலாம்னு வர்ற வழியிலே போயிடுவான். அப்படி போயிட்டாரு சில பேர். அப்படி போனதா எனக்கு தெரியும். ஆமா, காசியில இறக்கிறதுக்கும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். அது கிடைக்காது. அது கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் பட்டினம் தரத்துனர் காடோ செடியோ கடற்புறமோ நாடோ நகரோ எங்க போகும்னு தெரியுமா? அதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது. சில்லை தரிசிக்க முடியும். இங்க இருந்து போகணும், பஸ் ஏறி பாண்டிச்சேரி போய் கடலூர் போய் போகணும். அதுவும் கொஞ்சம் சிரமம். ஆனா இங்க இருந்தபடியே அண்ணாமலை நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். இந்த சொல்ல சன்னியாசம் வந்து தேவாரத்திலேயே கையாடுற. நினைத்தோருழி அடியாரியத்தை இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். அனைத்தமேதி காணாதாயின் கைமேற் குழல்வத அனைத்தும் சென்று திரளும் தாரல் அண்ணாமலையார் சொல்லுவார்கள். இப்படி திருவண்ணாமலைக்கு இரண்டு பேர் தான் பாடியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் திருவாசகம் ஒன்னு பாடியிருக்கார். இந்த திருவம்பாவை அங்கிருந்து பாடப்பட்டது. மூணு பேரா வச்சுக்கோ. நாலு பேரும் சுந்தரர் அந்த ஊருக்கு பாடல. இந்த வட்டாரத்துல நாலு பேரும் பாடினது இருக்கிறது திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்துக்கு திருஞான சமுதரும் பாடி இருக்கிறார், திருநாவுக்கரசரும் பாடி இருக்கார், சுந்தரரும் பாடி இருக்கார், மாணிக்கவாசன் பாடி. நாலு பேர் பாடிய ஊர் மிகவும் குறைவு. திருவாரூர் நாலு பேர் பாடி, மூன்று பேர் பாடப்பெற்ற தலம். நேற்று ஜோதி தரிசனம் பை சான்ஸ் இப்ப நம்ம அண்ணாமலையாருக்கு சின்ன திருப்பதி மாதிரி. கடவுளுக்கும் இப்படி ஒரு நேரம் வரணும் போல இருக்கு. சரி பரவாயில்ல, அவருக்கு வந்த நேரத்தை நம்மள்கிட்ட கொஞ்சம் அனுப்பிச்சா சரிதான். புண்ணியத்தையும் பொருளையும் என்று வேண்டிக் கொள்வோம். நான் இன்னும் திருவண்ணாமலையிலேயே இருக்கேன். ஆமா, இரண்டு நாளாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய புண்ணியம். ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய நல்ல விதியை நினைத்து திருவண்ணாமலை விட்டு விடைபெற்று நாம் இப்பொழுது திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன், திருஞான சம்பந்தர் தான் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தவர். இன்னையே இருந்தது சிவன் என்று உண்டோ அன்றே சைவம் உண்டு. இடைக்காலத்தில் ஏழாவது நூற்றாண்டுல அதற்கு பெரிய இடர்பாடு. அந்த இடர்பாட்டை சரித்திர விண்மர்கள் விற்பன்னர்கள், சாத்திர விற்பன்னர்கள், வேத விற்பன்னர்கள், ஆகம விற்பன்னர்கள் அவர்களால் தீர்க்க முடியவில்லை. அந்த இடர்களையெல்லாம் தீர்த்து சைவ சமயத்தை வாழ வைத்த புண்ணியம் திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அதற்கு அப்படின்னா திருநாவுக்கரசர் சுந்தரம் இது அப்படி அந்த அளவுபட வகுத்து வைத்திருக்கிறார் பாருங்க. நம்பியாண்டார் நம்பி அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்வது. வயதில் சின்னவர் திருஞான சம்பந்தர். அப்பருக்கு 81, மாணிக்கவாசகர் 32, சுந்தரருக்கு 18, திருஞான சம்பந்தருக்கு 16. வயதில் சிறியவர், அருள்ல பெரியவர். அந்த பெருமான் தான் வாழ வைத்தார் இந்த சமுதாயத்தை. அதுக்கப்புறம் அப்பர் அந்த திருஞான சம்பந்தர் அந்த தமிழர்களை இந்த நாட்டை விட்டு எப்படி விரட்டினார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அப்பர் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசனையே எதிர்த்து நின்றவர் நாவுக்கரசர். பல்லவ மன்னனை எதிர்த்து நின்றார் ஒரு தனி மனிதர் அல்லவா? ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்படி ஒரு அரசனையே எதிர்த்து நின்ற ஒரு திறமை, ஒரு அருள் நாவுக்கரசருக்கு உண்டு. அவன் கூப்பிட்டு முதல்ல அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தான். அதுதான் நீட்டறையில் இட்டது. அப்பொழுது அவர் பாடிய மாசிர்வினையும் திருப்பதியத்தை உங்களுக்கு நான் பாடி காட்டினேன். நஞ்சு கொடுத்தான். அப்பொழுது இருந்த பதிய பாடிய பதியம் இல்லை. பின்னால் வந்த குறிப்பை உங்களுக்கு நினைவூட்டினேன். அப்புறம் யானையை விட்டு ஏழத்தை தான்
அப்பொழுது இந்த சுண்ணவன் சந்தன சாந்தும் இந்த பதியத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டுவேன். மூன்று தண்டனை கொடுத்தவருக்கு அப்புறமா அது விட்டு இருக்கப்படாதா? ஏதோ ஒரு தடவை சரி, ரெண்டு தடவை சரி, மூணு தடவை செய்தான், அத்தோட விட்டுருக்கலாம் இல்லையா? எவ்வளவு கொடுமையான நெஞ்சம் இல்லையா? கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணான்னு சொன்ன. அப்பது தன்னுடைய கொள்கைக்கு மாறுதல் அல்லவா? கொள்கையை விட்டு மாறும்போதுதான் இவன் அழிகிறான். நாம கூட கொள்கையை விட்டுட்டோம்னா நமக்கு கேடுதான் இல்லையா? ஆமா, நமக்குன்னு ஒரு கொள்கையை நம்ம எடுத்துக்கொள்ளணும், நல்ல கொள்கைகளை. அப்படி என்ன பண்ணா, கொல்லாமை கொல்லாமை என்று சொல்லிட்டு ஒரு மனிதனே கொல்றதுக்கு வழிபாக்கலான்னு சொன்னா தவறு அந்த இடத்துல தான் ஏற்பட்டு வச்சு. என்ன பண்ணினான் திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடும். இப்படி ஒரு கொடிய தண்டனை எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. திருநாவுக்கரசுக்கு செய்து விட்டாங்க, கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடும். அப்பவாவது என்னை விட்டுடுன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல, கிடையாது. நமச்சிவாயம் என்னை காப்பாற்று. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல நான் ஒரு சிறு கிராமத்துக்கு பாட போனேன். அங்க ஒரு தேவாரத்துல மிகவும் ஈடுபாடு உடைய ஒருவர் இந்த நாவுக்கரசருடைய வரலாறை படமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படி எழுதி வைத்திருக்கிறதுல இந்த கல்லுல கட்டி அவரை கடல்ல எந்த வேலையில போட்டிருப்பான்னு அவர் யூகம் பண்ணி பகலும் இரவும் சந்திக்கிற வேலை இருக்கு பாருங்க. ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாத வேலை, மாலையில மாலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த நேரத்தில் கல்ல கட்டி இவரை கொண்டு கடல்ல தூக்கி போட்டிருக்க கூடும் அப்படின்னு எண்ணி நிழல் படம் மாதிரி எழுதி வச்சிருக்க. பார்க்கும் போதே உள்ளம் துடிக்குது. கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடலாம் அப்படின்னு எண்ணி பண்ணி கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அது நாவுக்கரசர் வாக்கு பின்னால சொல்லுகிறார். கற்றுணை பூட்டி ஓடு கடலை பாய்ச்சணும் என்று சொன்னவர் பின்னால ஒரு திருப்பாட்டு சொல்றார். அப்ப அது சொல்றாரு, அந்த பாட்டை நான் முதல்ல பாடி காட்டி

கல்லினோடு என்னை பூட்டி பூட்டினவன் யாரு? அவன் கையர் திட்டவட்டமா இழுத்தர். சந்தேகம் கூட கிடையாது, எவனோ ஒருத்தன் பூட்டினான்னு கூட இல்ல, சமணர்கள் செய்து விட்டாலும் எழுதி வச்சுட்டார். கல்லினோடு என்னை பூட்டி அவன் கையர் ஒல்லை நீ கூட நூக்க நூக்க போட.

0: இந்த இடத்துல சேர்க்கிறார் பெருமான். எழுதும்போது என்ன எழுதுகிறார்? எண்ணில்லாத உயிர்களை ஈடேற்றிய பஞ்சாட்சர மந்திரம் இந்த அப்பர கடல்ல இருந்து ஏற்றினது ஒன்றும் பெருமை இல்லைன்ட்டு சரித்திரத்தை சொன்னவர் அவர் தான் இப்படி சொல்லி வச்சுட்டார். என்ன அர்த்தம் கேட்டா, நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் ஈடேற்றம் கிடைத்துவிடும்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு தோணிபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை திருவிராகம், பண் சாதாரி, ராகம் பந்துவராளி.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அவனுக்கு நிவேதனம் வைத்து அவளுக்கு வணங்கி என்ன போர்த்தியோட செய்து அவளை வணங்கி வருகின்ற வகையிலும்
2: அங்கிருக்கிற உடனுடைய மூன்று எண்ணிக்கை கழிவு தொழில் புரிகிறது Thank you.
1: அஞ்சாவது பாடுவோம் என்று சொல்லலாம்.

0: To Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Thalam Thiruvaimoor. Thirunavukkarasu Nayanar Thiruvaimoorai Anugiya Alavil Iraivan Maraiya Adupozhudhu Paadiyaruliya Padigam. ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

ஓடிப்போந்து இங்கு ஒளித்தவாறு என் கோலோ திருவாய்முக்கேயனா ஓடிப்போந்து இங்கு ஒளித்தவாறு

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்று பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மூன்றாம் பாடல். ஓவும் நாள், உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், உயர் பாடைமேல் காவும் நாள், இவை என்றலால் கருதேன். கிளர் புனல் காவிரி பாவு தன்புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே. இந்த ரெண்டாம் பாட்டில் வந்த கருத்து கிட்டத்தட்ட மூணாம் பாட்டிலே பிரதிபலிக்கிறது. எப்படி அப்படின்னாக்க, ஓவும் நாள் அப்படின்னாக்க மறந்து போயிட்டு நாள்கள், சொல்லாமல் விடுபட்ட நாள்கள். ஓவுதல்னாக்க மறத்தல், செய்யறது நிறுத்துறது. அதாவது நம்ம உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னாக்க, திருவம்பாவையில் ஒரு ஃப்ரேஸ் வரும் ஒரு பாட்டில், ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப அப்படின்னு வரும். ஓவுதல் அப்படின்னா நிற்கிறது, ஓவாத அப்படின்னா நில்லாமல் இடைவிடாமல் அர்த்தம். அதனால் ஓவுதல்னாக்க நின்று போயிடுறது, மறந்து போகிறது, அதான் இங்கே சொல்கிறார். ஆனால் இதில் நான் உன்னை நினையாமல் மறந்த நாள்கள்னு அர்த்தம். ஓவும் நாள்னாக்க நான் உன்னை நினைப்பதற்கு மறந்து போன நாள்கள், உன்னை வழிபட மறந்து போன நாள்கள். அப்படிப்பட்ட நாள்கள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாக்க, அவையெல்லாம் உணர்வழியும் நாள். அப்படி உன்னை மறந்துருந்த, உன்னை இன்றைக்காவது நான் நினைக்கல மறந்துருக்கேன் அப்படின்னாக்க, அந்த நாள் வந்து நான் உணர்வு இல்லாத நாள், பிரஜையோடு இல்லாத நாள்னு எடுத்துக்கணும். உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், நான் வந்து செத்து போகிற நாள்னு நினச்சிக்கிறேன். உயர் பாடை மேல் காவும் நாள், இந்த பாடைன்னா தெரியும் நமக்கு, செத்து போகிறவளை தூக்கின்னு போவா பாடையில். அப்படி தோளில் சுமக்குன்ற பாடை மேலே, பாடை மேலே வச்சு என்னை சுமந்துட்டு போகிற நாள் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற. பாடை மேல் காவும் நாள், காவறதுனா தோளில் தூக்கின்னு போகிறதுக்கு பேர் காவுன்னு, காவறதுன்னு பேர். நம்ம முருகனுக்கு காவடி எடுக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதோட ரூட் சொல்கிறேன். காவு, காவடிங்கிறதுக்கு ரூட் வந்து காவுதல். காவுதல்னா அப்படி தோளில் தூக்கின்னு போகிறது. அதனால் நான் உன்னை என்றைக்கெல்லாம் நினைக்கலையோ அப்படிப்பட்ட நாள் நான் உணர்வோடு இருந்த நாள் நான் கருத மாட்டேன். அதெல்லாம் உணர்வு இல்லாத நாள், என் உயிர் போன நாளாக தான் கருதுவேன். என்னை பாடையில் வச்சு தூக்கின்னு போடுற நாளாக தான் நான் கருதுவேன் அப்படின்னு நான் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அப்படி விளக்கமாக சொல்கிறார் அவர். அப்படிப்பட்ட நாள்னு தான் நான் கருதுவேன் தவிர வேறு எப்படியும் கருத மாட்டேன். கிளர் புனல் காவிரி பாவு தன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் பரஞ்சோதிங்கிறத நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். அது சிவபெருமான சொல்கிற வார்த்தை. பரஞ்சோதினாக்க பரஞ்சோதியே அப்படின்னு அவர் சிவபெருமான அட்ரஸ் பண்ணுறத எடுத்துக்கணும். நம்ம பரஞ்சோதினா நமக்கு தெரியும், மேலான ஒளி. ஜோதினா ஒளி, பரம்னா மேலானது. அப்படின்னா பரஞ்சோதினாக்க சுப்ரீம் லைட் அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். அது சிவபெருமான சொல்கிறார், மிகவும் மேலான ஒளியாக இருக்கின்றவன் சிவபெருமான். அப்படி அப்படிப்பட்ட சிவருமானே, கிளர் புனல் காவிரி பாவு தன்புனல் வந்தியழி பாண்டி கொடுமுடி நாவலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளர் புனல் காவிரி முன்னாடி பாட்டிலையும் வந்திருக்கு, பொங்குகின்ற ஜலத்தை உடைய காவிரி, அலைகள் பொங்கி எழுகின்றது அதில், அப்படிப்பட்ட காவிரி. அந்த காவிரியின் பாவு தன்புனல் வந்தியழி பாண்டி கொடுமுடி, அந்த பாவு தன்பனெல்லாம் பாவுதல்னாக்க பறந்து இருக்கிறது. நீங்கள் பாண்டி கொடுமுடிக்கு, கொடுமுடிக்கு பண்ணலாம் பார்க்கலாம். காவேரி அங்கே வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால் பாவு தன்பனெல்லாம் பறந்திருக்கின்ற குளிர்ந்த ஜலம் அப்படின்னு அர்த்தம். அகலமாக இருக்கிற காவேரின்னு அர்த்தம் அந்த இடத்துல. பாவு தன்புனல் வந்து இழி இழிதல்னாக்க ஓடி வர்றது. நதி எப்பவுமே மேலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி ஓடி வர்றது, அதான் இழிதல் அப்படிங்கிறார். பாய்கிறது இல்லையா, நதி பாயறதுங்கிறோமே அதான் இழிதலுங்க. அப்படிப்பட்ட ஜலம் வந்து பாய்கின்ற பாண்டி கொடுமுடி நாவலா, பாண்டி கொடுமுடிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற நாவலனே அப்படிங்கிறார். நாவலன் அப்படின்னாக்க நாவன்மை உடையவன் அர்த்தம் இல்லையா. யாருக்கு வாக் சாதுரியம் இருக்கோ, யாருக்கு அந்த வாக் சக்தி இருக்கோ அவளுக்கு நாவலன் அப்படின்னு பேர். இதே சிவபெருமான சொல்றார், ஏன்னா சுந்தரருக்கே நாவலர் இருக்கோம் அப்படின்னு, நாவல் ஊரர் அப்படின்லாம் அது வேறு, அது வேறு அது. ஆனால் இந்த இடத்துல நாவலா அப்படிங்கிறது சிவபெருமான சொல்கிற வார்த்தை. நாவலன் அப்படின்னா அவனுக்கு நாக்கு வன்மை உடையவன். அது ஏன், சிவபெருமான் நால்மறைகளையும் ஆரங்கங்களையும் ஓதி அருளியவன், கல்லால் நிழல்கிற வேதங்களுக்கெல்லாம் பொருள் விளக்கியவன், அதனால் அவனை நாவலன் அப்படின்னு சொல்கிறார் இங்கு சுந்தரர். அப்படி நாவலனாகிய சிவபெருமானே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் அவர். அதனால் இந்த முதல் முன்னாடி ரெண்டாம் பாட்டில் என்ன சொன்னார், உன்னடி ஏத்துவா இகழ்ந்துட்ட நாள் மறந்துட்ட நாள் கெட்ட நாள் வேண்டலார் கருதேன் அப்படின்னார். இந்த இடத்துல அதே கருத்து தான் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறார். ஓவும் நாளெல்லாம் உணர்வு அழியும் நாள், உயிர் போகும் நாள், உயர பாடமேல் காவும் நாள் இவை என்றலால் கருதேன் அப்படின்னு அதே கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். இல்லை அதான் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கேட்கலாம். ஆமாம் ஆமாம். ஆமாம் ஆமாம். ஓவும் நாள் அதான், அதை வந்து அவர் எப்படி கருதுறார், ஓவும் நாளெல்லாம் உணர்வழிந்த நாள், உயிர் போன நாள், உயர் பாடை மேலே காவுகின்ற நாள் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படிங்கிறார். இந்த ஓவுகின்ற நாளுக்கு இவ்வளோ மூணு விதமாக விளக்குறார் அவர். அதே மாதிரி முன்னாடி இதுலேயும் அதே மாதிரி ரெண்டாம் பாட்டிலையும் அதே மாதிரி தான். ஏத்துவார் இகழ்ந்தட்ட நாள் இருக்கே அது வந்து அதுக்கு தகுந்தபடி மறந்துட்ட நாள் கெட்ட நாள் அப்படின்னு அதில் அப்படி சொல்கிறார். ஆனால் இங்கே அந்த ஓவும் நாளுக்கு தான் மூணு தரமாக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறார் வெவ்வேறு விதமாக. அதாவது என்று அல்லால் கருதேன் அப்படின்னாக்க, அல்லால் அப்படின்னாக்க எக்ஸப்ட்னு அர்த்தம். உன்னையல்லால் ஒரு தெய்வம் தொழேன் அப்படின்னாக்க, உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை தொழமாட்டேன்னு அர்த்தம். புரியுது இல்லையா, தவிர அல்லால் அப்படின்னா தவிரன்னு அர்த்தம். உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் அப்படின்னு வேறொரு பாட்டில் வரும். உன்னையல்லால் ஒரு தெய்வம்னா உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை வழிபட மாட்டேன். அது மாதிரி என்று அல்லால் கருதேன் அப்படின்னா அப்படின்னு கருதுவேனே தவிர வேறு விதமாக கருத மாட்டேன்னு அர்த்தம். புரியுறது இல்லையா, என்று அல்லால் கருதேன்னா இப்படி தான் கருதுவேனே தவிர வேறு விதமாக கருத மாட்டேன் இல்லையா. சில பேர் அதான் அதான் அவ்வளவு உணர்ச்சியோடு சொல்கிறார் அவங்க இல்லையா. நம்ம ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, இதை நாங்கள் இப்படி நான் செய்யலைன்னா என் பேரை மாற்றிக்குவேன் அப்படிமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது அது ஒரு எம்ஃபசிஸ்க்காக சொல்கிறது இல்லையா. ஓம் நாள் உணர்வழியும் நாள் உயர்வேல் பாடும் இவை என்று கருதுவேன் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க இல்லையா, டைரக்டாக சொன்ன வச்சுக்கோங்க. இந்த உன்னை மறந்த நாளெல்லாம் நான் செத்து போன நாள்னு கருதுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். உன்னை மறந்த நாளெல்லாம் நான் செத்து போன நாளை தவிர வேறு எப்படியும் கருத மாட்டேன். அந்த நெகட்டிவ் பிரயோகம் போடுறப்போ அதுக்கு எம்ஃபசிஸ் வரும் கூட, அந்த எம்ஃபசிஸ்க்காக. நீயே தெய்வங்கிறது தவிர ஒரு விதம், உன்னை தவிர எனக்கு வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விதம். அந்த மாதிரி இங்கே தவிர அப்படிங்கிற மாதிரி இது, இதை தவிர வேறு எப்படியும் கருத மாட்டேன் அப்படிங்கிறத என்று அல்லால் கருதேன் அப்படிங்கிறது வருது. ஓகே, நாலாம் பாட்டு. எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. நம்ம கிட்டத்தட்ட நேரடியாக பொருள் புரிஞ்சிடும் இல்லை. அதாவது எல்லையில் புகழ் எம்பிரான் அப்படின்னாக்க எல்லை இல்லாத புகழை உடைய எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். எல்லையில் புகழ்னா அளவற்ற புகழ் உடையவன், அவனுடைய இறைவனுடைய புகழுக்கு அளவு கிடையாது. அவனை எவ்வளவு புகழ் உடையவன் அப்படின்னாக்க எத்தனையோ சொல்லி மாடாத அளவுக்கு புகழ் உடையவன் அவன், அதுதான் எல்லையில் புகழ் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க எல்லைன்னா அளவு, எல்லாருக்கும் ஒரு கால அளவு உண்டு, எந்த ஒரு உயிருக்கும் ஒரு கால அளவு உண்டு, அதே மாதிரி எந்த ஒரு தேவ பதவிக்கும் ஒரு கால அளவு உண்டு அது இந்திரனாக இருக்கட்டும், இல்லை பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கால அளவு உண்டு. ஆனால் காலத்தை கடந்தவன் சிவபெருமான், அதனால் எல்லை இல்லாத அப்படின்னா காலத்தை கடந்தவன், அளவில்லாதவன், என்றும் இருப்பவன் அப்படிங்கிற புகழையுடைய எம்பெருமான் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். எந்தை தம்பிரான், எந்தைனா அப்பான்னு அர்த்தம், எம் தந்தைன்னு அர்த்தம். எந்தை தம்பிரான்னா எங்கள் அப்பாவுக்கும் தலைவனே அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்கள் பரம்பரையாக உன்னை வழிபடுகின்ற குலத்தில் வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் எந்தை தம்பிரான்னா அதாவது நாங்கள் வழி வழியாக உனக்கு அடிமை பூண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது எந்தை தம்பிரானே, என் பொன், என் பொன் போன்றவனே, மாமணி, மாமணியே சிறந்த மணியே, ரத்னமே வைரமே அப்படிலாம் சொல்கிறலே மாமணி, மாமணியே அப்படிப்பட்ட சிவருமானே. அந்த சிவருமான் எங்கே இருக்கான், பாண்டி கொடுமுடியில் இருக்கார். பாண்டி கொடுமுடி வல்லவா, பாண்டி கொடுமுடியில் எழுந்தருளி இருக்கிற சர்வ வல்லமை உடையவனே அப்படின்னு அர்த்தம். வல்லவன்னா ஆற்றல் உடையவன், வலிமை உடையவன், சாமர்த்தியம் உடையவன் எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஆனால் சர்வ வல்லமை உடையவன் பொருள். அதுதான் எல்லாம் வல்லவனவன். அப்புறம் இந்த ரெண்டாவது அடியும் மூணாவது அடியும் அந்த பாண்டி கொடுமுடி எங்கே இருக்கு அப்படின்னு அதோட வர்ணனை, அது காவிரியோட கரையில் இருக்கு, காவிரி கரையில் இருக்கு. அதான் காவிரி அதன் வாய்க்கரை அப்படிங்கிறார். அப்படின்னா காவிரி அதன் கரை வாய் அப்படின்னு பொருள் மாற்றி சொல்ல மாற்றி பொருள் கொள்ளணும். வாய்க்கரை அப்படின்னாக்க அதை கரை வாய் அப்படின்னு எடுத்துக்கணும். காவிரியோட கரையில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம் அது. அந்த காவிரி எப்படிப்பட்ட காவிரி, கல்லை உந்தி வளம் பொழிந்து இழி காவிரி. அந்த காவிரி மலையிலேருந்து வர்றப்ப கற்களையெல்லாம் உருட்டின்னு வரும். அது நமக்கு தெரியும். மலையில் பார்த்தோம்னா இந்த நீங்கள் நேர்லேயும் பார்த்துருக்கலாம், இல்லைனா வீடியோக்குள்ளேயும் பார்க்கலாம். நதிகள்லாம் மலையிலேருந்து வர்றப்போ நிறைய நிறைய கற்களை உருட்டின்னு வரும் அந்த மலையிலேருந்து. அந்த கல்லை உந்தி அப்படி கற்களை உருட்டி கொண்டு வந்து வளம் பொழிந்து இழி காவிரி. அது கல்லை மட்டும் உருட்டின்னு வரல, மலையிலேருந்து பல விதமான வளங்களையும் கொண்டு வருது, நீர் வளம். அதனால தானே இந்த டெல்டாலாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பொதுவாக, நதிகள்லேருந்து வர வளங்கள். அதனால் மலையிலேருந்து பல விதமான வளங்களை கொண்டு வருது. அப்படி பல பல விதமான வளங்களையும் எடுத்துட்டு வந்து இழிகின்ற காவிரி, அப்படி பாய்கின்ற காவிரி அது. அதோட கரையில் கரையூருங்கிற ஊரில் பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கான் சிவருமான். அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னாக்க, நல்லவர் தொழுது ஏத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி. நல்லவர்கள் உள்ளத்தாலையும் செயலாலையும் நன்மை நல்ல நல்ல நல்லவர்களாக இருக்கிறவர்கள், அப்படி நல்லவர்கள்லாம் வந்து வழிபடுகின்ற புகழ்மிக்க கரையூரில் இருக்கிற பாண்டி கொடுமுடிங்கிற கோயிலில் இருக்கிற சர்வ வல்லமை புரிந்த சிவருமானே, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இது நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். நான் உன்னை நினைக்க மறந்தாலும் எப்போதும் சொல்லி சொல்லி பழகின என்னுடைய நாக்கானது உன்னுடைய திருநாமமாகிய நமச்சிவாயங்கிற பெயரை தானே சொல்லும் அப்படிங்கிறது. இந்த நாலா பாட்டுக்கு நேரடியான பொருள். இழிதல் அப்படின்னாக்க கீழே இறங்குறது. நமக்கு இழிதல் இழிவு அப்படின்னாக்க மட்டமான விஷயம் அப்படின்னு தெரியும். இழி செயல், இழிந்த செயல் அப்படின்னா ரொம்ப மோசமான செயல் அப்படின்லாம் தெரியும் பொதுவாக. அதாவது தன்மையில் ரொம்ப கீழே இருக்கிறது இழிவு அப்படிங்கிறது. ஆனால் இழிதல் அப்படின்னாக்க மேலேந்து கீழே இறங்குறதுக்கும் இழிதல் அப்படிம்பா. இப்போ உதாரணமாக கங்கை ஆகாசத்துலேருந்து பூமிக்கு இறங்குறது, அப்போ வானிலிருந்து இழிகின்ற கங்கை அப்படின்னு பேர். அதே மாதிரி சம்பந்தர் முத்துச்சிவிகையில் இருக்கார், ஒரு ஊருக்கு போனது அந்த சிவிகையிலேருந்து கீழே இறங்குறார், அப்போ சிவிகை நின்று இழிந்தார் அப்படின்பா. அப்படி இறங்குறது, அதனால் இழிதெல்லாம் கீழே இறங்குறது பாயறது. அது காவிரிங்கிற நதி இல்லையா, அது மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றது. அதான் சொல்கிறார் வளம் பொழிந்து இழி காவிரி அப்படிங்கிறார். மலையிலேருந்து கல்லையும் வளங்களையும் எடுத்துட்டு சமவெளிக்கு இறங்கி வர்றது அந்த காவிரி, கடலை நோக்கி பாய்கிறது. அதான் அந்த இழிதல்ங்கிறது இழி காவிரி, அது வினைத்தொகை. நமக்கு இந்த முன்னாடி ஒரு தடவை வினைத்தொகையை பற்றி பேசியிருக்கோம். அது மாதிரி வினைத்தொகை இது இழி காவிரி. அதில் வெர்பு இழிதல் அப்படிங்கிற வெர்போட ரூட் மட்டும் இருக்குது. இழி இழி காவிரினா அப்படி இறங்குகின்ற காவிரி, பாய்கின்ற காவிரி. சந்தம்ங்கிறது அதாவது இந்த தான தானன தான தானன தான தானன தானனா அப்படிங்கிறது, எல்லையில் புகழ் எம்பிரான் என்று தம்பிரான் என்பன் மாமணி, கல்லை உந்தி வளம் பொழிந்திழி காவிரி அதன் வாய்க்கரை. இந்த காவிரி அதனில் வந்து கொஞ்சம் சந்த கொஞ்சம் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா பாடுறப்போ வர்றது. நல்லவர் தொழு தேத்தும் சீர்கரை யூரில் பாண்டி கொடுமுடி, வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. பெரும்பாலும் இந்த சந்தம்ங்கிறது எல்லா அடியிலையும் அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலும் இருக்கும். அது இசையோட பாடுறப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாடுவேன். இப்போ உதாரணமாக பார்க்குறது முதல் பாட்டில் வந்து இன்னும் எளிமையாக வருமா பார்க்குறேன். மற்றும் பற்றன கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழு தேத்தும் சீர்கர யூரில் பாண்டி கொடும்முடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதாவது இல்லையா, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இப்போ அந்த சந்தம் புரியுறதா? அதான் அந்த சந்தத்தோட, ஆனால் இசையோட பாடுறப்ப அந்த சந்தம் சமயத்தில் நமக்கு காதில் தெரியாது. அது சந்தங்கிற தாளத்தோட வர்றப்ப பாடுறப்ப தெரியும். நம்ம வேற சம்பந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தர் தான் தலைவர். அவர் பண்ண இதெல்லாம் அவரோட பாடல்களில் சந்தத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் அருணகிரிநாதரை பின்னாடி சம்பந்தரை சொல்லுவார், சம்பந்தன் மாதிரி நான் சந்தத்தோடு பாடணும் அப்படிம்பார். நம்ம மற்ற பதிவுகளையும் பார்ப்போம் அந்த மாதிரி சந்தங்களை. இப்போ பொன்னார் மினியனும் அதே மாதிரி தான் இல்லையா, தானா தானதனா தன தானன தானதனான்னு வரும். பொன்னார் மினியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே,
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் எண்ணப்பதிகம்.

திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

Thank you.

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்று திருவகவலில் 215வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். மனிதர்களாகிய நமக்கு நன்மையை தருபவர், நமக்கு உதவி செய்கின்றவர், நம்மை படைத்தவர், நம்மை காப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பது நமக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவனை கண்ணால காண முடியவில்லை. அதுதான் இருக்கிறார் என்பது நன்றாகத்தான் தெரிகிறது. இருக்கிறான் என்பது ஓரளவு நமக்கு அனுமானத்தாலே புரிகிறது. அப்படி இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்றால், எங்கும் நிறைந்து இருக்கிறான் என்பது நம்முடைய அருளாளர்கள் வார்த்தை. சூரியன் எப்படி இருக்கிறான்? எங்கும் நிறைந்துதான். சூரியன் எங்கே தெரிகிறானா? கோயம்புத்தூர் போனாலும் சூரியன் தெரிகிறான், மெட்ராஸ் போனாலும் சூரியன் தெரிகிறான். இப்படி கடவுள் எங்கும் நிறைந்து இருக்கின்றார். அப்படி எங்கும் நிறைந்து இருப்பதுதான் கடவுள் என்று. ஒரே இடத்துல இருந்தா கடவுள் அல்ல. அடுத்தடுத்து போக முடியாம நம்மால இருக்கிற இடத்தை விட்டுட்டு போறதுன்னு சாமானியம் இல்லை. அங்க போனா இங்க இருக்க மாட்டோம், போக முடியாமையும் இருக்கிறது. இப்ப ரஷ்யாவுக்கு போலாம்னு நினைக்கிறான், முடியுதா? கடவுள் அப்படி இல்லை, எங்கும் இருக்கிறான். அவன் எங்கும் போக வேண்டியதில்லை, வரவும் வேண்டியது. அதான் போக்கும் வரவும் உணர்வுகளா. அதனால பரிபூரணம் என்று சொல்வது, பார்க்கும் நட எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்பது தாய்மானவர் பாடல். அதனாலே ஒளிவர நிறைந்த உருவ போற்றுகிறார். ஒளிவரன்னா ஒரு இடத்துல இல்லை என்று சொல்லாதபடி எல்லா இடத்துலயும் இருக்கிறார். கடவுள் இங்க இருக்கிறாரா? இருக்கிறாரா? அங்கன இருக்காரா? இருக்கிறார் அங்கன இருக்காரா? இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் கடவுள். இலக்கணம் சூரியன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பது போல ஆன்மாவினுடைய உயிரினுடைய பவர் உடல் முழுவதும் இருப்பது போல, பிண்டம் முழுவதும் உயிரினுடைய கருது இல்லை. இப்ப மீட்டர் போட்டிய வீட்டுல வச்சு கரண்டை அதுல வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டோம்னா அதுல இருந்து காத்தாடிக்கும் போகுது, டிவிக்கும் போகுது, மிக்சிக்கு போகுது, கரண்டருக்கு போகுது, ரேடியோவுக்கு போகுது, புது எல்லா இடங்களிலும் அது வியாபித்திருக்குது. அது போல இப்போ உடலிலே உயிர் இருக்கிறது என்றால் அது எல்லா இடங்களிலும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அதனுடைய வியாபகத்தன்மை, அதனுடைய பவர் இருக்கிறது. அது போல கடவுள் இல்லாத இடம் இல்லாதபடி எங்கும் நிறைந்து இருக்கிறார். ஒளிவர நிறைந்த யோகமே, ஒளிவர நிறைந்த உருவ கும்பர்கரசே, ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றை என்றனுக்கு வம்பனப்பழுத்து குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே என்பதும் பிடித்த முத்து. அதனாலே ஒளிவர நிறைந்த உருவ போற்றி. ஆனா எல்லா இடங்களில் இருக்கிறான், ஆனா ஒருத்தன் தான் எல்லா இடங்களில் இருக்கிறான். அது ஒரு நயம், அது ஒரு ஆச்சரியம் அல்லவா? ஒருவனே எல்லா இடங்களிலும் இருக்கிறான். மனம் ஒன்றுதான், அது மலர் முழுவதும் நிறைந்திருப்பது போல். மனம் ஒன்றுதான், மனம் ஒன்று தானே சொல்லுவாது. இந்த ரெண்டு மூணு வகையா மனம் இருக்குதா? ஒரு பூல இல்ல, ஒரே வகை மனம் தான். அந்த மனம் மலர் முழுவதும் நிறைந்து இருப்பது போல உலகம் முழுவதும் கடவுள் நிறைந்து. ஒளிவர நிறைந்த உருவ போற்றி, செடுமலர் சிவபுரத்து அரசியை போற்றி. சிவபுரம் என்கின்ற திருப்பதி, அது நம்ம கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிவபுரம் இருக்குது. இது பூலோகத்துல இருக்கிற சிவபுரம், அதுக்கு மேல கைலாயத்துக்கு சிவபுரம் போயிரு. மகா கைலாசமாயிய சிவலோகம், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள்ள ஒரு அல்லவா, அப்படிப்பட்ட சிவபுரம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது வந்து சாமானியம் இல்ல அந்த இடத்துக்கு போறது. அது நல்ல தவம் உடையவர்கள், பரமஞானிகள் செல்லுவார்கள். திருவாசகம் கேட்டவர்களுக்கு எல்லாம் சிவபுரத்துல இடம் உண்டு. திருவாசகம் கேட்டவர்களுக்கு சிவபுரத்து, சிவபுரம்னு பல இடங்கள்ல ஒரு திருவாசகத்துல. அதனால எதை பற்றி கேட்டு கொண்டிருக்கிறோமோ அதை பற்றி நினைவு இருக்கும். நினைவின் படிக்கினி முன்னின்று காப்பதே நின்னருட்பாரம் என்றும் என்றார் போல, அப்படி நினைத்ததை முடித்து வைப்பது அவனுடைய அருள். ஆகையினாலே அப்படிப்பட்ட செழுமையான மலர்கள் நிறைந்த சிவபுரத்துக்கு அரசனாக இருப்பவன், செடுமலர் சிவபுரத்து அரசியை போற்றி. கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி என்றால் செங்கழு நீர் என்று ஒரு வகையான புப்பம். அந்த புப்பத்தை நாளாகிய மாலையை அணிந்திருப்பவர், அது ஒரு வகை புஷ்பம். செங்கழு நீர் புஷ்பம் திருத்தணியில இருக்குதுங்கிறாங்க, இன்னும் பல இடங்களில் இருக்கும். கழுநீர் மாலை கடவுள் போற்றி, துழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. துழுவார் என்றால் கையால் துழுதல், துழுவது கையினாலே, கையால் குப்பி தொழில், கையினாலே

இறப்பருவாளில் எச்சம் பிரமேய பிறப்பில் விருமான பின்றாடையின மரப்பிலார் கண்டீர் மையல் தீருவாரு. அப்படி எடுத்துக்காட்டு சொல்லணும். இது யாரு சொல்றா? திருஞான சம்பந்தம். மையல்னா மயக்கம். மயக்கம்னா பொய்யை மெய்யாக எண்ணிக்கொண்டு வாழ்கின்ற மயக்கம். வாழ்வு வந்து விட்டால் மயக்கம் வந்துடும். வாழ்வு செல்வம் பண்றம் பதவி பணம் முதலான செல்வங்கள் அதிகமா வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும்னா மயக்கத்தை கொடுக்கும். மயக்கத்தை கொடுக்கும்னா மெய்ப்பொருளை அறிய விடாமல், கடவுளை அறிய விடாமல், கடவுள் மீது பக்தி பண்ண விடாமல் இதுலயே மயங்கி கிடக்கிறது. இதுலயே மயங்கி இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கயிறுமாந்து கண்மூடித்தனமா தெரியும். புற்புதவனாம அற்ப நிலையாத பொய்க்கூலி போலாகும் மனையாடும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி செடியாத பெருவாழ்வு நிற்பது ஒரு கோடி கற்பமனமாய நெட்டையுடன் வாழும் அடியேன் யான் என்றார் போல இந்த வாழ்வை பெரிதாகவே எண்ணி அதுல வந்து மகிழ்ந்து போய் கடவுள் பக்தி பண்ணாமல் மயங்கி கிடக்கிறது. அப்படிப்பட்ட மயக்கங்கள் தொழுபவர்களுக்கு இல்லாமல் செய்வோம். வாழ்வினாலே செருக்கு கொள்ள கூடாது, மயங்க கூடாது. வறுமையினாலே சிறுமை அடையக்கூடாது. வறுமை இருந்தாலும் வெளியில காட்டிக்காம மதிப்பு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். சித்தியார்ல வாழ்வேனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பினார். ரெண்டுலயும் சிரமம் தான். மையல விடுறதும் சிரமம், சிறுமைய வறுமையில தப்புறதும் சிரமம் தான். அதனாலே அப்படி தொழுபாவர்கள் கையினாலே கும்பிடுபவர்களுடைய மயக்கத்தை நீக்குவோன், அவருடைய மயக்கத்தை நீக்குவோன் அதை துணிப்பாய் போற்றினார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் ஆயர். பிழைப்பு வாய்ப்பு அது எப்படின்னு கேட்டா பிழைப்பு என்பது குற்றம், வாய்ப்பு என்பது சுத்தம். அது வந்து பிழைப்போ என்பது தவறு செய்தல், அதர்மத்தை செய்தல். வாய்ப்பு என்பது தர்மத்தை செய்தல். அது வந்து பாப புண்ணியம் என்று சொல்லலாம். அதனால பிழைப்பு வாய்ப்பு எது நல்லது எது கெடுதல் என்பது தெரியாமல், எது பாவம் எது புண்ணியம் என்று தெரியாமல், எது குற்றம் எது குற்றம் இல்லாதது என்பது தெரியாமல் இருக்கின்ற நாய் போன்றவன்னார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான ஆயர். உயர்ந்தது தாழ்ந்தது நன்மை எது தீமை எது எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாதவனாயிருக்கின்ற நாய் போன்றவனார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயர். அப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நான் தேவரினுடைய திருவருளினாலே இப்படி சொற்கள் மூலமாக குழைத்தல், குழைத்தல் என்றால் பல பொருளை போட்டு ஒன்றாக குழைக்கிறது. நல்ல குழைய பிசைன்னு சொல்லுவாங்கல்லவா, சொல்றது உண்டு இல்ல? நல்ல குழைய சோறு, சோறு குழைந்து போய்விட்டது. சொல்றது சொல்லுங்க, சோறு குழைந்து போய்விட்டது என்று சொல்றோம் அல்லதா? அவ்வளவு ஒன்றாக ஆகுது. அது மாதிரி பல வகையான சொற்கள் மூலமாக பொருள் மூலமாக இப்படி ஆக்கிய மாலை. நல்ல சொற்கள் மூலமாக, நல்ல பொருள் மூலமாக, சொல்லும் பொருளுமாக இரண்டையும் போட்டு பிசைந்து, அது குழைத்தல்னா பிசைந்து ஒன்ற ஆக்கிய கட்டிய மாலை. குழைத்த சொன்மாலை. இந்த பாட்டுக்கு சொன்மாலைன்னு, சொன்மாலை என்று சொன்னால் சொல்லினால துடுக்கப்பட்ட மாலைகள். மெய்தானரும் துன் விளையாடுகள் சொல்லால துடுக்கப்பட்ட மாலை. வரிசை அவருது அல்லவா? சொல்லால துடுக்கப்பட்ட மாலை. மாலைன்னா பூ வரிசையா இருக்கும் இல்ல, இந்த மாலை வரும் பூ இப்படி இப்படி தொடர்ச்சியா பூ இடைவிடாமல் துண்ணிய பனை மலர். அதனால இப்படிப்பட்ட மாலைக்கு பாவினாலே செய்யப்பட்ட மாலை. பாவினாலே செய்யப்பட்ட பாவம்னா பாட்டு, பாட்டினாலே செய்யப்பட்ட மாலை. இதுக்கு பாமாலைன்னு, இந்த மாலைக்கு பாமாலைன்னு, இதுக்கு பூமாலைன்னு, அதுக்கு பூமாலைன்னு, இந்த பாடலுக்கு பாமாலைன்னு. பாமாலையை விட பூமாலையை விட பாமாலை சிறந்தது. பாமாலையை விட பூமாலை சிறந்தது. பாமாலைக்கு சொன்மாலை என்றும் பெயர். சொன்மாலை என்று

0: இத்தனை ஒளிகளுக்கும் மேலான ஒளியாக இருப்பவன் இத்தனை ஒளிகளுக்கும் ஒளி தருவன். அங்கதான் ஜாஸ்தி என்ன சூரியனுக்கு ஜாஸ்தி அவன் தான் ஏற்ற சூரியனுக்கு ஜாஸ்தி ஏற்றி எரிய வைக்கிறது சிவன் அது என்னை சுடருக்கெல்லாம் சுடருக்கெல்லாம் சுடர்னா சூரியன் சந்திரன் அக்கினி முச்சுடன் சொல்றோம் சூரியன் சந்திரன் அக்னி முச்சுடன் சுடருக்கெல்லாமே சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் உத்தர ஓசனம் கேட்கிறேன் சூரியன்ல இருக்கிற ஒளி சிவனுடையது சந்திரன் இருக்கிற ஒளி சிவனுடையது நட்சத்திரத்துல இருக்கிற ஒளி சிவனுடையது அக்னியில இருக்கிற ஒளி சிவனுடையது எல்லா ஒளியும் அவனுடையது எல்லா ஒளியும் எல்லா ஒளிக்குள்ளையும் அது ஒளிஞ்சு விடுவார் அதே இந்த திருவண்ட பகுதியில அருக்கனில் சோதி அமைப்பு ஒன்று உயர்ந்தோனே வணக்கம் போற்றி போற்றி புயங்க பெருமான் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் புயங்க பெருமான் புயங்க பெருமான் என்றால் புயங்கம் என்றால் பாம்பை ஆவரணமாக அறிந்தவர் பாம்பை ஆவரணமாக அறிந்தவர் புயங்க புசநாயனமகா என்று அஸ்தோத்திரத்தில் ஒரு புயங்க புசநாயனமகா என்று ஒரு புயங்கம் என்றால் பாம்பு சர்ப்பத்தை ஆவரணமாக அணிந்தவர் போற்றி போற்றி புயங்க பெருமா போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி வணக்கம் வணக்கம் புராண காரண புராண காரண என்பது பழையோனாகியும் எல்லாவற்றிற்கும் காரணனாகவும் இருப்போம் எல்லாவற்றிற்கும் காரணனாக இருப்போம் தனக்கு காரணம் இல்லாமல் எல்லாருக்கும் காரணனாக இருப்போம் தனக்கு காரணம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்போம் அது ஆரணன் தனது மைந்தற்கு ஆரணன் தனது மைந்தற்கு ஆரணன்னா பரமா அவனுடைய மைந்தற்கு ஆரணன் தனது மைந்தற்கு கடகாதி முனிவர்களுக்கு அரும்பரல் ஞானபோதம் ஊரிரை காட்டு முன்வர் உலகளா உருப்பாடும் ஈடுடல் முயங்காகும் இந்திய இருந்த யாருக்கும் காரணம் சிவனே என்று கலரவு வந்த பார்த்தோம் என்பது கந்தபுராணம் அதனால சிவபெருமானுக்கு காரணம் என்பது ஒரு சிறப்பு பெயர் அதே சித்தியாரோட ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவ உண்டு காரணம் அருளானாலே கழிப்பவர் இல்லையாகும் சித்தியார் காரணம்னா சிவபெருமான் தான் அதனால ஆரணம்னா சிவபெருமான் தான் பூரணன்னாலும் சிவபெருமான் தான் நாரணன்னாலும் சிவபெருமான் தான் அதனால போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி கையால போற்றி என்பது காக்க காக்க என்பது கூட அதுக்கு பொருள் போற்றி போற்றி என்பது வணக்கம் வணக்கம் ஜய ஜய வெற்றி வெற்றி ஜய ஜய என்றால் வெற்றி வெற்றி போற்றி கையால எல்லாமே அவனுக்கு தான் வெற்றி மற்றவர்களுக்கு எல்லாம் தோல்வி அவனுக்கு வெற்றி அவன் எடுக்கிறது ஒன்று கூட தோல்வியே கிடையாது சிவன் எடுக்கிற வழக்குல எங்கேயாவது தோத்துருக்கான கேள்விப்பட்டுருக்கேன் சுந்தரத்தை போனான் ஜெயிச்சுக்கிட்டா அமனி விநாயகத்தாரு போனான் ஜெயிச்சுக்கிட்டா திருநெல்வேலி போனா ஜெயிச்சுக்கிட்டா வழக்கு போட்டு போட்டு போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கானே தவிர ஒண்ணுல கூட தோல்வியே கிடையாது ஜய ஜய போற்றி போற்றி ஜய ஜய போற்றி என்று இந்த போற்றி திருவருவனை நிறைவு செய்கின்றார் மாணிக்க வாசகர்
1: அதனாலே இப்படி போற்றி திருவருள் 225 வரி எல்லாம் சொல்லிட்டார் உலகத்தில இருந்து உயிரில இருந்து உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து நன்மையிலிருந்து கடவுள் அருள் இருந்து பத்தியிலிருந்து மற்ற சமயங்களுடைய தன்மையிலிருந்து சைவ சமய தன்மையிலிருந்து வைராக்கிய பத்தி எப்படி என்பதையும் அவருடைய அருளையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய பெருமையும் அவருடைய சிறப்பையும் அவருடைய புகழையும் குத்தி வச்சிருக்கிறார் 225 வரி அதனாலே இப்படிப்பட்ட போற்றி திருவகவல் நமக்கு மாணிக்க வாசகர் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு ஃப்ரீயா நிறைவு பெற்றது
0: உலகம் எல்லாம் நம பார்வதி
2: ஓம் நம சிவாய You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் ஒளி

உண்டு இல்லை உண்டு இல்லை எனும் உலகத்து இயல்பு இது, பண்டில்லை எனும் பரங்கதி உண்டுகொள், கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரில் விண்டில்லை உள்ளே விளக்கொழியாமே சுடருற ஓங்கிய உள்ளொழியாங் படருறு காட் பகல

தன் அழிபவள சம்பொல் அறிப்பிரானூ கழிபவளத்தினை காரிருள் நீக்கி ஒளிபவள தன்னோடு ஈச

சுவாமி 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், அஞ்செழுத்தாமே 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும்.

ஆயுரு மந்திரம் ஆறு அழிகிறார் சேயுரு கண்ணி சிறு எழுத்து அஜ்ஜையு வாயுரு ஓதி வடுத்தரும் ஆமே செல்லவு.

என்று வஞ்சி தவழும் படவரை மீதுரே அஞ்சில் இறைவன் அருள் பெறலாமே பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது இராவாற்றம் செய்வார்கள் ஏழை மனிதர் பராமுற்றும் கீழோடு பல்வகையாலும் அராமுற்று சூண்ட அழலிடம் தானே சுக்கும் பண்டாற்றணும்.

மாயை சிவன் முதலாக சிறந்து நிரோதம் பவமது அகன்று பரசிவன் நாமே ஓதிய நம் மரம் எல்லாம்

சூரியம் தமது அகம் ஆகவே நமாதி சமாதி சிவமாதல் என்னவே அருள் தரும் மாயமும் அத்தரும் தம்மில் ஒருவனை ஈன்றவர் உள்ளுறும் மாயை திருமலம் நீக்கு சிவாய நம ஓது சிவாய நம என்றோதும் அறிவினை தீர்ப்பதும் அவ்வெடுத்தாமே சிவ சிவ என்றே தெளிகிடரு ஊமர் சிவ சிவ வாயு தேர்ந்துள்ளடங்க சிவ சிவாய தெளிவின் உள்ளார்கள் சிவ

பவம் அது தீரும் பரிசும் அது அற்றால் அவமதி தீரும் அரும்பிறப்பு அன்றோ அதிசூக்கும பஞ்சாட்சரம்

சிவ சிவ என்றென்று சிந்தையவாயங்கட நிற்க ஆனந்த மாமே. செஞ்சுடர் மண்டலத்தோடு சென்ற புறம் அஞ்சனவும் முறை ஏறி வழி கொண்டு அஞ்சும் அவன் சொன்ன காலத்து இறைவனை நெஞ்சனு நீங்கா நிலை பெறலாகவே அங்கமும் ஆக வேதமது ஓதிரும் எங்கள் விரான் எழுத்து ஒன்றில் இருப்பது சங்கை கட்டு அவ்வெழுத்து ஒன்றையும் தரித்தால் அங்கர சேர்ந்த அருங்கலமாமே. படுத்தன ஐந்தும் பழமறையுள்ளே விடித்தங்கு உறங்கும் வினையறிவார் இல்லை எழுத்தறிவோம் என்று உரைப்பார்கள் ஏ

ஞானம் கடந்து நடஞ்செயும் நம்பிக்கு அங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கு ஆனதே ஆனந்தம் ஆடரங்கு ஆனந்தம் பாடல்.

அழிக்கு ஒளியா பரமாம் உலகாம் பரமும் அழியார் சிவகாமியாவும் சமய கழியார் வரம் கருத்துரை அந்த தெளிவாம் சிவானந்தின் சித்தியே. ஆனனடம் ஐந்து அகல சகலத்தர் ஆனனடமாடி ஐங்கருவத்தாக ஆன தொழில் அருளால் ஐந்தொழில் செய்தே தேன்மொழிவாக திருநடமாடுவேன் உதாண்ட வேதாண்ட.

கொண்டாடினான். ஞானானந்த கூத்தே பூதங்கள் ஐந்தாகி பொறுவில் புலனெங்கில் வேதங்கள் ஐந்தின் மிகும் அகமந்தனில் ஓதுங்கலை காலம் ஊழியுடன் அண்ட போதங்களை

தபகரு சத்தரு சமயம் சராசரு யாவையும் மாடிடும் எம் இரையாடவே சுந்தர கூத்து அண்டங்கள் ஏழிருக்கு அப்புறத்தப்பால் உண்டென்ற சக்தி சதாசிவத்து உச்சிவேல் கண்டங்கரியன் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமையாள் காண கூத்துகந்தானே கொடிகட்டி வாண்டர கோடு சங்காரம்

பரமாண்டத்து உடே பர சத்தியவாதம் பரமாண்டத்து உடே படரொளி ஈசன் பரமாண்டத்து உடே படதருநாதம் பரமாண்டத்து உடே பரம் நடமாடுமே அங்குதம் என்னை அழுமார்க்கம் போதத்தில் தங்கிய தொந்து எனும் தாள ஒத்தினில் தங்கிய தொந்து எனும் தாள ஒத்தினில் சங்கரன் மூலன் அடிக்குள் தரித்தாடல் பொங்கிய காலம் புகும்போகல் இல்லையே ஆனந்தியாடி பின் நவக்கூத்தாடி காரந்தியாடி கருத்தில் தருத்தாடி மூலச்சுனையுள்ளாடி முடிவில்லா ஞானத்துள்ளாடி முடித்தான் எங்கள் நாதனே சக்திகள் ஐந்தும் சிவபேதம் தானெங்கும் முத்திகள் எட்டும் முதலாம் பதம் எட்டும் சித்திகள் எட்டு சிவபதம் தானெட்டும் சுத்திகள் எட்டும் தீசன் தொல்நடமாடுமே மேகங்கள் எழும் விரிகடல் நீ தீவே எழும் தேகங்கள் சூழும் சிவம்பார் கரன் எழும் தாகங்கள் எழும் சாந்திகள் எழும் ஆகின்ற நந்தி அடிக்கீழ் அடங்குமே பொற்கொதிக்குள் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு உச்சியில் அற்புதமானோர் அஞ்சு முகத்தில் முகத்திலும் ஒப்பிலையே பேரின்பத்து உபாய பயத்துள் தற்பர நின்று தனி நடம் செய்யுமே அடியார் அரணடி ஆனந்தம் கண்டோர் அடியார் ஆனவர் அத்தருள் உற்றோர் அடியார் பவரே அடியார் ஆமால் அடியார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து

படிந்திருந்தானே உம்பரில் கூத்தனே உத்தம கூத்தனே செம்பொன் மன்றினுள் சேவக கூத்தனே சம்பந்த கூத்தனே தற்பர கூத்தனை இன்புற நாடி என் அன்பில் வைத்தேனே மாணிக்க கூத்தனே வண்டில்லை கூத்தனே பூநுற்றமன்றுள் புரிதடை கூத்தனே சேனுற்ற

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத் தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என் தாயொடு என் அப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. எல்லாருக்கும் நமஸ்காரம். சுதந்திரத்திலிருந்து சத்சங்கம் நடத்தலாம் அப்படிங்கிற சங்கல்பம் வந்த பொழுது நித்தியமே கேட்கும்படியாக, நித்தியமே ஒரு தொடர்பை உண்டு பண்ணி கொள்வதற்காக, இறையோடு கலந்திருக்க திருமந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்கின்ற சங்கல்பம் தோன்றியது. சைவ திருமுறைகள் 12, அதில் 10வது திருமுறையாக வருவது திருமந்திரம். இருக்கிறதுலேயே தமிழிலேயே ரகசியமான கிரந்தம் அப்படின்னு சொன்னா அது திருமந்திரம் தான். கைலையில் வாழ்ந்த ஒரு சிவயோகி சித்தர், இங்கே இறந்த ஒரு ஆட்டிடையன் மூலன் அப்படிங்கிறவனுடைய உடலிலே புகுந்து 3000 வருடம் வாழ்ந்து வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 திருமந்திரங்களை நமக்கு தந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது செவி வழி செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தினமுமே ஒரு திருமந்திரமாக பார்க்கலாம் அப்படின்னு எண்ணம், அவனருளாலே அவன்தாள் வழங்கி என்று மணிவாசகர் சொல்லுவது போல அவர் எப்படி அனுகிரகம் செய்திருக்கிறாரோ அதற்கேற்றாற்போல் பார்த்து கொண்டே செல்லலாம். திருத்தொண்டர் புராணத்திலே தெய்வச்சேக்கிழார் கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருதும் மூலன் என்று சொல்வதிலிருந்து இவர் காவிரி கரையோரமாக வாழ்ந்த ஒருவர் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தென்னாடுடைய சித்தர்களுள் இவர் ஒரு சித்தர், 15 சித்தர்களில் முக்கியமான சித்தர் திருமூலர் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். அவரே தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுது, இருந்தேன் காயத்தில் எண்ணிலி கோடி, இருந்தேன் இராப்புகள் அற்ற இடத்தே என்று சொல்லப்போகிறார். அப்போ நதத்திர சூரியோபாதி என்று நம்முடைய உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு ஏற்ப, ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திருப்போம் வா அருணாச்சலா என்று பகவான் ஸ்ரீ ரமணர் சொல்லுவதற்கு ஏற்ப, காலதேச வர்த்தமானங்களை கடந்தவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இப்படி தான் யார் என்று ஒரு ஐடென்டிட்டி இல்லாதவர், தான் இந்த தேசத்தை சேர்ந்தவர் அல்லது தான் இந்த காலத்தை சேர்ந்தவர், இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றா 8வது நூற்றாண்டாக இருக்கலாம், ஏன்னா சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய சைவ அருளாளர்கள் அந்த வார்த்தையை கையாளவில்லை, 8வது நூற்றாண்டிற்கு மேல்தான் இந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறவா எழுதின்னு இருக்கா. காலமே இல்லை என்று அறுதியிட்டு அவர் சொன்ன பிற்பாடு அவருக்கு காலத்தை புகுத்துவது பிழை. எப்படி அவருக்கு காலமே இல்லையோ, அவர் தந்தளித்த திருமந்திரத்திற்கும் காலமே கிடையாது, அதில் இருக்கக்கூடிய ஞானத்திற்கு அளவே கிடையாது, அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் ஆழமானவை, எவ்வளவு தூரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ, நம் அறிவுக்கு எட்டிய வரையில் சொல்லக்கூடிய வரையில் சொல்லிக்கொண்டே போகலாம் என்பதாக சங்கல்பம். திருமந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவரே ஒரு இடத்தில் சொல்கிறார், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் 1ஆமே என்று அவரே சொல்கிறார். இது பின்னாடி சேர்க்கப்பட்ட பாடல் என்றும் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு பாடலாக பார்த்து கொண்டே போகும்பொழுது, அந்த பாடலை பற்றி விரிவாக பேசிக்கொண்டே போகும்பொழுது, மேற்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நிறைய அரிய கருத்துகளையும் நமக்கு திருமூலரே தெரிவிப்பார் என்று திருமூலரினுடைய பாதார விந்தங்களிலே நமஸ்காரம் செய்து இந்த திருமந்திர உரையை ஆரம்பிக்கிறோம். முதலில் விநாயகர் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை, 4 கரங்கள், ஒரு துதிக்கை 5 கரங்கள், பஞ்சகிருத்தியங்களுக்காக ஏற்பட்டவை இந்த ஐந்து கரங்கள் என்று தெரிந்து கொள்ளுகிறோம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். அனுகிரகம் மட்டும் பிள்ளையார்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, சுதிக்கையால நேர தூக்கி மேல கொண்டு போயிடுவார். ஔவையார் கதையில பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அனுகிரகத்திற்காக ஏற்பட்ட துதிக்கை, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரோதானத்திற்கு உண்டாகிய விஷயங்கள் எல்லாமே ஐந்து கரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. கரம் என்பது ஒரு வேலையை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டது என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். கைகள் என்றால் அது ஆக்ஷனுக்காக உண்டாக்கப்பட்டவைதான் கைகள். ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் முதலிலே நமக்கு தானாகவே அன்கான்சியஸா நம்ம எதை மூவ் பண்ணுவோம்னா கையை தான் மூவ் பண்ணுவோம். அப்போ ஒரு செயலை செய்வதற்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது கையாக இருக்கிறது. அவருடைய அனுகிரகத்தை வேண்டுவதற்காக இவர் அவருடைய கையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை பஞ்சமம் காரிய சித்தி என்று ஒரு சொலவடை உண்டு சமஸ்கிருதத்திலே. அப்போ காரிய சித்தியை உண்டாக்குவதற்கு விநாயக பெருமானை வழிபட்டு, பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு ஆரம்பிக்கிறார். இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை, சந்திரனை போல், நல்ல பிறை சந்திரனை போல், இந்தின் இளம்பிரை மூன்றாம் பிறை சந்திரனை போல் இருக்கக்கூடிய கொம்பு எயிற்றனை. எதுக்குன்னா விநாயகரினுடைய பர்பஸே என்ன அப்படின்னா, அப்டக்கிள்ஸை ரிமூவ் பண்றவர், விக்னங்களை அழிப்பவர், விக்னஹர்த்தா அப்படின்னு பெயர். ஹர்த்தா கர்த்தா இல்ல, விக்னஹர்த்தா. அப்போ விக்னங்களை அழிப்பதற்கு அவர் பயன்படுத்தக்கூடியது அந்த கொம்பைத்தான். ஒரு அப்டக்கிள் ஏற்படுறது, பெரிய வியாச பாரதம் எழுதணும், வியாசர் வந்து விநாயகரை வழிபட்டு விநாயகர் நானே எழுதி தரேன்னு சொல்ல, எல்லாம் எவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுத உட்காண்டாச்சு, பேனா எடுத்துக்க வேண்டாமோ, நம்ம முக்கியமான விஷயம் வரும்போதுதான் ஒரு விஷயத்த மறந்துடுவோம். நம்மளே அதை டெய்லி அன்றாட வாழ்க்கையிலேயே பாக்குறோம். பேனா இல்ல, எழுதுறதுக்கு எழுத்தாணி இல்லைன்னா தன்னுடைய கொம்பையே ஒடித்து அங்க ஒரு விக்னம் வரக்கூடாது, நானே விக்னேஸ்வரன், எப்படி எனக்கு விக்னம் ஏற்படலாம் அப்படிங்கிறதாக தன் கொம்பை ஒடித்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த கொம்பை ஒடித்தல் என்பது விக்னங்களை அழிப்பது. ஒற்றை கொம்போடு இருப்பதால் நம் விக்னங்கள் அழிந்து விட்டன என்று பொருள். இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. இங்கே எல்லா இடத்துலையுமே நந்தி நந்தி நந்திங்கிறத பார்க்கலாம். தன்னையும் நந்தி என்று சொல்லிக் கொள்வார், சிவபெருமானையும் நந்தி என்று சொல்லிக் கொள்வார், பரம்பொருளை நந்தி என்று சொல்லுகிறார் என்பதுதான் கருத்து. சிவோகம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஏற்றார் போல் நந்தி அப்படிங்கிறத இவர் பொதுவாக எல்லா இடத்திலையும் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனேன். புத்தியில் வைத்து அவரை புத்தியிலே தியானம் செய்து அந்த ஒற்றை கொம்புள்ள பிள்ளையாரை ஐந்து கரங்கள் கொண்ட ஒற்றை கர ஒற்றை தந்தத்தோடு இருக்கக்கூடிய ஐந்து கரங்கள் கொண்ட விநாயகரை, அந்த நந்தி மகனை தன்னுடைய புத்தியிலே தியானம் செய்து எந்த விதமான விக்னங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வணங்கி வழிபட்டு இந்த திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறார் விநாயகர். காப்புக்கு அப்புறம் இறை வணக்கம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் ஒன்றினுள் நான்குணர்ந்தான், ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஒன்றிலிருந்து எட்டு வரையாக சொல்கிறார் இந்த சிறப்பு பாயிரம் இறை வணக்கம். இது தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே வருவோம். தினம் ஒரு திருமந்திரம். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நமஃ சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தென்கரை பூவனூர் என்று போற்றப் பெறும் திருப்பூவனூர் சென்று வணங்கிய திருஞான சம்பந்தப் பெருமான், சிவனடியார்கள் பலர் ஏத்தொலி எடுப்ப மிக பழம்பதியாகிய திரு ஆவூர் பசுபதீச்சரம் சென்று சேர்ந்தனர். எண் திசையாரும் வணங்கி ஏத்தும் எம் பெருமானை எழில்கொள் ஆவூர் பசுபதி இச்சரத்து ஆதியைத் தொழுது புண்ணியரு பூதியரு பூதநாதர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். திருநாவுக்கரசர் திரு அங்கமாலையில் வாயே வாழ்த்துகண்டாய் என்றும், நாக்கைக் கொண்டு அரண் நாமம் நவில்கிறார் என்றும், புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினால் தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே என்றும் போற்றிப் பரவிய பாடல் வரிகள் நெஞ்சில் நிறைந்திருப்பது போன்றே காளிப்பிள்ளையாரும் பாடுனாவே என்று அருளிய திறம் நினைந்து நினைந்து போற்ற வேண்டிய ஒன்றாம். பண்ணியல் பாடல் அராத பசுபதீச்சரம் பாடுனாவே, பத்திமைப்பாடல் அராத பசுபதீச்சரம் பாடுனாவே, பாவியல் பாடல் அராத பசுபதீச்சரம் பாடுனாவே என வரும் தொடர்களில் பண்ணியல் பாடல், பத்திமைப்பாடல், பாவியல் பாடல் என வரும் பொருள் பொதிந்த தொடர்கள் பாடல்களின் மேன்மையை விளக்குவனவாம். உயரு ஞானத்தர் வானோர் குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்பவராக பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரப் பெருமான் உள்ளார். பாடுதல் வாய்த்தொண்டு, ஆடுதல் மெய்த்தொண்டு, கூடுதல் சிந்தைத்தொண்டு, இம்மூன்றையும் இசை பாடி ஆடி கூடும் அவர் என்ற தொடரால் கவுனியர் பெருமான் குறிப்பிடுகிறார். உயர்வான் அடைவர் என்பது பதிகப்பலன். திரு ஆவூர் பசுபதீச்சரம் முதல் திருமுறை பண் நட்டபாடை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

0: சிருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல. பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை அருளிய ஒன்பது ஆசிரியப் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று நம்ம திரு பல்லாண்டுல கொஞ்சம் பார்த்தோம். அதுலேயே நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு சில கருத்துக்களை பார்த்துட்டு தொடர்ந்து இன்னைக்கு கருவூர் தேவருடைய பாடல்களை பார்க்கலாம். சரி, நேத்து வந்து நம்ம நிட்டை பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். அதனால அதை தொடர்ந்து சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன் மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். அந்த பாவிக்கும் பாவகம், அதாவது சிவோகம் பாவனையில இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்து நமக்கு அதுல கொடுத்துருக்கு. இது நமக்கு சிவஞான சித்தியார்லையும் கண்ட இவையல்லேன் நான் என்று அகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்தவன்தான் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி அப்படின்ட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவோகம் பாவனையில நாம் அவரை வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே கருத்தை தான் இங்க இவரும் நமக்கு திரு பல்லாண்டிலே தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து நம்முடைய அறிவு வந்து ரொம்ப சிற்றறிவு, ஆனா சுவாமிய சிக்குன்னு பிடிச்சாதான் அந்த அறிவோட தன்மை வந்து மாறும். இறைவன் உணர்த்தினால்தானே ஆன்மா உணரும், அதான சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதனால அழகா அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்லியிருந்தாரு, சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன், யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு எனக்கு ஞானம் கிடைச்சது அப்படிங்கிறாரு. பெற்றது ஆறு பெறுவார், யாரால பெற முடியும் இப்படி ஒரு பேரு அப்படின்னு கேக்குறாரு. கடைசியில அப்படி எனக்கு செய்த அந்த பெருமானுக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பாக அடுத்த பாடல்ல வந்து சேலும் கயலும் திழைக்கும் கண்ணார் இளங் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பில் இளங்கும் என்று புண்ணியர் போற்றி சேப்ப மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். பக்குவம் முதிர்ந்தா சிவபுண்ணிய நிரம்பி மலபரிபாகம் வரும் அப்படிங்கிறது நமக்கு சிவஞான சித்தியார் அழகா சொல்லுது. அதே கருத்து தான், மாலும் அயனும் அவங்களாம் அங்க பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்க அறிய முடியாத ஒரு நெறியை நமக்கு தர்றாருன்னா அந்த அளவுக்கு நம்முடைய பக்குவத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், சிவபுண்ணியத்தை மிகுதியாக செய்ய வேண்டும். அஞ்செழுத்த ஓதினாலே சிவபுண்ணியம், திருமுறைகளை ஓதினாலே சிவபுண்ணியம், அப்புறம் தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்வது, சிவபூஜை செய்வது, இறைவனை தியானிப்பது எல்லாமே சிவபுண்ணியம்தான். இந்த ஞான நூல்களை எல்லாம் சிந்திப்பது இப்படி சொல்லிட்டே போலாம். கோயிலுக்கு திருப்பணி செய்யறது, அடியார்களுக்கு செய்யறது, அது அந்த குருலிங்க சங்கம வழிபாட முறையா செய்யணும். அப்புறம் இறைவனுடைய பெரும் கருணையை நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கல அந்த உபமன்னிய முனிவர் சிறு குழந்தையாக பாலுக்கு அழும்போது அவர் வந்து சுவாமி வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு எதுல கொடுத்தாரு, ஒரு பொற்கிண்ணத்துல கொடுத்தாரு. அப்படி அப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம், ஆனா என்ன செஞ்சிட்டாராம், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறன். சுவாமி எல்லாமே நமக்கு அப்படித்தான் வழங்க தயாரா இருக்கிறாரு, ஆனா அவ்வளவு பால் அந்த குழந்தை குடிக்க முடியாது, ஆனா சுவாமி அதை நினைக்கல, அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாராளமா கொடுக்கறாரு. அது மாதிரிதான் அவர் நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார் பல வகையில, நாம் அதை ஒழுங்காக நின்று பின்பற்றினால் பயன் பெறலாம். அவர் அப்படி தர பெருமானுக்கு பல்லாண்டு கூறணும். அப்புறம் ஒரு அருமையான பாடல், தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விசாரசர்மர் வந்து பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறாரு, அதனால பசுக்கள் தானாக பாலை தருகிறது. அந்த பாலை வச்சு அவரு மணல்ல லிங்கம் பிடிச்சு அழகா பூஜை பண்றாரு. அப்பா இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஊர்க்காரங்கள்லாம் வந்து செய்தியை சொல்ல, அந்த அதனால அவர் தந்தை வந்து இவரை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வர்ற, அவர் ஒளிந்து மறைந்திருந்து பார்க்க இவர் இப்படி பூஜை பண்ண, அவர் இவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க இவர் அப்படி மனம் ஒன்றி சுவாமிகிட்ட இருக்கிறதுனால இவருக்கு தந்தை அழைச்சதெல்லாம் தெரியல. அதனால இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாரு, காலால அவ அப்பா வந்து அந்த குடத்துல இருக்க பாலை வந்து ஒதுக்கிறார். அது எப்பேற்பட்ட சிவநிந்தை, அது எப்பேற்பட்ட பாவம், அந்த பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த சாதுவா இருந்த விசாரசர்மர் அங்க இருந்த பசு மேய்க்கக்கூடிய கோலை எடுத்து இப்படி வீசுறாரு, அது ஒரு மழுவா மாறி தந்தையோட கால்களை வெட்டிடுது அப்படிங்கறது வரலாறு, அது நமக்கு தெரிந்ததுதான். இப்ப உலகியல் பூர்வமா பார்க்கும்போது ஒரு மகன் வந்து ஒரு தந்தைக்கு அது கால் மட்டும் சேதிக்கப்படல, அதோட தந்தையோட உயிரும் போயிருது. அப்ப இது வந்து ஒரு கொலை தானே அப்படின்னு உலகியல் பூர்வமா சொல்லுவோம். ஆனா இங்க அவர் தந்தைக்கு ஒரு மோசமான நிலை வராம இவருக்கு அந்த தண்டனையை பெற்றதுனால அவர் ஒரு நல்ல கதிக்கு போயிடுறாரு. சுவாமி வந்து அவருக்கு என்ன செய்யறாராம், தன்னை வந்து வணங்குபவர்கள்லாம் இவரை வணங்கணும், அதுக்காக இவருக்கு ஒரு கோயில், கோயிலுக்குள்ளேயே ஒரு கோயில் பொற்கோயில்னு சொல்லி கொடுத்து போனகம், அதாவது தனக்கு செஞ்ச நைவேத்தியத்தை அவருக்கு வைக்கணும், அதற்கு அடுத்தபடியாக தனக்கு வைத்த பூவைத்தான் அவருக்கு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் சண்டேசருங்கிற நாமத்தையும் கொடுக்காரு. தாமம்ங்கிறது பூவு மாலை, நாமம்ங்கிறது சண்டீசர் அப்படிங்கிற பதம், அதை கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். இது நம்ம சிவஞான சித்தியார் மிக அழகாக சொல்லுது, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆயிடுது. அந்த பாடல்ல உங்களுக்கு வேண்டிய ரெண்டு வரி மட்டும் எடுத்திருக்கேன். அதுல பரநடிக்கு அன்பர் செய்யும் இதுவும் அறமும் இதாயிரும்னு சொல்லுவாங்க, அன்பு இல்லாம செய்யக்கூடியதெல்லாம் மாறி வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் வருது, நான் நேரம் கருதி அதெல்லாம் விட்டுட்டேன். அப்ப அன்பர்கள் செய்யக்கூடிய அறநடிக்கு அன்பர் செய்யக்கூடிய பாவம் அறமாகும். அது மாதிரி நரர்கள்ல அந்த பாலன், பாலன்னா நரர்னா மனிதர்கள், அதுல அந்த பாலன்னா அந்த விசாரசர்மர், அவர் செய்த பாதகம் நன்மையாக முடிந்து விட்டது அப்படிங்கறது சொல்லி, அதனால அது தந்தைக்கு வந்து அது முக்தி கிடைக்கிறதுக்கே வழி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எல்லாம் சுவாமி வரும்போது என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிக்கும் திருவிழா காலத்துல, குழலொலி, ஆளொலி, கூத்தொலி, ஏத்தொலி, குழாம் பெருகி விழவொலி, எல்லாம் விழாவுக்குன்னே ஒரு ஒலி, எல்லாம் எங்க வரைக்கும் போகுது, விண்ணளவும் சென்று கைலாயத்துல சுவாமிக்கே கேட்கும். அப்படிப்பட்ட திருவாரூரில் மலவிடையாருக்கு வழி வழி ஆளாய் மனம் செய்குடி பிறந்த அடியார்களோட கூடி பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படின்னு அதுல அழகா சொல்லிட்டு, அப்புறம் அழகா திருவாதிரை திருவிழாவை நமக்கு வர்ணிச்சு, ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடைய ஆதிரினால் நாராயணன் நான்முகன் அங்கி அதாவது அக்னி இரவி சூரியன் இந்திரன் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைஞ்சு, எல்லா திசையிலும் தேவர்கள் நிறைஞ்சிருக்காங்க, பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமேனு அவருக்கு அப்படி ஒரு அழகான திருவிழா சமயத்துல ஒரு பல்லாண்டு கூறி அவர் வழிபடுகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல், எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடி நாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தனை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு தந்தை தாய் உறவினராக இருக்கக்கூடியவர், என்னோட அறிவுக்கு அமுதம் போல இருப்பவர், என்னைக்கும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர், அவர்தான் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தே கொண்டே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு தொண்டு பூண்ட கீழான நாயான சேந்தன், என்னோட சிந்தைக்குள்ள சுவாமியை புகுந்து என்னோட உயிர் தலையாகிய அதான் பந்தம் பிரிய பறிந்தவனின்னு சொல்லிட்டார். அழகா ஒரு சித்தாந்த கருத்தை சொல்றார். அந்த பந்தம் அப்படிங்கிறது என்னது, தலைகள், அந்த தலைகளை எல்லாம் அந்த உயிருக்கு தலையா இருக்கக்கூடிய பாசக்கட்டு மும்மலக்கட்டையும் நீக்கி நமக்கு அனுகிரகம் செய்கிறார் சுவாமி என்று மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வகையிலே சேந்தனார் பெருமானை வணங்கி கொண்டு இப்போது நாம கரூர் தேவருடைய பாடல்களை பற்றி இப்ப சிந்திக்கணும். அதுல அவருடைய வரலாற்றை சிறிது சிந்தித்து விட்டு மீண்டும் நம்ம அவருடைய பாடலுக்குள்ள வந்துடலாம். இந்த திருமாளிகை தேவருடைய வரலாறு பார்த்தோம், அடுத்து நம்முடைய சேந்தனா பெருமானுடைய வரலாறும் பார்த்தாச்சு. இப்ப கருவூர் தேவர், இவர் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கருவூரில் அவதரித்தவர். அந்த ஊர் பெயரோட சேர்த்து அவர் பெயர் வந்து கருவூர் தேவர் அப்படின்னு வழங்கப்படுது. இயற்பெயர் என்னதுன்னு யாருக்கும் தெரியலை. அவர் ஒரு அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார், வேதாகமங்கள் எல்லாம் கற்று தெளிஞ்சிருக்கிறார், மிக பெரிய ஒரு யோக சித்தராக இருக்கின்றார். போக முனிவற்ற உபதேசம் பெற்று ஞான நூல்களை நிறைய ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்று காயகல்பம் உண்டவர், நிறைய சித்திகள் கைவரப்பெற்றவர். உலக வாழ்வுல புளியம்பழம் மாதிரி, அதுவும் அந்த ஓடு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தவர். அவர் எல்லா, அதாவது கொங்கு நாடு, வடநாடு, தொண்டை நாடு, நடுநாடு எல்லா தலங்களையும் போய் தரிசிச்சிருக்காரு. அப்புறம் திருப்புடை மருதூர் பாண்டிய நாட்டுல, அதுக்கும் போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்க இறைவன்கிட்ட திருவடி தீட்சை பெற்றார். திருநெல்வேலியை அடைஞ்சு நெல்லையப்பர் சந்நிதியில நின்று நெல்லையப்பான்னு இவர் அழைக்கிறார். அப்ப பெருமான் வந்து இவருடைய பெருமையை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டதை கண்டுக்காத மாதிரி வாழாது இருக்க, இங்க கடவுளே இல்ல போலுக்கு அப்படின்னு இவர் சினந்து கூறி, அதனால ஆலயம் கொஞ்ச நாள் ஒரு பொலிவின்றி இருந்தது. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நெல்லையப்பற வேண்ட அவர் வந்து கருவூர் தேவரை நெல்லையம்பேதிக்கு வான்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்தார். திருப்பி ஆலயம் நல்ல செழிப்பாக இருந்ததுன்னு ஒரு வரலாறு செவி வழியா சொல்லப்படும். இவர் நெல்லையில இருந்து திருக்குற்றாலம் போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொதிகை மலை அடைந்து அகத்திய முனிவர் எல்லாருமே கண்டிப்பாக அகத்திய முனிவரை போய் தரிசிப்பாங்க. அது மாதிரி இவரும் தரிசித்து அருள் பெற்றிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர்ல முதலாம் ராஜராஜ சோழன் தன்னோட 20 ஆண்டு ஆட்சி காலத்துல கட்ட தொடங்கிய ராஜராஜேஸ்வர பெருவுடையார், அதுக்கு அஷ்டபந்தன மருந்து வந்து சாத்துறாரு. எத்தனை முறை மருந்து சாத்தினாலும் இருகவே இல்லை. அப்ப அரசன் வருந்தும் போது போக முனிவர் வந்து பொதிகை மலையில இருந்த கருவூர் தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைப்பித்தார். இவரும் குருநாதருடைய ஆணைப்படி தஞ்சாவூருக்கு வர, அப்புறம் பெருமான் அருளால அந்த அஷ்டபந்தன மருந்தை இருகும்படி அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து திருவரங்கம் சென்று அப்புறம் தன்னோட கருவூர் அடைகிறார். கருவூர்ல உள்ள வைதீக பிராமணர் பலர் வந்து இவர் வந்து வைதீக ஒழுக்கம் தவறியவர், வாம பூசைக்காரர் அப்படிலாம் சொல்லி இவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பயந்தவங்க மாதிரி நடிச்சு ஆநிலை ஆலயத்தை அடைந்து பெருமானை தழுவி கொண்டார் அப்படின்னு ஒரு புராண வரலாறு சொல்லப்படுகிறது. கருவூர் தேவரோட உருவச்சிலை வந்து கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவர் கிட்டத்தட்ட 10 சிவத்தலங்களுக்கு போய் ஒரு தலத்துக்கு ஒண்ணுன்னு நமக்கு 10 திருவிசைப்பா பதியங்களை தந்திருக்கிறார்னு பாக்குறோம். இப்ப நம்ம இவருடைய பதிகத்தை பார்க்கலாம். முதலாவதாக கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, எல்லாரும் அந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க இல்லையா, அதனால இவரும் அந்த தலத்துக்கு தான் பாடியிருக்கிறார். கணம் விரி அப்படின்னு துவங்குது அந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி அங்க இறைவன்ட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நன்றாக வணங்க, அதாவது பாம்பனி பரமர்தம் கோயில் அப்படின்னு சொல்றாரு. சுவாமியை பத்தி சொல்லும் போது இறைவன் நாகாபரனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு அதுல மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இரண்டாவது பாடல் ஒரு அருமையான பாடல், இவ்வரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே, யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாடி கடைசியர் களை தரும் நீளம் செய்வரம்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்று மிக அழகாக அந்த பாடல், அதுல நிறைய கருத்துக்களை அவர் வந்து நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல விழுந்து கிடக்கக்கூடிய ஏழையனுக்கு என்னோட பிறந்த 5 பொறிகளும் என் வசப்படுவதே கிடையாது, நான் தான் அவைகளுக்கு ஆட்பட்டு வாழ்கின்றேன், அதுலயே ஆழ்ந்து பயிர்றேன், அதனால அவங்கெல்லாம் என்னுடைய பகைவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி என்னை சுத்தி பகை இருக்கும்போது எனக்கு யார் துணையா இருக்க முடியும் அப்படின்னு நான் அலறுகிறேன். அப்ப அலறாத அஞ்சேல் அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேக்கு, அது எங்கே இருந்து நான் கேக்குதுன்னு பார்க்க எனக்கு உள்ளேயே உயிர்ப்பா உணர்வா இருந்து இந்த குரல் ஒலிக்கிறது. திருப்பி நான் ஊன்றி கேட்கும் போது அந்த குரல் எங்கிருந்து வருது அப்படின்னா, திருச்சிற்றம்பலம்ங்கிற திருத்தலத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ நான் இப்படி ஆழ்ந்து போற அந்த 5 பொறிகளோட சேர்ந்து அப்படி போகும்போது என்ன அப்படி அதுல ஆழ்ந்து போக விடாமல் தன்னுடைய கருணை கரங்களால் அப்படியே என்ன மீட்டு எடுக்கிறாரு இறைவன், எடுத்து சுமப்பான் அப்படின்னு திருவருட் பயன் சொல்லும். அதனால மிக அழகாக இறைவன் என்னை எடுக்கின்றார், அவருடைய குரலானது என்னை வாழ்விக்கின்றது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இப்ப இந்த பாடல்ல இன்னொரு இயற்கை வர்ணனை வருது. தில்லை சிற்றம்பலத்துல, அதாவது சிதம்பரம், அதுல என்னன்னா வயல்கள்ல செஞ்சாலி பயிர்கள் இருக்கு, அதுல களைகளும் இருக்கு. அதாவது நீலமலர் செடி தான் அப்படின்னாலும் அது இந்த பயிரை பார்க்கும் போது, செஞ்சாலி பயிரை பார்க்கும் போது அதை வந்து நம்ம களைன்னு தான் சொல்லணும். இந்த பயிர் பக்கத்துல பார்க்கும்போது அதை களையாதான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் வளர்ந்து கிடக்கு. உடனே உளத்தியர்கள் எல்லாம் வர்றாங்க, வந்து களை எடுக்கும் போது இதெல்லாம் இப்படி பறிச்சு இப்படி கரையில வரப்புல போட்டுருதாங்களாம். அது அங்க போய் விழுந்து நீர் வளத்தால காய்ந்து கருகாம அரும்பிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு வர்ணனைய நமக்கு அந்த இடத்துல சொல்றார். சொல்லிட்டு இது என்னோட வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட உயிருங்க பயிருக்கு ஐம்பொறிகள் களைகளாக இருக்கின்றது. அப்ப நான் ஐம்புல வேடரின் அயர்ந்து வளருதேன் நானு. அப்படி வளரும் போது அஞ்சேன்னு சொல்லி இறைவன் கருணை புரிந்து அவற்றோட ஆற்றலை எல்லாம் ஒடுக்கி என்னை வாழ்விக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு பாடல். அப்புறம் நமக்கு யார் துணைன்னு கேட்கிறார் இல்லையா, உயிர் துணை வாழ் முதல் யாருன்னு கேட்டா பரம்பொருள் தான், அவரை தவிர வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு இந்த பாடலின் மூலமாக மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப காரண காரிய தொடர்ச்சியா கரையின்றி வர்றதுனால பிறவிய வந்து இதுல இவ்வரும் பிறவி பௌவம்னு கடலுக்கு இட அத வந்து ஓமிச்சு சொல்லியிருக்காரு, உருவகம் பண்ணியிருக்கிறாரு. ஐம்பொறிகளும் உயர ஐம்புல அவாவினை விளைத்து மேல மேல பிறவிக்கு காரணமா இருக்கிறதுனால அந்த ஐந்து பேரையும் பகைவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்த பாடல்ல தாயின் நேர் இறங்கும் தலைவரோ என்றும் தமியனின் துணைவோ என்றும் நாயினேன் இறந்து புறம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். இல்லையா, எனக்காக அருள் செய்யக்கூடிய பரமர் இருக்கக்கூடிய கோயில் எது, தில்லை சிற்றம்பலம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இப்ப சுவாமி எப்படி இருக்காரு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு. அன்னையும் அத்தனை நம்மளை பெற்ற தாய் தந்தையர் எப்படி நம்மிடம் பரிவு காட்டுவார்களோ அது போல அன்பாய் நான் அவங்க அவரை அடைஞ்சதுனால தொடர்ந்து என்னை ஆளா கொண்ட செழிஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நான் என்று மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம பன்னாவுக்கரசு பிறந்தகை இந்த கருத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அன்னையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்தென்னை ஆளா கொண்ட, இன்னும் பாடல் வரி வந்துகிட்டே இருக்கு, நம்ம முடிக்கும் போது செழிஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானு சொல்லுவாரு. அதே கருத்து தான் இங்கேயும் ஒலிகின்றது என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை வழிபடும் போது கண் பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஓலிட்டு என்பலாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் சார்ந்ததன் மன்னன் தான் உயிர். அதனால சுவாமி என்ன பண்றாரா, கண்கள்ல கண்ணீர் துளிக்க கைகள் குவித்து எனக்கு பற்றுக்கோடு, கலைகன்னா பற்றுக்கோடு, எனக்கு பற்றுக்கோடு ஆனவனே ஓலம்னு கதறி எலும்பும் உருகணுமா, அப்படி உருகும்படி இருக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்துல என்னை இணைத்தவர் சிவபெருமான் என்று அதுல மிக அழகாக அவரை வழிபடுகிறார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிறவர் நமக்கு இந்த விஷயத்தை செய்யறார் அப்படின்ட்டு. அடுத்து நெஞ்சிடர் அகல அகம்புகுந்து ஒடுங்கு நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்று ஒளி துழும்பும் விரிசடை அடிகள் அப்படின்னு சுவாமிய அழகா ஒரு நமக்கு ஒரு விவரம் காட்டுறாரு. அதாவது உள்ளத்துல உள்ள துயரங்கள்லாம் தீரணும். பிறவியே துயர், நம்ம வாழ்க்கையில வினை அனுபவத்தை மட்டும் துயரம்னு நினைக்கிறோம், அது மட்டும் துயரம் இல்லை. இது இது மாதிரி நம்ம எத்தனை பிறவிலையும் அனுபவிச்சுட்டேதான் வர்றோம். ஏன்னா செஞ்சது நாம தானே, அப்ப நம்ம சம்பாதிச்சது நமக்கு தான், நம்ம ஈட்டின வினை அந்த வினை பயன் நமக்கு தான் வரும். அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும் துயரம்னா, இது அப்புறம் இந்த உடம்பு போனோடனே இந்த துயரமும் நமக்கு மறந்து போயிடும். ஆனால் பிறவிங்கிறது துயர், அப்ப அந்த துயர் தீரணும் அப்படின்னா நமக்கு சுவாமி தான் நமக்கு அது எப்படி இந்த இருளை பிடித்து கொண்டு சூரியன் வரும்போது ஒரு நல்ல ஒரு விடியல் நமக்கு தெரிகிறதோ அதே மாதிரிதான் சுவாமி வந்து நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை வழங்கி நம்ம பிறவியை நீக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை அடுத்த பாடல்ல நமக்காக பதிவு செய்து தந்து, அதற்கும் அடுத்தபடியாக அருமையாக வந்து ஏழாவது பாடல். அதுல வந்து மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாவினால் கூட்டமாக ஓதப்படுகின்ற வேத மந்திரங்களை உணர்ந்து ஓம குண்டங்கள்ல நெய் ஆகுதியா அழித்து, இல்லையா, எல்லா அதாவது அந்தணர்கள் எல்லாம் வழிபடுறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லி, அப்படிப்பட்ட பூஜையை ஏத்துக்கிடக்கூடிய பெருமான் அடியேனுடைய மனதுல வந்து எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து எங்க இருக்காரு, என்னுடைய மனத்தில் இருக்கின்றார் என்று மிக அழகாக அதிலே எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாவது பாடல் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பெருமை அவருடைய நுண்மை அதெல்லாம் நமக்கு புரியாது அப்படிங்கறதுனால மிக அழகாக திருவருட்பயன்ல சொல்லியிருப்பாங்க, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு அந்த அளவுக்கு ஒப்பில்லாதவர் பெருமான் என்று நமக்கு மிக அழகாக அந்த எட்டாவது பாடலிலே நமக்கு எடுத்து இயம்பி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். பெருமை சிறுமை ரெண்டுமே அதுல கொடுத்திருக்க அந்த பாடல்ல. அந்த பாடல் போர்த்தத்தம் பெருமை சிறுமை புக்கொடுங்கும் புணர்புடை அடிகள்தம் கோயில் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். மேலும் அதே பாடலுக்கு தான் அடுத்த ஒரு சித்தியார் கருத்தையும் நம்ம பார்த்திடலாம். அணுவோர் அண்டமாம்படி நேரியன் ஆகலால் உயிர்க்கு உயிராதலும் அண்டம் ஓர் அணுவாகும்படி பரியன் அதனால எங்கும் நிறைந்து நிற்கின்றார். அணுவிக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலான்னு சொன்ன மாதிரி இவரு நமக்குள்ள நுண்மையாவும் இருப்பாரு, அந்த பெரிய அண்டத்துல ரொம்ப நுட்பமாவும் இருப்பாரு, நுண்ணிய பொருள்ல பெருமையா பெரிய அண்டமாவும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த பதிகம் அப்படியே நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த பதிகத்துல கலைகள் தாம் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல மூணாவது பாடல்ல இறைவன் வந்து அம்மையப்பராக அருள் பாலிப்பதை நமக்கு அவர் சொல்றார். நிழல் கீழ் முறை தெரிந்து ஓர் உடம்பினராம் இருவரே என்று சொல்லுகிறார். அதான் நமக்கு திருக்கழிற்றுப்படியார் சொல்லும், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பர் அப்பரிசே வந்து அழிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பாடல்ல மறை இறைவரை மறைகளும் தேட அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்கிறத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனின் திருவாசகமும் சொல்லுது இல்லையா. அதான் சித்தியார்ல வருது, மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறொனாதாகி நின்ற இறைவனார் அப்படின்னு இறைவனை நமக்கு அது படம் பிடித்து காட்டுகிறது. அந்த கருத்து தான் இந்த ஒன்பதாம் திருமுறையில இங்க இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்புறம் அவர் வந்து தொண்டர்களுக்கு என்றும் எளியவர் தான், அடியாருக்கு எளியன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்து பவளமே மகுடம் நீலமே கண்டம் அந்த பாடல்களெல்லாம் நம்ம வந்து தியான ஸ்லோகமாக படிக்கலாம். தியானம் பண்றவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மனக்கண் முன்னால அந்த வடிவம் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால அந்த ரெண்டு பாடல்களையும் தியான ஸ்லோகமா நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல சொல்றாரு, நமக்கெல்லாம் ஒரு இருள் இருக்கு மலம், அதுக்கு எப்படி ஒரு ஓமை சொல்லி கருமையான எருமக்கடா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆணவத்தை. கருமையான எருமக்கடா போன இருள் மலத்துல அழுந்தன அடியேனை அடிமையாக கொள்ளுதலை விரும்பி மேலும் ஒரு பிறவியை எடுத்து பொய் நெறிக்கு நம்ம போகாத வண்ணம் என்னை காத்து அருள் புரிபவரேன்னு அதுல வணங்குறாரு இறைவன். மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடாவனம் காத்தனுக்கு அருளே புரியவும் வல்லறேன்னு சொல்ற அருமையான பாடல். இதெல்லாம் நீங்க பஞ்சபுரனா, எனக்கு தெரிய பஞ்சபுராணத்துல ஒரு மூணு நாலு பாடல்கள் தான் பொதுவா எல்லாருக்கும் நல்ல பரிச்சை, அந்த ஒளிவளர் விளக்குங்கிறது, அப்புறம் அந்த வந்து புவன நாயகனிங்கிற ஒரு பாடல், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த அன்னமாய் விசும்பு, இது போன்ற ஒரு சில பாடல்களை தவிர வேற யாருமே அதிக பாடல்களை பயன்படுத்துவதில்லை. எவ்வளவு பாடல் இருக்குன்னு பாருங்க, இந்த ஒன்பதாம் திருமுறையில பல்லாண்டுதான் நமக்கு 13 பாட்டு, ஆனா இது எத்தனை பாட்டு, 9 பேர் பாடி கொடுத்திருக்கிறாங்க, இவரே 10 பதிகம் பாடி கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க இந்த பாடல்களை எல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவும். அதற்கு அடுத்தால் போல எட்டாவது பாட்டுல மெய்யர்க்கு மெய்யர் அவங்களுக்கு விளக்கு போல அவங்களுக்கு துளங்குகிறார் அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இருந்து ஏற்றப்பட்ட விளக்கு போல அவங்களுடைய அறியாமைய புற நீக்கி அறிவொளிய கொடுத்திருந்தாரு. ஆனால் பொய்யருக்கு அவர் பொய்யராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாராம், எழுது கோல் வளையாள் மையரே அப்படின்னு சொல்றாரு. அம்பாளை வந்து கூட வைத்து கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். எப்படி நம் கையால் நாம் எல்லாம் செய்கின்றோமோ அது மாதிரி நங்கையினால் அம்பாளை வைத்துக் கொண்டுதான் அவர் எல்லாம் செய்கின்றாருங்கிறத திரு கழிற்றுப்படியா இருந்த சித்தாந்த நூல் நமக்கு சொல்லுது. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தாற்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கை நம்பியாய் தான் நடுவே நாட்ட பெரும் இது கான் எம்பெருமானார் தம் இயல்பு அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. சித்தியார்லயும் சத்திதான் சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தன் வேண்டிட்டெல்லாம் சத்திதானே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகா அது போல அம்மையை வைத்துக் கொண்டு எழுதுகோள் வளையாளாகிய அம்மையை வைத்துக் கொண்டு அவர் எல்லாவற்றையும் சக்திமானாக செய்கின்றார் என்று ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல், அதுவும் உங்களுக்கு ஒரு தியான ஸ்லோகம் போல அழகா, கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி என்று அழகாக, அதுவும் குமுதமே திருவாய் அப்படின்னு அழகா, குழையதே இருசெவி எல்லாம் அப்படி நம்ம மன கண் முன்னால கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க தியானத்துக்கு பாடலாம், தியான ஸ்லோகம் போல வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு பத்தாவது பாடல்ல பலன் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த தமிழ் மாலை எப்படி நமக்கு தேவாரத்துல எல்லாம் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமுத்து சுவாமிகளும் அநேகமா நமக்கு பலன் சொல்லியிருப்பாங்க. நாவுக்கரசு பிறந்தவிதான் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இவரும் அது மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த தமிழ் மாலை ஏரணங்கிரு நான்கிரண்டு இவை அப்படின்னா என்ன அர்த்தம், இரு நான்கு இரண்டு இவைனா இரு நாலு எட்டு ரெண்டு பத்து, இந்த பத்து பாடல்களை யார் பாடுகின்றார்களோ அவங்களுடைய இருள் கிழித்து எழுந்த சிந்தையர், அவங்களுக்கு அறியாமை நீங்கிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியாச்சு. அறியாமைன்னா நமக்கு தெரியும், ஆணவன் தெரியும்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பிரிவு 6-7-8 க்கான பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் பீந்தை காந்தாரம், தாளம் ஆதி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பதியும் 78

Thank you.

Thank you.

Thank you.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அல்லறுத்துந்தே எல்லை வருவாரியளிக்கும் வாதூரிங்கோ அறிவாறுகள் கள்ளத்துலேற்கு அருளாய் கல்யாத கணியனக்கே தான் கள்ளம் கொண்டவன் என்று அந்த பாடல சொல்லுவதால வெள்ளத்துள் நாதச்சியாங்கு என்பது திருக்குறள் ஓமை இல்லை. ஏன்னா அதுல ஒரு ஏழு சொல்றீங்க, ஏழுனா காரணம், அதுக்கு காரணம் ஓமையது. இந்த ஓமையை சொல்வதற்கு காரணம் என்ற வெள்ளத்தில் இருந்தால் அந்த வெள்ள நீரை உள்ளக்கூடாது என்று ஒரு வைராக்கியம் ஒருவன் கூறியிருந்தான் என்று சொன்னால் அந்த வெள்ள நீர் வந்து பயன்படாது. அதே போல பெருமா தன்னுடைய திருவிழை ஊட்டியும் மருத்தனம் யாவும் அது அறியாமையில் அப்படின்னு முன்னாடி சொன்னதை போல ஏதோ ஒரு காரணத்தினாலே பெருமாளுடைய திருவிழை திருப்பதற்கு தான் தயாராக இல்லை. அந்த தயாராக இல்லாததுதான் கள்ளம். கள்ளவேண்டிய பெருமாளுடைய திருவிழை வேண்டுகளைக் கூட வெளியிலே காட்டி உள்ளத்திலே அந்த பெருமாளுடைய திருவிழை வெளிப்போக்கிற்கு பெருமாளிடத்திலே பெருமானே எனக்கு அருளால் என்று சொல்வது. ஆனால் உள்ளத்திலே உலகப்பற்றின் காரணமாக பெருமாளுடைய திருவிழை புறந்தள்ளுதல், அந்த கள்ளம் இருந்த காரணத்தினாலே பெருமானே வெள்ளத்தில் இருந்தும் எது என்று அங்கு ஒரு காரணம் சொல்கின்றார். ஆகவே அதுக்கு காரணம் உரை ஏது உரை என்று சொன்னேன், புரிஞ்சுக்குவேன். அந்த கள்ளம் என்பது புறப்பொருளிலே உலகப்பற்று. அகப்பொருளும் திருவாசகம் போயிட்டு அகப்பொருளாகவும் பொருள் செஞ்சிருக்காங்க நலிந்து. அதுல இந்த பாட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தலைவரிடத்திலே அன்பு கொண்ட தலைவி வெளிப்படையாக தன்னுடைய அன்பினை காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அது தலைவருடைய இயல்பிற்கு மாறாது. தலைவன் அன்பு செய்யும் போது அந்த அன்பு தனக்கு தேவைப்படாததை போல காட்டிக்கொள்வார். உண்மையிலே தனக்கு அந்த அன்பு தேவைப்பட்டிருந்தாலும் அன்பு தேவைப்படாததை போல காட்டிக்கொள்வதுதான் கள்ளம். அந்த கள்ளம் இருப்பதனாலே அன்பினை தூக்காதிருக்கின்றார் என்று பொருள். அந்த பொருள் வந்து அடுத்த படங்களே விரிவடைகின்றது. என்ன, கழிவந்த சிந்தையோடு உங்கடல் கண்டும் உள்ளத்திலே தலைவனை கண்டபோது இன்பம் ஏற்பட்டிருந்தோ கலந்துள்ள வெளிவந்திரேனே, தலைவன் தன்னை கலந்து விடுவதற்கு பொருட்படாதிருந்தேனே என்று அது அகப்பொருள் அது பொருந்துகிறது. அகப்பொருள் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் பொருந்தும், அது உண்மையான பொருள் இல்ல. உண்மையான பொருள் என்பது உலகப்பற்றின் காரணமாக இறைவன் பொருளை தீர்ப்பதற்கு தயக்கம் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான. அடுத்த பாட்டு, வெளிவந்த எந்தை பிராணந்த யாழ்வை எண்ணப்பனே, என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி இன்று எத்தலைந்தேன், இன்னையொத்தா எட்டிடுதி கண்டாய் உயலுக்கும் நெய்யே உன்னை ஒத்தாய் மண்ணும் உத்தர கோஷம் உடைக்கரசே, அன்னையொப்பா எனக்கு அத்தன் ஒப்பாய் என்னும் பொருளே. மறுமையான பாட்டு, பெருமானே உன் திருவிழை தீர்ப்பதற்கு நான் தயாராக இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய வீக்னஸ், என்னுடைய தகுதியை அறிந்து நீ அஞ்சாவே உன்னை காக்கின்றேன் என்று சொல்கின்ற ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒருவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே காக்க கடவியை நீயே காக்க வேண்டும். என்னிடத்திலே இறக்கம் செல்வார் என்று உலகத்தில் இல்லை. என்ன காரணம், உனக்காக உலகத்தை நான் துறந்துவிட்டேன். பெருமான் வேண்டும் என்ற காரணத்தினாலே உலகத்தோடு பகை கொண்டு விட்டேன். ஆகவே இப்பொழுது பெருமானும் வேண்டாத நிலை உலகப்பற்றின் காரணமாக இருக்கின்றது. இந்த நிலையை அறிந்து கருணை கொள்கின்ற ஒரு பொருள் நீயே அன்றி எந்த உலகத்தை நான் விட்டுவிட்டேனோ அந்த உலகம் என்னை மீண்டும் வெற்றி கொள்ளாது, அதே நேரத்திலே கருணை கொள்ளாது. ஆகவே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து எய்த்து எழுந்தன அலைந்து அலைந்து அலைவென்று சிரமப்படுது. பெருமானே இவ்வாறு நான் இழைத்து சிரமப்படுகின்றேன், என்னுடைய துயரத்தின்கள் இடுக்கலின்கள் நீ அஞ்ச வேண்டாம், என்னுடைய இடுக்கலை நான் திருக்கொள்கின்றேன். அப்பா என்பது ஒரு அன்பு சொல், அப்பா நீ அஞ்ச வேண்டாம். அன்பினாலே அப்பா என்றோ அம்மா என்று சொல்வது உண்டு. தான் பெற்ற பிள்ளையே என் அப்பனே என் அம்மையே என்று கூறுவது அன்பினாய். என்னை அப்பா குழந்தாய் என்று பொருள். குழந்தாய் நீ அஞ்ச வேண்டாம் என்று என்னிடத்திலே ஆதரவோடு கூறுவதற்கு ஒருவரை நான் காண்கிறேன். என்னை அப்பா அஞ்சல் என்பவன் இன்றி அவர் யாரும் அவ்வாறு இல்லை என்ற காரணத்தினாலே இன்று என்றால் தொடர்ந்து எய்த்து அலைந்தேன். தொடர்ந்து இந்த இன்னல் இந்த இன்னல் துன்பத்திலே நான் சிரமப்படுகின்றேன். இன்னலப்பாய் இன்னலை போன்று தன்மை கொண்டவனே. இன்னலுக்கு என்ன தன்மை என்றால் தோன்றி களத்திலே மறையும். அதுபோல் பெரும்பாலும் தன்னுடைய திருவடியை காட்டி வைத்துக் கொள்வார். அது அவனுக்கு இயல்பு. இந்த இயல்பிற்கு மாறாக ஒரு சில இடங்களில் தான் பெருமாள் நீடித்து தன்னுடைய திருவிழி செய்கின்றான் என்று பார்க்கின்றான். பெருமாள் அவ்வாறு மின்னலை போல தன் திருவுருவத்தை காட்டி மறையும் மறையும் மறைக்கும் பொழுது அறிவுடையவர்கள் அந்த திருவிழியை சிக்கன பிடித்துக் கொள்வார்கள். அவ்வாறு பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் எழுதிவிட மாட்டார்கள். ஆனால் அந்த அஜாக்கிரதையாக இருப்பவர்கள் மின்னலை போன்ற காட்சி பெற்று அதை இழப்பார். மின்னையப்பா மின்னலை போன்று காட்சி தந்து மறைந்து பெருமாள் என்னை விட்டுவிடுதி கண்டாய். விண்ணையப்பாய் விட்டுவிடுதி கண்டாய். பெருமானே என்னை விட்டுவிட வேண்டாம். ஊனத்தில் நெய்யே விண்ணையப்பாய். பெருமானே உனக்கு தேன் என்றும் ஆணை என்றும் கருந்து கேரல் என்றும் மின்னையப்பா என்றும் பெண்ணையப்பா என்றும் இவாறெல்லாம் ஊனைகள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே உனக்கு மிக நீதான். நெய்யே உண்மையாக விண்ணையப்பாய். பெருமானுக்கு ஊமையாக ஒன்றை சொல்ல முடியாது. பெருமானுக்கு நிகர் பெருமானே என்பதனாலே உண்மையாக பெருமானே நீயே உன்னை நிகப்பாய். என்னுடைய கருணைக்கு வேறொரு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய பெருமைக்கும் வேறொரு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய அருமைக்கும் வேறொரு உருவம் சொல்ல முடியாது. என்னுடைய ஆற்றலுக்கும் வேறொரு உருவமே கிடையாது. நெய்யே உண்மையப்பாய். உண்மையாக உன்னை வைப்பாய். இது ஆற்றலின் பொருட்கள் பாடல் சொல்கின்ற வழியிலேயே பொருள் சொல்லுவோம். கொஞ்சம் அவரை கொண்டு கொட்டு பொருட்கள் வேற விதமா பொருள். எல்லா நேரத்திலும் சிறப்பான பொருள் அமைவும் சொல்ல முடியாது. சிறப்பான அமைந்தால் கொண்டு கொட்டி கொள்கின்றன. கொண்டு கொட்டி கொள்கின்ற போது மெய் ஏகாலம் வந்து அசை மெய் மின்னையப்பாய். பெருமாளுடைய திருமேனி வடிவம் மின்னலை போன்றது. மின்னலை போன்ற சிறந்த வடிவம் அது சிறப்பான பொருளாக தெரியல. ஆகவே ஆற்றலியல் படிப்பு சொல்லும் பொழுது பெருமாளுடைய இயல்பு மின்னலை போல தன்னை காட்டி மறைத்துக் கொள்வது. சொன்னால் பெருமானுக்கு நிகழ் பெருமானே மெய்யே உண்மையப்பாய். மண்ணும் உத்தர கோஷ கங்கைக்கு அரசே அருள் நினைவுத்திருக்கின்ற உத்தர கோஷ கங்கைக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானே அன்னை எப்பாய். இப்போது வந்து தாயாக இருக்கின்றாய் எப்பா என்று சொல்லுவதால என் தாய் உனக்கு நிகழ்ந்தது பொருள் இல்லை. எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே இருந்தது. இந்த இடத்துல ஒப்பிடுவது ஊழல் பொருளிலே வரவில்லை. எனக்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய கருணையை நீயே செய்கின்றாய். ஒரு தந்தை செய்ய வேண்டிய கருணையை நீயே செய்கின்றாய். தாய் வந்து ஒரு கால எண்ணைக்கு உட்பட்டுதான் அந்த கருணையை செய்ய முடியும். தந்தையும் ஒரு கால எண்ணைக்கு உட்பட்டுதான் செய்ய முடியும். என்ன காரணம்? தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். எப்ப பார்த்தாலும் அம்மா கூடவே இருப்பாங்களா? அம்மா சொல்றாங்க ராஜுகிட்ட கருப்பு படி எப்படி பண்றதுன்னு இப்பயே கேட்டுக்க. நான் எல்லா நேரத்திலும் இருந்து சொல்ல மாட்டேன். தேங்காய் தொகையில எப்படி பண்றதுன்னு இப்பயே கேட்டுக்க. எல்லாம் எழுதி வச்சு. ஆனா திருமான் வந்து இந்த உயிருக்கு எப்பவும் அருகிலே இருப்பார். ஆகவே அன்னை இருப்பாய் என்றால் தொடர்ந்து அன்னையாகவே இருப்பாய். இருப்பாய் என்பது ஊழல் இல்லை. திருமானே இருக்கு ஒரு பொருளே எல்லா உருவமாக நீடித்து தொடர்ந்து சாஸ்வதமாக இருக்கின்ற பொருள் இலையாக இருக்கின்ற பொருள் என்பதனால பெருமாள் அன்னையிலும் எண்ணப்பட்ட அன்னையாக இருப்பான். தந்தையிலும் எண்ணப்பட்ட தந்தையாக இருப்பான் என்று பொருள். அன்னையப்பாய் எனக்கு அப்பெழுப்பாய். ஆகவே என் அறிந்துள்ளே எனவே எனக்கு பெருதற்கரிய பொருள் அரிய பெரிய பொருள். ஏன்னா ஒரே பொருள் அன்னையாக ரொம்ப சிரமம். தாயுடைய தன்மை வேறு அன்னையின் தன்மை வேறு என்று தன்மை. தாய் வந்து எப்பவுமே குழந்தைக்கு அறிந்தே பேசுவாள். தந்தை கண்டிப்பா இருப்பார். இது ரெண்டும் ஓரிடத்துல அமைவது என்பது ஒரு சிரமமான காரியம். அமையாதுன்னு சொல்ல முடியாது. முழுமையாக அமைவது என்பது ஒரு சில இடத்துல தான். வல்லபாய் பட்டேல் பிறந்தார். அவர் ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தார். திருமணமாகி அவர் 33 வயது ஆகும்போதே மனைவியார் இருந்து விட்டார். இந்த குழந்தை சிறு குழந்தையை வளர்த்துவதற்காக இன்னொரு காரணம் பண்ணி சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாரு ஒரு தப்ப ரெண்டு தடவை பண்றோம் வாங்கல. கல்யாணங்கிற ஒரு தப்ப ஒரு தடவை தான் பண்ணலாம் வாழ்க்கையில. என்ன அது ரெண்டு தடவை நான் பண்ண மாட்டேன். தானே அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து வளர்த்தாலும் அந்த அம்மா வந்து பெரியாரை பற்றி எழுதியிருக்கேன். அந்த என்றே நான் அவர் உணரல. அவர் எப்படி உணர்ந்தேன்? தாய் என்றே உணர்ந்தேன். அவ்வாறு அமைவது ரொம்ப சிரமம். ஆனால் அவர் தந்தையாக இருந்திருக்கார் அப்படின்னா அந்த கட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த வல்லபாய் பட்டேல் இறந்த பிறகு
2: நல்லதா கிட்ட பாரத் ரத்னா கொடுத்தாங்க, இந்திரா காந்திக்கெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அவங்களும் வயசானவங்க எல்லாருக்கும் கொடுத்து கடைசியா கொடுக்கறதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் நோஞ்சா கிடையாது. இந்த பாரத் ரத்னாவை பாரத அரசாங்கமே வச்சிருப்பான், வாங்கி கொள்ள மாட்டேன் தந்தையில் தாய போல வளர்த்து இருந்தாலும் தந்தையின் முகத்துதான் கொடுத்திருக்கிறாரு. அதனால முடியாதுக்கோ அப்படின்ட்டாங்க. இறைவன் வந்து எல்லாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் வைக்கின்ற பெருமாள் மாத்திர பூதேஸ்வரன்.
3: என் புகழ்வார்விலே கண்டாய் மெல்ல யார் விழுங்கும் அருளே அணிபுதில் உத்தர கோத மங்கைக்கரசே இருளே வெளியே மிக பரமாகி இருந்தவனே.
2: பொருள் என்று சிறப்பித்து சொல்லக்கூடியது இறைவன் தான். உலகத்திலே எல்லாம் உள்ள பொருள் தான். அதே பசு பாசம் என்ற மூன்றுமே உள்ள பொருள் என்று சிறப்பித்து சொல்லப்படுவதில்லை. என்ன காரணம்? அதே பசு பாசம் என்ற பொருளிலே பசு என்ற பொருள் சார்ந்தது என்ற நிலை ஆகவே அது மெய்ப்பொருளாகாது. பாசம் என்பது உணர்த்தினாலும் உணராது, நிலை மாறிக்கொண்டே இருக்கு. அதை வந்து பசுவும் பண்ணும் ரியாக்ட் பண்ணி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது மாறுகின்ற தன்மை கொண்டதினாலும் அறிவற்ற விடமாக இருக்கிறதுனாலும் அது மெய்ப்பொருளாக. இந்த இரண்டு குற்றங்களும் நீங்கிற ஒரு பொருள், தனக்கென்ற ஒரு சாஸ்திரமான இயல்பினை கொண்ட பொருள், சச்சிதானந்தம் என்ற இயல்பினை கொண்ட பொருளும், அந்த இயல்பு பிரியாத பொருளும், முக்காலத்திலும் மாறாத தன்மை கொண்டிருக்கின்ற பொருளும், தன்னுடைய தன்மையை சார்கின்ற உயிருக்கு கொடுக்கின்ற கருணை கொண்ட பொருளும் ஆகின்ற பொருள், அதுவே பொருள் என்று சொல்லாகும் பொருள். ஆகவே எல்லாம் உள்ள பொருள் என்று சொன்னாலும் கூட பொருள் என்று இலக்கணம் இதிலே சொல்லப்பட்டால் அது இறைவன் தான். அதான் பொருளை பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான மானா பிறப்பு அப்படின்னு குரல் சொல்லுது. பொருள் அல்லாதவற்றினை பொருள் என்று உணர்கின்ற மருள் என்றால் மயக்கம். மயக்கத்தினால்தான் மானா பிறப்பு, மாட்சிமை இல்லாத பிறப்பு, அதாவது இழிவான பிறப்பு. இன்னல்கள் இது பிறவி இது தடை என்று சொல்கின்றார் வந்தனர். மட்டமான பிறவி எடுத்துக்கோம், இது நம்ம இறைவன் தடையை சொல்கின்றார். அந்த பிறவிதான் மட்டமான பிறவியா? எந்த பிறவி எடுத்தாலும் மட்டமான பிறவிதான், பிறவியே மட்டம். அப்பவே மானா பிறப்புன்னு சொன்னார், பிறத்தலே மட்டம்தான். அந்த பிறத்தலாகின்ற ஒரு இடி நிலைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், பொருளல்லவற்றை பொருளென்று உணர்தல். சாஸ்திரமான நித்திய சத்திய வஸ்துவாகின்ற இறைவனை தவிர அனித்தியமாகவும் அசாஸ்திரமாகவும் துன்பம் கலந்ததும் இன்பம் அற்றதுமாகின்ற பொய்ப்பொருளினை பொருளென்று நாம் பற்று வைப்பது தான் காரணம். ஆகவே வந்து இதை வந்து வேதாந்தி எழுதுவாங்க, உலகம் பொய்யுங்கிறதுக்கு இதை எடுத்து கட்டுவாங்க, அது தப்பு. நம்முடைய இதுகளை வேற சொல்லலை, உலகம் பொய் என்பது கரல் இல்ல. உலகம் வந்து நிலையான இன்பத்தை தரும் என்ற அந்த மயக்கம் இருக்கக்கூடாது. நிலையான இன்பத்தை தருகின்ற பொருள் தான் உண்மையான பொருள். மெய்ப்பொருள் அறிகின்ற செம்பொருள், செம்பொருளிலே செம்பொருள் அல்லாத உலகத்திலே செம்பொருள் இது சுகம் என்று அறிவது, அதாவது இந்த உலகத்திலேயே இது நிலைத்த இன்பத்தை தரும் என்று ஈடுபடுவது, அந்த மயக்கத்தின் காரணமாக பிறகு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த உலக பத்தினை விட்டுவிட்டு மெய்ப்பலாகி தெரியவர்கள் நித்திய அனித்திய வஸ்து விவேகம், நித்தியானித்திய வஸ்து விவேகம், நிலைத்த பொருள் இது நிலையாத பொருள் இது என்ற விவேகமானது வாய்மார்க்கெல்லாம் தெரிகிறே. திருமணத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த நாடு பிறக்கும் பொழுதே இறைவனுடைய கடலே மெய்யான பொருள் அறிந்தவண்ணமே பிறந்தார். அவர் புலையராக பிறந்தார், சாதாரண பதிவு செய்யறார். பள்ளிக்கூடம் போய் படிச்சதில்லை, அவர் வீட்டில் ஆனதில்லை, சந்தாசம் வாங்கிக்கல. அதனாலதான் என்ன பண்ணாரு, வீச்சுவர்களுக்கு நெருப்பு வளர்த்து கொடுத்தாங்க. நாளைக்கு அவருடைய வந்து குரு பூஜை, நெருப்பு வளர்த்து கொடுத்த போது ஐம்பது மரகால் நிகழ்ச்சியில் இறங்கின, வாயால் சொல்லல. அவர் எல்லாம் அறிந்தவர் தான், ஆனால் அவருக்கு வீச்சை கொடுக்கல. அதனால வாயினால் சொல்கின்ற அதிகாரம் இல்லாத காரணத்தினால ஐம்பதத்தின் புலாயிருக்கின்ற பெருமானை இல்லத்தையும் நினைத்து எடுத்து வருகிறார். கேட்கல உண்மையான பொருள் புரியுது. அப்பொழுது வந்து என்ன எதை சொல்றோம், இந்த செம்பொருள் என்று இயற்கையிலே அறிந்திருக்கிறார். பெருமானே நினைத்த பொருள் என்பதை இறைவிலேயே பிறக்கும் பொழுதே அறிந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள். இந்த பொருள் அவ்வாறு அறியாதவர்கள் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றார்கள். பொருளே என்று சொன்னால் செம்பொருளே மெய்ப்பொருளே என்று பொருள். பொருளே தமிழன் புகழிடமே, தமிழன் என்றால் தனித்து விடப்பட்டிருக்கின்றனர். உலகத்தினை துறந்து ஒழிந்த காரணத்தினாலே உலகம் என்னை மீண்டும் வெற்றிக் கொள்ளாது. பிறந்தபால் பிறந்தபால் உழைப்புதான், காவி கட்டியாச்சுன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சொன்னால் இது வந்து உலகியல் பொருள். ஆன்மைகள் பொருள் என்னன்னா, பெருமாள் யாருக்கு உண்மையான சரணாகதி ஆகின்றான், பற்றுக்கூட ஆகின்றான் என்று சொன்னால், தத்துவ கூட்டிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்ட உயிருக்கு தான் உண்மையான பற்றுக்கூட ஆகின்றான். பற்றாங்கவையற்றி பற்றும் பற்று, பற்றில்லாதவர்கள் பற்றுகின்ற பற்று பெருமாள். உலகத்திலே பற்று வைத்துக் கொண்டிருப்போ இறைவனை பற்றி கொண்டிருப்பதாக நினைத்தாலும் பற்று பயன்படாது, அங்க கரண்ட் பாஸ் ஆகாது. என்ன காரணம், உலகமாகின்ற இன்சுலேஷன் இருக்கு, உலகமாகின்ற இன்சுலேஷன் இருக்கிறதுனால கரண்ட் பாஸ் ஆகாது. இறைவனுடைய திருநாகின்ற கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆகணும்னு சொன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கணும். இன்சுலேட்டிங் ஆன எந்த ஒரு பொருளையும் கைவிட அப்பதான் அந்த கரண்ட் நம்ம உள்ளோம். சக்தி நிபாதம் என்கின்ற கரண்ட் நம்ம அப்பதான் உள்ளோம். அது விழுந்துருமேங்கிற பயத்திலேயே நம்ம என்ன பண்றோம், கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உண்டு மேலே. அப்ப வந்து உலகப்பற்று இருக்கிறவரையும் அந்த பற்றல் வந்து பற்றாக தனியே புரிடனே என்பதனால, தத்துவ கூட்டிலிருந்து என்னை பிரித்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு புரிடமாக இருக்கின்றாய் என்று விண்ணப்பிக்கின்றார். ஒரு பற்றில்லாமையும் கண் இறங்காய் கட்சி ஏகம்பனே, பெருமானே எனக்கு ஒரு பற்றும் இல்லை, ஆகவே நீ எனக்கு அருள் செய்வாயாக. அப்ப தனியே புகழிடமே என் புகழ் இகழ்வார் வெருளே, பெருமானே பெருமானுடைய புகழினை மாற்றிக் கூறுகின்றார்கள். இகழ்தல் இகழ்தல் மறந்திருத்தல் இருக்கும். பெருமானை எதிரையா திட்டுதல் கொள்கொள்ள வேண்டாம். இகழ்தல் என்பது மறந்திருத்தல், புறக்கணித்தல். இந்த பொருள்கள் திருப்பதில் பறக்கும், தலைவர் நம்மகிட்ட எங்க பிரிய போற அப்படின்னு அப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதையே இணையாது இருத்தல் தான் இகழ்ந்திருத்தல். அதுதான் வந்து திட்டம் முன்னாடி எத்துவார் இகழ்ந்திட்டதால் மறந்திட்டதால் சொல்ற இகழ்ந்திட்டதால் அதிகாரம் இகழ்வாக பொருள் இல்ல. இவன் வந்து தகுதியற்றவன் சொல்லி நம்ம புறக்கணித்த நாளே நான் உயிர் போகின்றனால், நான் உன்னை மறந்த நாளும் எனக்கு உயிர் போகின்றனான். கிட்டன் மும்மடி எத்துவாய் இகழ்ந்திட்டனால், மும்மடி எத்துகின்ற அந்த அடியார்கள் என்னை புறக்கணித்தாலே என் உயிர் போய்விடும் என்று சொல்றார். யாரு அம்பியார் சொல்றார், அடியார்கள் எப்பவுமே நம்மை புறக்கணிக்க கூடாது. அவருடைய நல்ல எண்ணத்திலேயே அவங்களுடைய குட்புக்ஸ் நம்ம இருக்கணும். அவர்கள் இது பயன்படாத கேஸ் நினைச்சு அவங்க தள்ளி தெளிச்சு விட்டாங்கன்னா அந்த நிலைமை வந்து மிகவும் இருக்கும். அப்ப இகழ்தல் என்பது புறக்கணித்தல். பெருமாளுடைய பெரும்புகையினை சிலர் புறக்கணிக்கிறார்கள். எப்படி புறக்கணிக்கா, பெருமான் இரவாதவன் இரவாதவன் அப்படி இருக்கும்போது அவர்கள் தன்னுடைய கடவுள் கொள்கையிலே பிறக்கின்ற ஒரு உயிரையே பெருமானாக ஏற்றுகிறார்கள், பெருமானுடைய நிலைக்கு ஏற்றுகின்றார்கள். அதான் புகழினை இகழ்தல். உண்மையான கருத்து, பெருமான் இரவாதவன் இரவாதவன், அவன் இயற்கையாகவே பசுபாசம் இருந்து நீங்கினவன். அதனால்தான் கடைசியிலையும் ஜாகிரதையா சைவ கோட்பாட்டை கைவிடாத இருக்க வேண்டும். மறைமுறை நிகழ்ந்தோ திறந்தார் அவர். என்ன பண்றாரு, கடைசியில சைவராத்தான் இருந்தார், அவரு சைவராத்தான் கடைசிவரையும் இருந்தாரு. ஆனா அவருடைய ஒரு அபாகியம் போதாதனால் சிவன் என்பவன் முக்தி நிலை பெற்ற ஒரு உயிர்னு சொல்லிட்டார். இந்த கருத்தை தைவர்கள் சொல்வதை போல பௌத்தர்கள் சொல்ல போல சொல்லிட்டார். என்ன காரணம், மரபினை பின்பற்றவில்லை, நினைச்சபடி தேவார திருவாசன் பொருள் அவரே கற்பனை பண்ணி சொல்ல ஆரம்பிச்சார். அது எங்க அந்த ஆபத்து எங்கிருந்து விட்டது, இறைவன் வந்து ஒரு உயிர் அல்ல. இறைவன் ஒரு உயிரா இருந்தால் நமக்கு எல்லாம் வெற்றி வழங்க முடியுமா? இறைவனுக்கு உயிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் கடுகு பசிக்காமும் கவலை பிணியில் முக்தி நிலை பெற்ற ஒரு உயிர் என்று இறைவன் சொல்லக்கூடாது. அது யார், அந்த கொள்கை யாருடைய கொள்கை, பௌத்தருடைய கொள்கை, சமணருடைய கொள்கை. புத்தர் ஒரு உயிர் தான், ஆனா புத்தரை நிர்வாணத்தை இருந்ததுனால அவங்க வழங்குறாங்க. மகாவீரர் ஒரு உயிர் தான், ஆனா அவரே வந்து ஒரு முக்தி நிலை பெற்றதான் அவங்க வழங்குகிறார். முக்தி நிலை பெற்ற உயிரா நம்ம வழங்குறோம், முக்தியை அழுகின்ற இறைவனை வழங்குகின்றோம். அப்ப இது மாதிரி வந்து அந்த இதான் பெருமாவுடைய புகழையே அவர் இழந்து விட்டார். சொல்கிறார்கள் பெருமானுக்கு திருமால் என்று பெயர்ந்தும் தவறில்லை, ஆனால் இறைவனுடைய அந்த அருங்குணங்களை அவரிடத்திலே காணாது. அவரும் பிறப்பா பிறப்பா அவரும் இறப்பார் என்ற ஒரு நிலைக்கு அவரை தள்ளிவிட்டார்கள். நம்முடைய சாமிக்கு என்ன பெயர் வச்சாலும் என்ன சாமிதான், அது அதுல விஷ்ணு பெயர் வச்சாலும் நமக்கு ஏற்புடையதுதான். ஆனால் அவர்கள் செய்கின்ற குற்றம் என்னன்னு கேட்டா, யசோதா வயத்துல பிறக்க வைக்கிறாங்க வருகின்றோம், கௌசல்ய வயத்துல பிறக்க வைக்கிறார்கள். பெருமான் பிறக்காதவன், பிறவாதே தோன்றினான், பிறவாதே அக்கி பிறந்தான், பிறவாதாக்கை தெரியும், பிறப்பு என்பவருக்கு இல்லை. ஆகவே இவ்வாறு பெருமானுடைய கோட்பாட்டிலே கைவிடுவார்கள். பெருமாள் சிவத்தினுடைய வேறான கொள்கையினை யாரும் வந்து புரிந்து கொள்ள முடியாது, அதனை வழிபடாதவர்கள். அப்ப நீ புகழ் இகழ்வார் இருளே அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமாளுடைய அந்த தோற்றம் என்பது அச்சத்தை தரக்கூடியதாக, பெருமாளுடைய உண்மையான பெருமை என்பது அவர்கள் வந்து அறிய முடியாது, அச்சத்தை அச்சத்திலே அவர்கள் மறந்து போவார்கள். பெருமானை அவர்கள் அறிய முடியாது, அவர்கள் வந்து அவருடைய அறியாமையானது பெருமானை அடைவதற்கு தடையாக இருப்பதனால அவர்கள் பெருமானை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பெருமானை கண்டு அஞ்சுகிறது என்பது பெருமாள் அறியாமையின் காரணமாக பெருமானுடைய பெருந்தன்மையை குறிக்க முடியாது, பெருமானுடைய சஸ்வரூபம் முகஸ்வரூபத்தை அடைய முடியாது, பின்தங்கி இருக்கின்ற அச்சம். இது புது இகழ்வார் வெறுளே நேரடியாக பெருமானை திட்டுவர்களும் உண்டு. விரவாதவர்களுக்கு அச்சத்தை தருவதனால அவனுக்கு ஆனந்த பயிரம் உள்ளது, ஆனந்தத்தையும் தருகின்றான், அச்சத்தையும் தருகின்றான், அச்சமும் அருளும் வைத்தார். தன் அடியார்களுக்கு அருள்வைத்தார், ஏனையோருக்கு அச்சம் வைத்தார், அவருக்கு ஆனந்த பைரவர் என்று புகழிகள்வார் வெருளே எனக்கு திருதி கொண்டாய் வெண்மையார் விழுங்கும் அருளே என்றால் நேர்மையாக நெறியிலே சென்றவர்கள், சத்திய நெறியிலே சென்றவர்கள், நிலைத்த பொருள் பெருமான் என்று சொல்லி அந்த பெருமானியை குறித்துக் கொண்டு நெகிழவிடாது சென்றவர்கள் விடலில் அடியார். அந்த மெய்மையார் விழுங்கும் அருளே என்று சொல்லும்போது இது குறிப்பு உருவாகும் சொல்வார். ஒருவர் எதை விழுங்குவான், ஒருவர் உடையினை விழுங்குவார், அமுதத்தை விழுங்குவார். ஆகவே விழுங்கப்படுவது அமுதம், விழுங்கும் அமுதே இருக்க வேண்டும், ஆனால் விழுங்கும் அருளே. இங்கு அமுதமாயிருப்பது அருள், அருளாகிய அமுதம் என்று அந்த குறிப்பினாலே சொல்லப்படுகின்றது. ஆகவே குறிப்பு உருவகம் தெளிவா சொன்ன தெளிவான உருவகம் அருளாகின்ற அமுதே, விழுங்கும் அருளார் அமுதே சொல்லியிருக்கலாம். அது சொல்லாமல் செய்யுநிலை அந்த எழுத்துக்களை குறைப்பதற்காக விழுங்கும் அருளே சொல்லிட்டார், விழுங்குகின்ற அருளாகின்ற அமுதமே என்பதனால குறிப்பிடுவோம். இதுல பெருமாளுடைய திருவுருளே அமுதமாக உள்ளப்படுகின்றது முக்தி நிலையிலே என்ற அந்த கருத்து நம்ம சொன்ன கருத்து நம்முடைய குருநாதர் சொல்றார். அன்னம்பாலிக்கும் பிள்ளை சித்தனும் அப்படிங்கிற அபூர்வமுடைய பாடலுக்கு நம்ம பொருள் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, முக்தி நிலை அடையாத உயிர்களுக்கு அவருடைய வினைப்பயனை பெருமாட்டின் திருவுருள் பிறகு ஊட்டுகின்றான். வினைப்பினை ஊட்டவும் திருவுருள் தான். வினையிலிருந்து நீங்கிய முக்தி நிலை பெற்ற அந்த அடியார்களுக்கு பெருமாட்டின் திருவுருளையே உணவாக ஊட்டுகின்றான். அப்ப வினைப்பயனை ஊட்டும் பொழுது அதுக்கு ரித்தம்னு பெறும். பெருமாள் வினையிலிருந்து நீங்கிய முக்தி பெற்ற அடியார்களுக்கு தன் திருவுருளையே உணவாக ஊட்டும் பொழுது அதற்கு சத்தியம்னு பெறும். அந்த திருவுருள் ரித்தம் என்ற வடிவிலே ஊட்டப்படும் பொழுது மறைப்பு ஆற்றலாக இருக்கும். அதே திருவுருள் பெருமானுடைய முக்தி நிலை பெற்ற உயிர்களுக்கு பெருமாத்தருடைய சக்தியை ஊட்டும் பொழுது அது அனுகிரக சக்தி, ஞான சக்தி என்று திருவுருளாக தெளிவாக தெரிகின்றது. அதான் அருள் அனுபவம். உள்ளே அவர்கள் உண்டு முக்தி நிலையிலும் உயிர் வாழ வேண்டும். முக்தி நிலையிலே உயிர் நித்திய ஜீவனை பெற்று வாழ்கின்றது, பெருமானுடைய திருவுருளையே உண்டு வாழ்கின்றது. அடிமையார் விழுந்தும் அருளே அணிபுயில் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே, அழகான சோனைகளால் சொல்லப்பட்டிருக்கின்ற உத்தர கோசம் அங்கைக்கு அரசனாக இருக்கின்ற பெருமானே, இப்போது அருள் வேறு இல்லை, பெருமான் வேறு இல்லை, ஆனால் பெருமான் நேரடியாக எந்த பொருளுமே இந்த பொருளுமே தீண்டுவதில்லை. அவன் தீண்டற்கரிய திருவுருவம், திருவுருவம் கொண்டவன் அவன், அவங்க தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதான், தீண்டற்கரிய திருவுருவம் கொண்ட பெருமான். இதெல்லாம் அப்பிரமணியருடைய வாக்கு எல்லாமே தென்றக்கரிய திருவுருவை தன்னுருவம் யாவருக்கும் தாக்காதானே. நம்ம குருநாதர் சொல்ற போக்கும் வரவும் புனரும் இல்லா புண்ணியன் அவருடைய ஆசிரியர் முடியாது. அப்போது பெருமாள் சிவஞானம் என்ற இன்பத்தை ஊட்டுகின்றான்னு சொன்ன தன்னுடைய திருவுளையே உடனாக ஊட்டுகின்றான் தான் அருள் அமுதன். அந்த திருவுருள் அவரிலிருந்து வேறான ஒரு பொருள் என்று கருதக்கூடாது என்பதற்காக அந்த அருள் என்பதே இறைவன் என்பதை இங்கு அருளே இதுதான் சொல்லியிருந்தார். மெய்மையாக விழுங்கும் அருளே என்று இறைவனை விழிப்பதனால மெய்மையார் விழுங்கும் அருளினை கொண்டவரே என்று சொல்லலாம். அப்ப என்னாச்சு, அருள் பெருமானுக்கு ஒரு உரிமை பொருளாகிறது அப்படி சொல்லல, இந்த வீட்டிற்கு உரியவரே என்று சொல்லல, வீடே என்று சொல்றாங்க. அப்ப வீடு வேறு இல்லை, அதன் வேறு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டுக்கும் அபேதம், வெற்றுமை சொல்லப்படுகின்றது, வெற்றுமை இன்மை ஒற்றுமை சொல்லப்படுகின்றது. மெய்மையார் விழுங்கும் அருளே என்று பெருமானே அருள் என்று அழைப்பதனால பெருமானை விட்டு அருள் தடித்து நிற்காது என்ற உண்மை சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பெருமான் தன் அருளை கொண்டு அருளையே உணவாக விட்டுகின்றான் என்ற அந்த உண்மையை சொல்லப்படுகின்றது. சைவம் வந்து உண்மையான பொருள், ஒரே நேரத்தில் இரண்டு உண்மைகளை அறிய வேண்டும். அருள் வேறு இல்லை, பெருமான் வேறு இல்லை என்பதை அறிய வேண்டும். அதே நேரத்தில் பெருமானுடைய அருளையே தான் உயிரானது முக்தி பெறுமே தவிர பெருமாள் இடத்திலே புணராது, அதே அறிய வேண்டும். எப்படின்னா ஒரு பொருள் ஒரு தாமரையினை வளர வைப்பதோ பாஸ்பரஸை எரிய வைப்பதோ சூரியன் தான். சூரியன்கிட்ட நேர பாஸ்பரஸ் வைக்கல, தாமரை குண்டு வைக்கல, சூரியன் கிரணத்தினாலேயே தாமரை வளர்த்துகின்றான், பாஸ்பரஸை எரிய வைக்கின்றான். அப்ப சூரியனுடைய கிரணம் வேறு இல்லை, சூரியன் வேறு இல்லை, சூரியன் இல்லைதான் ஏது கிரணம். அதே சமயத்துல நேரடியா சூரியனை சென்று சேர்வதில்லை. அதே போல பெருமானுடைய திருவுளே உணவாக அமைகின்றது. ஆகவே பெருமானை பார்த்து திருவுளே சொல்றோம். சூரியனுடைய கிரணமே தாமரையை வளர்த்தினாலும் கூட தாமரையை வளர்த்துகின்ற ஆதவனே என்று ஆதவனை பார்த்து சொல்றோம். கிரணம் வேறு இல்லை, ஆதவன் வேறு இல்லை என்பதனால. ஆனால் உண்மையிலே கிரணம் தான் தாமரையை கொள்கின்றதை தவிர சூரியன் நேரடியாக கொள்வதில்லை. அந்த தத்துவத்தை இங்கு சொல்றேன். வெளியே இகபரமாகி இருந்தவரே, இருளே சாமியை சொல்லலாமா? ஜோதியனே திருமிருளே தோன்றா பெருமையனே பெருமாள் வெளியுறிவார். தின் இருளே என்றால் சிறிதும் அடர்க்கின்ற திருமிருள்ல அடர்கின்ற இருள், பெருமாளை விட்டு பிரிந்தவர்கள இருந்து அடரும் அந்த பற்றும் கவியும் போர்த்திக் கொள்ளும். அதாவது துண்ணுதல், அடருதல், கவிதல். இந்த அறியாமை என்கின்ற உயிரிலே அறியாமையாக உள்ளானது நன்றால் உள்ளோ மூடிடும், கண்ணு மண்ணு தெரியாது. அந்த இருள் வந்து இறைவனத்திலே தோன்றார், இருளே தோன்றா பெருமையே. அப்படி இருக்கும்போது இருளேன்னு சொல்லலாமனு கேட்டா, பெருமாளுடைய திருவுருள் நிகழாத வழி இருளுக்கு இடம் உண்டு. அந்த இருளுக்கு இடம் பெருமாளுடைய திருவுள் நிகழாத வழி பெருமானை ஏற்படுத்திக் கொடுப்பது போல காணப்படுகின்றது. இது உபச்சாரம். உபச்சாரம்னா என்ன? ஒப்புக்கு சொல்வது. பெருமாள் இருள் வடிவன் இல்லன் அல்லன், ஆனால் அவருடைய அருள் தோன்றாத வழி உயிர் என்னப்படுது? கஷ்டப்படுது. அறியாமையா இருந்து கஷ்டப்படுகின்றது. ஆகவே அந்த கஷ்டப்படுவதற்கும் இறைவனே காரணம். இதையும் உண்மையா அறியும். அதனால்தான் குற்றம் நீ, குணங்கள் நீ, உடலான வாழ்ந்தார். பெருமானை பார்த்து குணங்கள் நீர் சொன்னது சரி, குற்றம் நீனு சொல்லலாமா? குற்றம் நீனு சொன்னது உண்மையான சொல்லு என்னென்ன? பெருமானுடைய பொருள் நிகழாத வழிதான் குற்றங்கள் நிகழும். ஆகவே பெருமான் திருவுள் செய்யாதிருப்பதே குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமா இருக்கின்றது. பெருமாள் அதற்கும் காரணம் என்று சொல்லப்படுகின்றார். ஒரு குழந்தை பசியில தூங்கிடுது, அது வயசுல வந்து அந்த குழந்தையை பசிக்க விட்டது யாரு? தாயார் தான். பசி தோன்றாமல் உணவு அளித்திருக்க வேண்டும். அதனால் தாயார் வந்து அதற்கு பசிக்கின்ற காலத்தில் உணவு ஊட்டாத காரணத்தினாலே அந்த குழந்தையை பசிக்க விட்டாள் என்பது காரணமாகின்றது. பசிக்கும் காரணம் தாயார் சொல்லப்படுது. உண்மையில பசிக்கு காரணம் தாயார் இல்ல, பசியை வீட்டிற்கு தான் அவள் காரணம். என்னை ஏதும் அறிந்திடம் என்கிறான் என்ற நிலை, பெருமாள் என்னை அறியாத காரணத்தினாலே தம்மை யாரும் முன் ஏதும் அறிந்திடம், அதுதான் இருள் நிலை என்று சொல்லப்படும். பெருமாள் வந்து திருமணத்திலே ஒரு ஆட்கள் என்று நினைக்கவில்லை. ஆகவே அந்த நிலைதான் இருள். இருளே வெளியே என்று சொன்னால் பக்தியான ஆன்மாக்களுக்கு பெருமாள் தன்னை காட்டிக் கொடுக்கின்றார். வெளி என்பது வெளிச்சத்துக்கு வருவது. வெளி எங்கே ஒரு பொருள் விளங்கி தோன்றுமோ அது வெளி. இருட்டில் கூட ஒரு பொருள் விளங்கி தோன்றும், அது வெளி என்று சொல்லுவோம். திணிந்ததோர் இருளில் தெளிந்த திருவெளியே. இருட்டு இருக்கும் போது கூட ஒரு பொருள் நன்றாக தெரியலாம். நல்ல அமாவாசை கூட கேதாரத்துக்கு தெரியும், அது போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது என்ன காரணம்? அது ஒளிப்பொருள். ஆகவே அறியாமல் இருளும் நான் இருப்பதை அவ்வப்போது உணர்த்திக் கொண்டுதான் இருக்கின்றான் பெருமாள். ஆகவே அவர்கள் வெளி என்று சொல்கின்றார்கள். அந்த பொருள் தன்னை உணர்த்தும் போது உணர்ந்த பொருளை நாட வேண்டும். இருளே அறியாதவர்களுக்கு உள்ளாகவும் வெளியே தன்னை அறிய முடிவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பொருளாகவும் வெளிக்கு வந்த பொருளாகவும் இருக்கின்ற பெருமாள். இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே, இருளாகவும் வெளியாகவும் ஒரே பொருள் இருப்பதைப் போல இகமாகவும் பரவாகவும் நீ இருக்கின்றான். இகம் என்பது இன்மை, பரம் என்பது மறுமை. இறைவசத்தினாலே உடம்போடு உயிர் பிறந்திருக்கின்றது இன்மை. இந்த உடம்பினை விட்டு இது செய்த ரஞ்சனை தீவினைக்கு ஏற்ப வேறு உலகங்களில் செல்கின்ற சொர்க்கம் பரவித்து செல்லும் போது அங்கு நினைப்பினை ஊட்டுகின்றது. அது அது பரம் என்று சொல்லலாம். அதற்கும் மேலான ஒரு நிலையும் பரம் என்று சொல்லப்படும், அதுதான் முக்தி நிலை. இம்மை மறுமை அம்மை, இம்மையும் மறுமையும் சேர்த்து இம்மைக்குள் அடக்கப்படும். அம்மை என்பது பரம் என்று சொல்லப்படும். அப்போது இந்த உயிரானது உடம்போடு எல்லாம் நினைப்பினை உதிர்கின்றதோ அங்கு நிலையிலும் திருவிழே அருகிலே இருந்து காக்கின்றது. உயிரானது வினையிலிருந்து நீங்கி உடலை விட்டு முத்திரிலே பெருந்தோடு கைவந்த உயிரினை இறைந்து திருவிழானது அருகிலிருந்து காக்கின்றது. இவ்வாறு திருவிழினாலே இந்த உயிரினை எல்லா நேரத்திலும் காத்ததினாலே இறைவனே இடமாகவும் பரமாகவும் இருக்கின்றான், இருளாகவும் வெளியாகவும் இருக்கின்றான். பெருமாள் அறியப்படாத நேரத்திலே அறியாமைக்கு இடம் கொடுத்து இருக்கின்றான். பெருமாளை அறிய முற்படும் போது பெருமாள் தன்னை அறிவிக்கின்றான். பெருமாள் வந்து இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு துணையாக இருக்கின்றான். அப்படி எல்லாமாக இருக்கின்றான் நீ. ஆகவே உன்னை விட்டு எனக்கு வேறு ஏது புதலிடம், உன்னை விட்டு ஓடிப்போக முடியுமா? இருக்கிற சாங்கம். நீ எல்லாவா இருப்பதுனால பெருமானே தமிழே புகழிடம் நீயே தத்துவ குட்டிலிருந்து பிரிந்திருக்கின்ற எனக்கு நீயே சரணாகதியே. ஆகவே இந்த உலகம் பற்றியிருந்தது வாசனை தான், பெருங்காயத்தை தப்பாதான், உண்மையிலும் நம்ம குண்டாவது மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் இந்த மெல்லிய குற்றம் அவர் மென்மையான மனம் கொண்டவர் என்பதனால மெல்லிய காற்றிற்கே அது அசைகின்ற கொடி, மென்மையான கொடி, நண்பரில்லா கொடி போல மெல்லிய காற்றிலேயே அசைந்து மென்மையான கொடி கொண்டவர். ஆகவே பெருமானே இந்த மெல்லிய வினைக்காற்று கூட என்னை அசையாது, நீ காத்துள்ள வேண்டும் என்பது இந்த குறிப்பிட்ட பொருளே தமிழே புகழிடமே என் புகழ்வார் வெள்ளேயிட்டு கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிகளில் உத்தர கோஷம் உங்கைக்கரசே இருளே வெளியே கபலமாகி இருந்தவனே.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பன் நட்டராகம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: கற்பகத்தினை. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கற்பகத்தினி கனகமால்வதை கமலை கண்டதீ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 17 திருப்பதிகங்களில் முதலாவது இடம் பெறுவது திரு ஒற்றியூர் திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம். பண்வரிசைப்படி 54 திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருத்தம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 46வது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் பிரபஞ்சப்போர் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாரியருளியது அருளியது. இது சாமராகத்தில் பாடப்பெறுகின்றது.

0: நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாயி உடையாணி உடையாணி என்றார். என்ன உடையான்? அடிமையாக உடையான். நீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது என்று நம்முடைய சுந்தரமுனி சுவாமி சொல்வது போல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை. இந்த இத்தனை ஆன்மாக்களைக்கும் ஆன்மாக்களும் ஆன்மாக்களையும் தனக்கு அடிமையாக உடையான். அதான் உடையான். உடையான் என்றால் உடையான் அப்படி திருக்குறள் வந்து உடையார்னு வந்திருக்குது. அங்க உடையார்னா செல்வந்தர்னு அர்த்தம். செல்வந்தர்னு அர்த்தம் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு திருக்குறள். எப்படி ஆசிரியர்கிட்ட பையன் இருக்கணும்னு சொன்னா நல்ல செல்வந்தர்கிட்ட ஒரு 20 நாள் பட்டிக்காரன் போய் எப்படியாவது ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்காவது உணவு கொடுக்க மாட்டாரான்னு போய் நிற்கிறவன் எந்த முறையில போய் இந்த செல்வந்தர்கிட்ட நிற்பான்? அது போல இந்த அறிவு பசிங்கிற ஒண்ணு எடுத்து ஆசிரியர்கிட்ட பையன் அப்படியே இங்கே நிற்கணும். இந்த சிவர் திருக்குறளையாவது காதல கேட்டுவீங்க இப்படியே இங்கே நிற்பார்கள். அதனால உடையாரும் எல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் உடையரே. ஆனா இப்படியெல்லாம் ஒரு கால எல்லையில நீ ஒரு தட்டவை படித்தாலும் கூடப்பா நீ எதிர்காலத்துல நீதான்ப்பா உடையார். ஏ அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை. அதனால அந்த உடையாராக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்றார். அங்க உடையார் என்பது அறிவுடையார். இங்க உடையா என்பது இந்த ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் அடிமையாக உடையார். அதனால உடையாணி அதுவோ எல்லா உயிர்களையும் அடிமையாக கொண்டிருக்கின்றவனே. நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார். எத்தனையோ அடியவர்கள் அடியனுடைய இருந்த பெரியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நிந்தனை உள்கி உன்னையே நின்று கொண்டிருப்பார்களாம். உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் தன்னுடைய நெஞ்சை அப்படியே கொடுத்து அந்த நெஞ்ச அந்த அன்பின் பெருக்கினாலே உள்ளமெல்லாம் தழுதழுத்து இருப்பார்களாம். அப்படிப்பட்ட உடையார் உடையாயி உடையார் அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் உடையாய் மீண்டும் உடையாய்கிறார். இந்த உடையானி என்னார் இங்க உடையாய். எல்லா அடிமைகளாக உடையவனாக இருக்கிற பெருமானே நின் பாதம் தேரக் கண்டு என்னோடு இருந்து எத்தனையோ அடிவர்கள் அவர்கள் எல்லாம் உன்னையே நினைந்து நினைந்து உன்னுடைய திருவடியெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இதை என்னால் கண்ணாலே காதால கேட்க முடியுது. ஆனால் நான் இங்கே இருக்கிறேப்பா ஒரு ஆன்மா மட்டும். அத்தனை ஆன்மாக்கள் என்னுடன் இருந்த அடிவர்கள் எல்லாம் உன் பாதம் தேரக் கண்டும் உன் திருவடி அடையப்படுவதாக நான் என்னுடைய உள்ளத்தினால உணர்ந்தும் உண்மையிலேயே அவர்கள் உன்னுடைய திருவடியிலே இருந்தும் நான் மட்டும் தெரிந்திருக்கிறேன் என்கிற தேரக் கண்டு இங்கு ஊர் நாயில் கடையானின் நாய் தான் அவருக்கு இழிந்த பொருள்ல அவருக்கு ஊர் நாய். ஏன்னா ஒருத்தனுக்கு உரிய நாயின்னு அது வந்து கட்டி கட்டி போட்டு பிக்கர் கொடுத்து கூட அழைச்சிட்டு போவாங்க. அதனால நீங்க உடையவனுக்கு உரிய நாய் இருந்ததுன்னா அந்த நாய் ரொம்ப அழியாப்பா பிளஷர்ல போகுங்க பிளஷர்ல போகுங்க. நல்ல பெரியவங்க கிட்ட நாய் இருந்ததுன்னா அது ஏன் நீங்க இதெல்லாம் போய் அலையுது கையில காலையில பிடிச்சிட்டு போவாங்க போயிட்டு இருக்கும் போயிட்டு வந்தோன்னு நாய்க்கும் வாக்கிங் இவருக்கும் வாக்கிங் அது போயிடாங்க. போயிட்டு வந்துட்டு அப்புறமே இது பண்ணி போயிட்டு வந்தியா அப்படி சொல்லணும் அப்படியே அப்படிங்க பிஸ்கட்டா இந்தா இப்படியா இந்த அப்படின்னு போடும். பிள்ளைகள் ஏறிட்டு வாடா ராஜா ஏறி போகும் மெட்ராஸ் அப்படின்னா பிள்ளைகள்ல போகும். அதனால தனிநபர்கிட்ட இருக்கிற நாய்க்கு எவ்வளவு மதிப்பு உண்டு. இங்க என்ன ஊர் நாயில் ஊர் நாயினா அது யாருக்குமே உடையன் அல்ல. யார் வீட்டுல வந்தாலும் சரி அதனால அந்த ஊர் நாயில் சரி அந்த ஊர்ல இருக்கிற நாய் இப்படி எல்லாராலையும் வெறுக்கப்படுதுல கூட நான் அந்த நாயெல்லாம் விட ரொம்ப கடைசியாள் கடையானின். இந்த மாதிரி தன்னைத்தான் அப்படியே இது அந்த இழிவுபடுத்தி ஏன்னா உண்மையிலேயே ஆட்கொண்ட எல்லா அடியவரும் சேரும்போது அடியனும் சேர்ந்துருக்குங்களோ எப்ப சேரலையோ உண்மையில குறையில்லை என்ன ஏதோ குறை. ஏன் இந்த மாதிரி இடிந்த பண்பு ஊர்ல இருக்கிற நாயை விட ரொம்ப மோசமான நாய் அதனால அப்படி இருந்துட்டப்பா என்று பெருமான் மீது குறை சொல்லாமல் தன்னைத்தானே நொந்து ஊர் நாயில் கடையானேன் ஏ நெஞ்சு உருகாதேன். கொஞ்சம் கூட உருக்கம் இல்லை. நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் மனத்து என் கதியாதேன். என்ன கல்லாமனம் என்றால், மாண்புமிகு அமைச்சராயிருந்த பெரியவர் கல்லாமனம் இருக்குமா, நல்லா அழகா படிச்சிருக்காரு, உலகியல் அறிவில படிச்சிருக்காரு. ஆனா நின் திருவடியை எப்படி அடையணும், எப்படி அறிந்தால் இன்பம் கிடைக்கும் என்ற ஒன்றை நான் கல்லாதன். அதானே தவிர மற்ற படிப்பெல்லாம் படிக்கலே சொல்லுவேன். கல்லாதேன் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையினாரு, இங்க அவரவர் நிலையறிந்து ஆற்றா கிடையாது. எனவே நெஞ்சு உருகாதேன், ஏன் வந்து அவர்களெல்லாம் நெஞ்சு உருகி உன்னை அடைந்தார்கள், அடியனுக்கு அந்த மாதிரி பக்குவம் இல்லாமினாலே நெஞ்சு உருகாதேன், என்னுடைய நெஞ்சு கொஞ்சம் கூட உருகலையாம். கல்லாமனத்தன் கரியாதேன் கசியாதேன், உன்னை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், எப்படி அதை அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியணும். ரொம்ப எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்களை நன்னெறி குறிப்பது. இதை ட்ரைனிங் கொடுக்குறேன், ட்ரைனிங். ஏப்பா எப்படி சுவாமி திருவேந்தலத்தை ஓதுனாரு, பக்குனு ஓதாதர, காதலாகி நல்ல அன்பு இருக்கணும், ரெண்டுலையும் அன்பு இருக்கணும். ஒன்று திருவேந்தலத்து மேலே அன்பு இருக்கணும், திருவேந்தலத்தை ஓதப்படுகின்ற அந்த பெருமானத்தில் அன்பு இருக்கணும். காதலாகி அந்த காதல் மீதூர மீதூர மீதூர கசிந்து அப்படி உள்ளம் கசிய கசிய கசிய கண்ணீர் மல்கி அப்படி ஓதுவாரதமை நன்னெறிக்கு வைப்பது. எது தெரியுமா, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, வேற யாரும் இல்ல, நம்ம நாதன் அவருடைய நாமம் நமக்குவாங்க. இதுதான் ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நமக்கு நிறைவாக சொல்லி போன அறவுரை. அப்பா நான் வருகிறேன் என்று சொல்லுவார் போல தானும் தன்னுடைய மனைவியினுடைய கையை அப்படி பிடிச்சிட்டு, இதோ எல்லாரும் தன்னுடைய திருமணத்துக்கு வந்தவர்களெல்லாம் பெருமானை அடைய தானும் தன்னுடைய தையலுமாக இருக்கிற போது இந்த பாட்டை பாடி, அப்பா நம்ம எனக்கு கேட்கணுமில்ல, நம்ம கூட சில பேர் இந்த வயசாகி இந்த கையை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, பாட்டி எனக்கு என்ன சொல்றீங்க, பாட்டி சொன்ன போதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா, இப்ப போய் பாட்டி என்ன பண்றேன்னா அது சொல்லவும் முடியாது கேட்கவும் கேட்காது. அது போல தாத்தா எனக்கு என்ன சொல்றீங்க தாத்தா, ஆமா சொன்ன காலத்துலதான் கேட்டுவிட்ட, இப்ப புதுசா கேட்க என்று சொல்லுவோம். அது மாதிரி நம்ம கல்லூரியில பையன் கூட நான்காண்டு முடிச்சுட்டு கடைசியா எல்லாம் பாடம் எல்லாம் முடிஞ்சு இன்னொரு 15 நாள் தான் தேர்வு இருக்குன்னா, ஐயா இனிமே நாங்க என்ன கேட்க போறையா, எங்களுக்கு எதையான அறவுரை சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க. ஏப்பா நான் 4 ஆண்டு சொல்லாத அறவுறையா இனிமே சொல்ல போறேன் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கடைசியில் சொல்றது. அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நம்முடைய இந்த மண் உலகத்துல இதை பண்ண சொன்னார். காதலா எப்படிப்பா திருவேந்தலத்தை ஓதணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது. அதனாலதான் நம்முடைய வழிபாட்டுல நம்முடைய இதுல பல நாட்கள் இந்த நிபுணம் காதலாகி என்னத்தை இதுல எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம இதுல கரியர் இருக்குங்கிறத ஒருத்தர் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதான். எத்தனை நாம் இப்ப காலை மாலை அனுஷ்டானம் எடுத்துக்கிட்டா சிவ பூஜை எடுத்துக்கிட்டா சொல்றோம், 108 முறை சொல்றோம். இந்த 108 முறை சொல்லுகின்ற பொழுது நான் நான்தன கண்பின்மை ஆனந்தானும் அறிவோம். நல்ல வேலையா சொல்லிட்டு பெருமானே உனக்கு நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறது அடியேனுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். உண்மைதான். அது போல நாம் எந்த அளவு காதலாகி அந்த திருவைந்தலத்தை ஓதுகிறோம் என்பது நமக்கு அந்த ஓதுகிற திருவைந்தலத்துக்கு தான் தெரியும். அதனால அப்படி பல நாட்கள் போனா கூட ஏதேனும் ஓரிரு நாட்களேனும் இந்த பக்குவம் நமக்கு அமையுமானால் அன்னைக்குதான் நாம செய்த புண்ணியம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறித்து வைத்தது அந்த அனுபவம் அவ்வளவு லேசாது. அதனாலதான் இவ்வளவு பெரியவங்க எல்லாம் கசிந்து உருகாதேன்னு முடிச்சுட்ட போது நாம் என்ன, அதனால் அந்த புண்ணியம் கைவரப்படும். நம்ம ஓதுவது முதற்படி, அந்த ஓதுகின்ற பொழுது இந்த காதலாகுதலும் கசிதலும் கண்ணீர் மல்குதலும் ஆகிய இந்த மூன்றும் வரும்படியான நாள் என்னாலோ அந்த நாள் அல்லவும் பெருமானே அதுதான் நீங்க. அவன் அருளாலே அவன் தாழ்வணிங்கி
1: அதற்கு உண்டித்தவர்கள் தான். நாங்க என்ன பண்ணோம், இப்படி ஓதுகிற புண்ணியம் புண்ணியம், அதுல இந்த மாதிரி ஒரு படிமுறையில காதல் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுகின்ற புண்ணியம் எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று அண்ணாமலையானை வேண்டுவோம். நாம எங்க தெரிய போகுது, அண்ணாமலையும் கூடவே இருக்கிற நம்ம அம்மா அண்ணாமலை அம்மையும் வேண்டுவோம், வேண்டினால் அந்த நிலை ஏற்படும். அதனால இங்கே கசிந்து உருகாதேன் அப்படிப்பட்ட பண்பெல்லாம் அரியனுக்கு இல்லை. ஆதலால் கசிந்து உருகாதேன், முடையாறு புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன். முடையாறு புழுக்கூடுதான் அதைய சம்பிரதாயப்படி மடியில கூட வைக்கக்கூடாது புத்தகங்கள்லாம், அதுக்காக தான் அந்த ஒரு இது பலகை வைத்து அதுல வைத்து படிப்பாங்க. ரொம்ப அதுவும் பொதுவாகவே எந்த நூலும் மடியில வைத்து படிக்கக்கூடாது. திருவாசகம் போன்ற திருமுறைகள் நிச்சயமா செய்யக்கூடாது. அதனாலதான் அப்படி ஒரு இதை வைத்து அதுக்காக அந்த படிக்கிறதுக்குன்னு அந்த பழைய கால பந்தியெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா இப்படி வைக்கும்போது கீழே விழுந்துடும் அல்லவா, அப்புறம் மடியில வைக்கிறது அவ்வளவு தப்பா இருக்கு. அதனால மடியில வைப்பதே இருக்காது. பழைய பெரியவர்கள் என்றால் அப்படி அதில் வச்சுதான் படிப்பாங்க.
0: முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானீது. பின்ன நான் கசியவும் இல்லை உருவவும் இல்லை, ஆனால் அவரு உன்னுடைய திருவடியில எல்லாரையும் சேரத்தை என்னால காணவும் முடிகின்றது. அப்படி இருந்தும் கூட நான் எதை செய்துட்டு இருக்கேன்னா, இந்த முடையார் புழுக்கூடு முடைன்னா கெட்ட வாசனை இல்லாது இல்ல நறுமணம் அல்ல, பின் என்ன இது வந்து ரொம்ப தீய நாட்டம். இந்த முடையார் புழுக்கூடு புழுக்கூடுன்னு நம்ம உள்ள உள்ள என்னென்ன இருக்குது அது பாட்டு கிடையாது, நெளிங் எங்களிங்க அப்படியெல்லாம் இருக்கு. நீ ஒண்ணா கூட சொல்லியிருக்கேன் புழுவழுக்கு மூடி, அதனால அது எல்லாம் உள்ள எல்லாம் வச்சு மேல நமக்கு அப்படியே பார்த்து பாலிஷா இருக்குது. அதனால ஒண்ணும் தெரியல, கொஞ்சம் திறந்து பார்த்தால தெரியும், திறந்து பார்த்தால. அதனால ரொம்ப அருமை ஒரு சொன்ன ஞாபகத்துக்கு வருது, மணிமேகலையிலே அந்த பெண்ணை உதயகுமரன் மணிமேகலையை உதயகுமரன் போய் அடைய போறான். அப்படி அடையறதுக்காக எப்படியாவது அவள் அடைஞ்சணும்னு ஆசை. ஆனா அவ எட்டாம் கை கட்டாமையே போயிடறான். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து வர்றான், வரும்போது வந்தவனே இவளை பார்த்துறான். பார்த்தவொடனே ரொம்ப தேர வேகமா விட்டுறான். உள்ள போய் அந்த மலர்வனத்துல போய் உழைஞ்சிட்டு சுமதிங்கிற ஒரு தோழி அவ மட்டும் வழி நிற்கிறான். இவன் போனவன் எங்க மணிமேகலை எங்க மணிமேகலை இருங்கய்யா என்ன என்ன இங்க வந்தா இங்க போயிருக்கா தெரியல எங்க வந்தான்னு கேக்குறான். இந்த காலத்துல என்ன பண்ணுவான், அந்த பெண்ணையும் அரைஞ்சிருப்பான், இந்த பெண்ணையும் அரைஞ்சிருப்பான் சுமதிய இல்லாம எங்கே அந்த பெண் என்றே கேட்டான். அது பெரிய அரசகுமாரன் ஏப்பா என்ன அந்த உடம்பு எப்படி பாத்துக்கிட்டு நீ இன்னும் ஆசைப்படியாப்பா, இது உடம்பா உடம்பா இது என்ன புனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது என்ன எல்லாம் மேலகையில சட்டை கிட்ட போட்டுருக்கனால உடம்ப ஏதோ பாக்குற மாதிரி இருக்குது. நீ சட்டையெல்லாம் எடுத்துட்டு உடம்பையும் எடுத்து மேத்தோலை அப்படி உரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். இவ ஜீவ ஏன் ரத்தமும் கதையும் அல்லவா புழுவும் கொடுக்கும். அதனால வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது, நல்வினை தீவினை காரணமா அந்த உடம்பு வந்துருக்குதுப்பா, அந்த வினை அனுபவிக்க வந்திருக்குப்பா. வினையின் வந்தது வினைக்கு விளையாது முனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது. ரெண்டு நாள் முன்னா குளிக்கணும்னு வச்சுங்க, யாரோ வர்றாங்க ஏ குடிக்காது வர்றான் போங்கடா உள்ள போட்டு கல்காத்திய கல்காத்தி உனைவன நீங்கள் புலால் புறத்திடுவது. இது உடம்பினுடைய மேல் பகுதி, உள்ள என்ன தெரியுமாரு டன் டன்னா இருக்குது கண்பகரா இல்ல ஏத்தலாம் பற்றின் பற்றிடம். என்னென்ன பற்று உலகத்துல கொள்ளணுமோ அத்தனையும் வச்சு டன் டன்னா அடைச்சிருக்கிறாங்க. குற்ற கொள்கலம், எவ்வளவு உலகத்துல குற்றம் இருக்குதோ அத்தனையும் உள்ள இருக்குது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் காமம் வெகுளி மயக்கம் அடாராடா என்னென்ன குற்றம் உண்டோ அத்தனை. தவளா உள்ளம் தன்பால் உடையது, எனவே இந்த உடம்பு புறத்தும் சரியில்லை அகத்தும் உள்ளேயும் சரியில்லை. போய்
1: ஒரு பேரரசனுடைய பையன், நல்ல அறிவு உடையவன், கொஞ்சம் எண்ணி பாருப்பா.
0: விக்கோ இதனை புறமறித்து பாராய்.
1: இந்த உடம்பு இப்படி இருக்கிற உடம்ப கொஞ்சம் நீ அந்த உடம்ப அப்படியே ஒரு நல்ல ஒரு கத்தி எடுத்து அப்படி விட்டு அந்த ரெண்டு தோலையும் அப்படி பிரிச்சு அந்த தோலுக்குள்ள இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசையே விட்டு வைப்பாங்க.
0: மணிமேகலுக்கு ஒரு இடத்துல அருமையான இடம்.
1: இப்ப இந்த காலமா இருந்ததுன்னா அந்த அந்த சுமதி என்ன பாடுபட்டிருப்பாங்கிறதெல்லாம் இப்ப நீங்க சொல்லுங்க. ஆனாலும் அந்த நெறி தவறி சென்றாலும் கூட இந்த பெண் அப்படி சொன்ன உடனே சரி இன்று இல்லை ஆயினும் நான் இன்னொரு நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர ஓட்டிருப்பாங்க. எந்தெல்லாம் மணிமேகல வருது. அது மாதிரி இந்த புழுக்கூடு புழுக்கூடுனா உள்ள அப்படியே இருக்குது இல்ல, வேற என்ன இருக்குது, என்னென்ன உண்டு அத்தனையே இருக்கு. நீ ஒரு நாள் கூட சொல்லியிருக்கோம், நம்முடைய உள்ளத்து உடம்புல பல கிருமிகள் இருக்குங்கிறத இன்னைய விஞ்ஞானம் தான் சொல்லிட்டு என்பதல்ல. நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம் அருமையா சொல்லியிருக்கு. பெருமானுடைய கருணையை சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி சொன்ன இடம் வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு படல. அவ்வளவு அருமையா சொல்லியிருக்க சித்தாந்த சாஸ்திரம், தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயின் வயிற்றிலே அந்த உரிய இடத்துக்கு அந்த கரு போன உடனே என்ன பண்ணுமோ, அங்க இருக்கிற கிருமிகள் எல்லாம் அங்கே கிடந்த அனாதி உயிர். எங்கே கிடந்த தாய் வயிற்றுல போய் இந்த கருவானது பதிவுக்கு போறது அப்படி போகும்போதே அங்க இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் என்ன, அங்கே கிடந்த அனாதி உயிர். இந்த கருவை பார்த்த உடனே எங்கேனுமாக எடுக்கும் என ஆஹா இன்னைக்கு அருமையான ஆகாரம் கிடைச்சிருக்குதா என்று சொல்லிட்டு எல்லாம் வருமா எது அந்த கிருமி எல்லாம். அப்ப இந்த கரு அந்த தாய் வயிற்றுல இருக்கும் போது அப்படி போனதுதான் தெரியும், அங்க தாய் வயிற்றுல இருக்கிற மற்ற உடம்புல இருக்கிற கிருமிகள் எல்லாம் என்ன போய் அப்படி முக்க போகுமா. அப்போ எங்கே கிடந்த அங்கே கிடந்த அனாதி உயிர் முக்கியம் என என்ன செய்வாய் நீ, அந்த தந்தையினிடமாக சென்ற கரு தாய் வயிற்றுக்கு அப்படி போய் போறதுக்குள்ள அந்த கிருமிகள் வருகிறதுக்கு முன்னால் நீ போய் தாய கழுக்குடியில் காத்திருந்தும் அந்த கருக்குடியில போய் நீ காத்திருக்கி இருக்கிறான். காக்கலன்னு இப்படி அஞ்சரை அடி எங்கப்பா வர போறேன், இப்ப எல்லாம் அஞ்சரை அடி ஆறு அடி போலீஸுக்கு தயாரா இருக்கு மார்பெல்லாம் காட்ட அது இல்லைன்னு. அல்லது பெண்ணா இருந்த ரமாசுரு பொண்ணை வலம்புரி முத்தேங்கிறோம், இந்த மாதிரி பொண்ணை வலம்புரி முத்தேங்கிறதுக்கோ அல்லது நான் ஆறு அடி நான் எசைக்கு சரியா இருக்கிறேன் என்று சொல்வதுக்கெல்லாம் என்ன காரணம், தந்தையினிடமாக வந்த கரு தாயினிடமாக பதிகாண்ட பொழுது பெருமானே நீ காத்திராவிட்டால் அங்கே கிடந்த அனாதி உயிர் அது தின்னுடுங்கிறதுக்காக வாய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த கருக்குழியில போய் நின்றுகிட்டு ஏதேன்னு அந்த அந்த கிருமி வந்துன்னு அங்க விரட்டுவாரு. இதுதான் பெண்ணு இல்லையான நம்ம எங்கே ஆடவர் எங்கே பெண்டிர் எங்கே. இப்படி சொன்னது போற்றிப்பவருடையங்கிற அருமையான ஒரு ஞான நூல் தான் சித்தாந்த சாஸ்திரம். 14 சாஸ்திரத்துல இது உமாவதிசம் அருள். அப்போ இங்க ஒரு தத்துவ தத்துவம் பெருமானுடைய கருணைக்கு கருணை, இன்னொன்று வயிற்றிலே அந்தந்த உயிரினத்திலே கிருமிகள் பல இருக்கின்றன. இது ஆங்கிலேயர் வருகை வந்து தமிழன் கண்டது அன்று, ஆங்கிலேயும் 11 நூற்றாண்டு வந்தான். உமாவதிசம் காலம் 13 நூற்றாண்டு. ஆங்கிலேய ஆட்சி வருதுன்னு 400 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழன் சொன்னது, அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் எனடா இந்த கரு வந்துட்டது அங்க இருக்கிற கிருமியெல்லாம் வந்து எடுத்துருமே என்று காயக்கருக்குடியில் காத்திருந்தும் என்று ஒரு பக்கம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம், இன்னொரு பக்கம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம். அடிக்கடி சென்னை கூட காலில் சொன்னேன், தமிழனுக்கு இருந்த அறிவு போல் வேற எந்த இனத்துக்கு இருந்தா தெரியும், அவ்வளவு அறிவுடைய என்ன பண்ண. அதே போல பண்பாடு, அது போல வழிபாடு எல்லாம் இழந்தவனாய் போய்விட்டதே. ஒரு காரணம் நமக்கு நாம் கொஞ்சம் அசத்தையா இருந்தது, இன்னொரு காரணம் பிற ஆட்சி வந்தது. எனவே இப்ப அந்த புழுக்கூடு அதுக்காக சொன்ன புழுக்கூடுன்னா புழுக்களோடு கூடிய இது இந்த உடம்பு. அங்க புழுக்கள் இவர் சொன்னார், நீங்க கிருமிகள் சொன்னாலும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆகவே உடம்புக்குள் கிருமிகள் அல்லது புழு இருக்கிற என்பது சத்தியம். அதை ரொம்ப அருமையா சொன்ன, புழுக்கூடு இது காத்து. அதனால எல்லாரிவர்களும் உன்னை வாழ்த்தியும் வணங்கியும் நினைந்தும் கசிந்தும் திருவைந்தெழுத்தை ஓதியும் உன்னுடைய திருவடியை சேர்ந்தார்கள். அடியேன் அது இல்லாமையினாலே கேவலம் இந்த புழுக்கூட்டை காத்துக்கொண்டு இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறிகிலேன் என்று புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் எனக்கு கிடைத்தது சுவாமி என்று சொல்லி, முடையார் முடைனா தீயநாட்டம், முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. இப்படி இதை கட்டி இந்த உடம்பை கட்டிட்டு முடியா பண்ணிட்டியப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த புலம்புகிறார். முடித்தவாறும் உந்தனுக்கே தக்கதே, முடித்தவாறும் எந்தனுக்கே தக்கதே. அது உண்மையா சரிதான். அப்படியே நீ வந்து அவர்களையெல்லாம் நீ ஆட்கொண்டாய், என்னை ஏன் இவ்வாறு நீ இந்த புழுக்கூட்டை காத்து கொண்டு செய்தாயின்னு சொன்ன, அது உண்மையில ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே. ஆமா, இப்ப அழகா தினமும் ஆசிரியர் அஞ்சு மணி நேரம் வகுப்பு நடத்தினா, பையன் அஞ்சு மணி நேரம் படிச்சான்னா ரிசல்ட் எப்படி வருது? குறிப்பிடுறான். அவர் அஞ்சு மணி நேரம் நடத்தின, அஞ்சு நிமிஷம் கூட படிக்கல. என்ன என்னப்பா, என்னையா என்ன தேர்ச்சியில என்னப்பா அப்படின்னாரு. என்னன்னாரு, ஒண்ணுல தவறி போச்சு, ரெண்டுல தவறி போச்சு, எல்லாமே தவறி போக வேண்டியதான் உங்களுக்கு. அதனால அப்ப என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் அந்த இடையறாது முயன்றார்களோ, நான் இது ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் சம்பளம். பையங்க அஞ்சு மணி நேரம் பள்ளிக்கு போன பையங்களை நம்முடைய வீட்டுல அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களான்னு பாருங்களேன். அஞ்சு மணி நேரம் ஆசிரியர் பாடங்கிறாங்க, இங்க அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களா? ஒரே நேரத்துல முடியாது. காலையில ஆறு டு ஏழரை, மாலையில ஆறரை டு எட்டு, ஒன்றரை ஒன்றையும் மூணு மணி நேரம், எட்டுக்கு சாப்பிட்டுட்டு எட்டரைக்கு, எட்டரைக்கு இருந்து ஒரு பத்து வரைக்கும் படிக்க முடியாத. முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே. சரி, இப்படி எல்லோரையும் நீ ஆட்கொண்டு நீ என்னை விட்டு விட்டாய் என்றால், என்னை விட்டு விடல, என்னுடைய தகுதி நோக்கி என்னை விட்டுருக்கிற, அதனால அது எனக்கு பொருந்ததுதான், பொருத்தம்தான் சாமி, பொருத்தம் நீ விட்டது சரிதான். முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே, என்னை பொறுத்த மட்டும் சரிதான். ஏன், முன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒரித்திவாய் துடித்தவாறும். அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க, உன்னையே அடைவேன்னு துடிச்சாங்க, நான் என்ன செய்யறேன், இந்த உலகமே பெருசுன்னு துடிச்சுட்டு இருக்கிறேன். சரிதான், உலகமே பெருசுன்னு சொன்னீங்களா, அந்த உலகத்தை கட்டி மாறிச்சு. அவங்க எல்லாம் என்னையே பற்றினாங்க, நான் அழைச்சிட்டு போச்சேன். சரிதான், உங்களுடைய திருவுள்ள குறிப்பு சரிதான். நான் அதை சர்டிபிகேட் நற்றாண்டுதல் கொடுப்பதற்கு கருதி இல்லை, ஆனா அங்க செய்தல ஒண்ணு தப்பு இல்லை. ஏன், உன்னை பற்றியவர் அழைச்சிட்டு போனேன், உலக பற்றியவங்களை நான் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சரிதான். இதெல்லாம் அவருக்கு நோக்கியதே அல்ல, நம்மை நோக்கியது, நம்மை நோக்கியது. உலகியல் அமைப்புல எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் பெருமான் வரமாட்டான் என்று அவனை பற்றுகிறோமோ அன்றுதான் வருவான். பற்றுக பற்றற்றாம் பற்று அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ரொம்ப அருமையா சொன்னார் அந்த குரல. முதல்ல புடறாதேனர் எதை, ஆண்டவனை. ஆண்டவனை பிடிச்சுக்கிட்டு, ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவனையும் பிடிச்சிட்டேன், அப்புறம் இந்த உலகத்தையும் பிடிச்சுக்கிட்டேன், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், உருப்பிட மாட்டே போறான்ட்டேன். பற்றுக பற்றத்தான் பற்றினே, அதை பற்ற சொன்னது எதுக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது விடுறதுக்காகும். இதுல ஒரு கை, ஆத்துல ஒரு கை, சேத்துல ஒரு கைன்னா ரெண்டும் உழுப்பிட மாட்டேன் போறான்ட்டேன். அப்ப பற்றுக என்று சொன்னதே எதற்கு, இந்த பற்று விடற்கு. கல்யாணம் பண்ணவனே பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறான்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டா, மனைவி மேல பற்று வைக்க உன் மேல பற்று குறையுது, இவை ஜீவேன்னு உற்ற வேண்டியதுதான். கல்யாணம் ஆறு வரைக்கும் நல்லா தான் இருந்தான், அந்த ஆட்சி எழுதிய ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறான், ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறான். ஏன், எதை பற்றிட்டான்? மனைவிங்கிற ஒன்றை பற்றிய உடனே அப்பா அம்மாங்கிற ஒன்றை பற்றிவிடற்கு அது போயிடுது. ஒன்றை பற்றினா இன்னொன்று தானா போயிடும். அது என்ன பண்றது மனசு? அதுபோல சினிமாவே பற்றினீங்கன்னா படிப்பு பொருந்தா ராஜா, டிவியே பிடிச்சதுன்னா படிப்பு பொருந்தா ராஜா. படிப்புன்னு நீ நல்ல அழுத்தம் பிடிச்சிட்டேன்னா டிவி தானா கலலும் அல்லவா, சினிமா தானா கலந்துருந்தான். நான் இதையும் பிடிக்கிறேன் அதையும் பிடிக்கிறேன் ரெண்டும் கூட மாட்டேன் போகணும். ஏன் நாளைக்கு ஒருத்தன் கேட்டானா, ஏய் அவ என்ன எவ்வளவு என்ன எடுத்திருக்காண்டா இந்த நாட்டில் அப்படின்னு சொன்ன, அது விட்டுட்டு நான் எல்லா டிவி பாக்குறேன் ஆண்டா போட அப்படின்னு அதுலயும் மக்கும். இங்க நீங்க ஆசிரியர் போனீங்கன்னு சொன்னா ஏன்னா நீ சொன்னது படிக்கலையா, எனவே இதுவும் மக்கும் ரெண்டும் மக்கும். அதனால இதை பிடிப்பதெல்லாம் இதை விடுவதற்காக என்று. ஆகவே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே, எனக்கு தக்கதுதான். முன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒருத்திவாய் துடித்தவாறும். நான் இந்த உலகில் பற்றி வைத்துக் கொண்டு இங்கே நான் தப்பிவிட்டேன், ஆதலால் நான் அதை பிறக்க முடியல. இங்கே உண்டு ஒரே ஒரு அருமை, இந்த ஒருத்திவாய் துடித்தவாறுனு சொன்ன உடனே ஐயா மணிவாசகர் இங்க சிற்றின்பத்தில் ஈடுபட்டார் என்று தெரிகிறது என்று ஆராயப்படாது. என்ன பொருள் கேட்டீங்கன்னா, பிறர் பிறருடைய தவத்தை ஞானியர்கள் தன்மையில் ஏற்றிக்கொண்டு பாடுவார்கள். அந்த வகையில் இதை பாடினதே தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது அல்ல, ஒருத்தி வாய் துடித்தது இல்ல. மலேசியாவில் போனோன்னு ஐயா அப்பர் சுவாமிகள் மணிவாசன் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்கய்யா. யாரு உங்க இந்திய நாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு விடிஞ்சு போனான் போனோம். இவன் போயிருக்க வேண்டியது இல்லைங்க மலேசியாவுக்கு, எதுக்கு போனான், ஊரகெடுக்கவா ஊரகெடுக்கவா போனோம். அதனால இங்க ஒருத்தி வாய் துடித்தவாறும் என்று சொல்வது என்னன்னு கேட்டா, நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றிக்கொண்டு பேசியதை தவிர அவர் அல்ல. உடனே இங்க தப்ப கட்டும். ஆமா பையன் சொல்லுவாங்க சார் அவர் தான் சொல்றாரு ஒருத்தி வாய் துடித்து வாருங்க யாரோ ஒரு அம்மாவோட தொடர்பு அப்படியே சொன்னா சொல்லுவான்ல சொல்லுவான் அடல் சொல்லுவான். ஆனால் நான் என்ன சொல்றேன், ஒருத்தி வாய் துடித்த வாரும் என்று இருக்குமானால் இவர் என்ன செய்வர், ஏன் இப்ப வந்து பிரிந்திருக்கிறார்? நீங்க ஒன்ன நம்புறவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கணும், ஒன்னு மட்டும் கழட்டு. என்ன சொன்னார், ஆட்கொண்ட பெருமான் கொஞ்ச நாள் சிறிது இருந்து தில்லைக்கு வான்னு சொன்னார். இங்கே இவரே சொன்னார், நாயினேனை நலமளி தில்லையும் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொழி தருளினன். கொஞ்ச நாள் கழித்து சிதம்பரத்துக்கு வாப்பா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருக்கும்படி செய்வான் என்பது யாருடைய வாக்கு, இவருடைய வாக்கு. ஆதலால் கொஞ்ச நாள் இவர் இங்கே இருந்து தரணும் அவருடைய திருவுள்ளம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளியெழுச்சி